நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி இன்று திங்கட்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49.

நாளொரு குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. அதிகாரம் நடுவுநிலைமை. குறள் எண்

115. பொருள் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும். மீண்டும் குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி.

இனி நமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. மாங்கனி திருவிழா. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் உளுந்து பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் புவியை காப்போம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல் காலநிலை மாற்றத்தில் எல் நினோ லா நினாவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா நோயாளிகளுக்கான யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு. பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின். கள்ளிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு. நெறிப்படுத்துபவர் உமாமகேஸ்வரி அவர்கள். பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து விண்வெளியில் இந்தியா சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சமையல் குறிப்புகள் இடம்பெறும். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் ஹிந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் அருணா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை யுவன் சங்கர் ராஜா அவர்கள். திரைக்கதை இயக்கம் சசி சங்கர் அவர்கள். ஐந்து மணிக்கு பொன்மாலை பொழுது அலை என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் கறவை மாடுகளின் ஆரோக்கியம் மேம்பட குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத் சபாவின் பண்டிட் சுதீர் அவர்களின் தபேலா இசை. என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம் லயவின் யாசம். நிகழ்ச்சி முன்னதாக நமது டெல்லி வானொலி நிலையம் நேற்று இரவு 10:00 ஒளிபரப்பியதின் ஒளிப்பதிவு. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாலை மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: test paper leak case to police custody till the 6th of July. Investigators suspect the involvement of an interstate examination racket. Bhiwandi police told the court that the accused had allegedly travelled from Delhi to Bhiwandi to sell the leaked question paper for 1 crore 50 lakh rupees. Investigators had sought 10 days of police custody to trace the source of the leaked paper, examine financial transactions, find out whether the paper was sold elsewhere in Maharashtra, and identify other members of the racket. Police officials said the probe has revealed the involvement of an interstate and national level network. The Anti-Corruption Branch Delhi has arrested the then Director General Health Services, Dr. Vatsala Agarwal, and Deputy Controller of Accounts in the Central Procurement Agency, Neera Chopra, in the case related to alleged large-scale irregularities in procurement of medicines, surgical consumables and medical equipment. The agency informed that the allegations pertain to procurement of portable X-ray machines, medicines and other medical items at allegedly inflated rates through manipulated procurement processes. The United States and Iran have agreed to halt counter-strikes and resume talks in Qatar's capital Doha tomorrow. The move is aimed at resolving their dispute over the Strait of Hormuz after days of military escalation threatened to derail the fragile ceasefire. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephens Eustachio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. And Indian men's hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தலைவனம் அவர்கள்.
3: நில அமைப்பால் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் பிரெஞ்சியர் ஆக்கிரமிப்பால் புதுவை ஆட்சி பரப்புக்குள் ஒன்றானது. மாமதில் சூழ் மாடமளி காரைக்கால் என்றும் வளம்பெருக திரு காரைக்கால் என்றும் சேக்கிழாரால் இவ்வூர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் திருநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றி கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா, பலா, வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள் பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலாவரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கண்கொள்ளா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கிபி 6 நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்றாவார். மகளிர் சமய கல்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை

0: பொருளாக என்னை வழிபட்டு வந்த காலத்தில் முதன் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கல் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேர்க்கிறார், தெளிவுபடுத்துகின்றார். இறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேன், உன்னை என்றும் மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கல் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11 திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திறங்கு என்றும் திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதிகம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதிகத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழிசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர் என்பது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசையில் நேரம் 6:15. நேர்கள் இல்லங்களில் பக்தி அலை வீச வருவது தெய்வீக ராகம். முதல் பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்கள் குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் எம் ஏ உஸ்மான் குரலில்.

இதுவரை நேயர்கள் இல்லங்களில் பக்தி அலை வீசியது தெய்வீக ராகம். இனி சேவை செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மதுராந்தக நல்லூர் அருள்மிகு பெரியநாயகி சமேத அருள்மிகு பெரியாண்டவர் அருள்மிகு பாவாடராயன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், மாலை வாஸ்து சாந்தி நடைபெறும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 15 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் உளுந்து பயிர் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: யாரு எதில் வர்றத? காத்து முத்து போல இருக்குத, சைக்கிளில் வர்ற அவரே தான், அவரே தான். ஏமா காத்து முத்தா,
1: யாரு
0: காத்து முத்தா?
1: ஓ கருத்த முத்தா, வரம்பா வரம்பா, அதோ ஓரமா நிப்பாட்டுறப்பா சைக்கிளை.
0: நில்லுப்பா நில்லுப்பா, ஆ அப்படி ஓரம் ஓரம் ஓரமா சைக்கிளை விடு.
1: ஆ விட்டம்ப்பா விட்டம்ப்பா,
0: அரச மரத்தடியில் உட்காந்து பேசுவோம் அப்படி வா.
1: ஆ சரிப்பா சரிப்பா, இதை வந்துட்டப்பா இதை வந்துட்டப்பா. சொல்லு கருத்த முத்த, என்ன விஷயம்?
0: ஒண்ணு இல்ல காத்த முத்த, நெல் அறுவடை முடிச்சிட்டேன்பா.
1: சரிப்பா,
0: நல்ல மகசூலுப்பா, 120 மூட்டை வந்ததுப்பா எனக்கு.
1: ஓஹோ நல்ல விளைச்சல் தான்,
0: நல்ல விளைச்சல், சந்தோஷமா இருக்கிறேன். அந்த தரிசு நிலத்துல உளுந்து பயிர் போடலான்னு முடிவு பண்ணிக்கிறேன்.
1: எப்ப தாராளமா செய்யலாம்ப்பா,
0: அதனால எனக்கு ஐடியாலாம் கொஞ்சம் தெரியலப்பா, நீ தான் நிறைய சொல்லுவியா.
1: எப்பா உளுந்து எல்லா வகை மண்ணிலையும் நல்லா வளரக்கூடியது.
0: சரி,
1: வடிகால் வசதி தான் அதுக்கு தேவை. ஏன்னா தண்ணி நிற்க கூடாது.
0: சரி சரி,
1: மூணு நிலம் எல்லாமே நல்லா வடிகால் உள்ள நிலம்தான், உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
0: சரி காத்த முத்த, உளுந்து பயிர் சாகுபடி செய்யறதுக்கு என்ன ரகம் போடலாம், அதுக்கு உண்டான ஆலோசனைகள் நிறைய சொல்லுப்பா எனக்கு.
1: சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா. பொதுவாக விவசாயிகளுக்கு செலவு அதிகம் இல்லாமல் நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா உளுந்தா சொல்லலாம்.
0: சரி,
1: ஏன்னா நெல்லுக்கெல்லாம் நம்ம நிறைய செலவு பண்ணணும்.
0: ஆமாம்,
1: உளுந்துக்கு அந்த அளவுக்கு கிடையாது, அது பனி காலத்தை வச்சுக்கிட்டே அப்படியே விளைஞ்சிடும். அதனால வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, வம்பன் 6, அப்புறம் கோ 6, வம்பன் 8, இதெல்லாம் உளுந்து ரகத்தில் நல்ல ரகம்ப்பா.
0: ஓஹோ,
1: உனக்கு இந்த ரகத்தில் எது கிடைச்சாலும் நீ பயிர் பண்ணலாம். மண்ணுன்னு பார்த்தோம்னா எல்லா வகை மண்ணுலேயும் இது வரும். வடிகால் வசதி முக்கியம், தண்ணி நிற்கக்கூடாது, அதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன்
0: உன்ட்ட. சரி சரி,
1: அப்புறம் பயிர் சாகுபடி நிலங்களை களைகள் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பயிர் கழிவுகள் அப்புறம் கட்டிகள் இல்லாமல் நல்லா உழுது போட்டுட்டு.
0: சரி,
1: ஏன்னா இப்போ நீ நெல் அறுத்துட்ட, தாழா கிடக்கு, நீ ஒரு தடவை நல்லா உழுது போட்டுட்டு ஒரு தண்ணியை வச்சு நல்லா ஊற்றினா நல்லா களையெல்லாம் முளைச்சி மேலே வரும். அதை திருப்பி ஒரு தடவை டிராக்டரை வச்சு அடிச்சுன்னு
0: வச்சுக்கோங்க,
1: எல்லாம் சேராயிப்பிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் காய விட்டு அதை கொஞ்சம் பதமான மண் இருக்கும் போது நம்ம உளுந்து சாகுபடி செய்யணும்ப்பா.
0: சரி சரி சரி,
1: சரியா?
0: சரி காத்த முத்து,
1: விதையோட அளவு அப்புறம் விதை நேர்த்தி இது ரொம்ப முக்கியம், அதை நாங்கள் சொல்கிறேன், நீ கவனிச்சிக்க.
0: சரி சரி.
1: தனி பயிர் சாகுபடி, அதாவது உளுந்து மட்டும்தான் நீ சாகுபடி பண்ண போகிற அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ தேவைப்படும்ப்பா.
0: ஓ 8 கிலோவா?
1: ஆமாம்ப்பா.
0: சரி,
1: இன்னொன்று ஒரு இடத்துல கரும்புலாம் போட்டுட்டு இருக்கீங்கல்ல.
0: ஆமாம்,
1: அது ஒரு மாதம் 2 மாதம் பயிராக சின்ன பயிராக தானே இருக்கு.
0: ஆமாம் ஆமாம்.
1: அதில் ஊடு பயிராக நீ உளுந்து போடுறேன்னா ஒரு

0: ஏக்கருக்கு 4 கிலோ போதும்.
1: ஓ சரி
0: சரியா. உளுந்து பயிர் அதிக விளைச்சல் பெறுறதுக்கும் விதைகள் மூலம் நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் வேரழுகள் மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கும் விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம்பா.
1: ஓஹோ
0: ஆமாப்பா. 1 கிலோ விதைய எடுத்துக்கிட்டோம்னா 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ். இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்துகளோட விதைய நல்லா கலந்து நேர்த்தி செய்யணும். நீ எத்தனை கிலோ விதைய பயன்படுத்துறியோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுங்களையும் மாத்திக்கணும்.
1: சரி சரி
0: சரியா.
1: சரி,
0: இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணோம்னா இந்த வேர் மூலியமா வரக்கூடிய அந்த நோயெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ.
0: இது போக நுண்ணுயிர் விதை நேர்த்தி, 1 கிலோ விதைக்கு துத்தநாகம் 4 கிராம், மாலிப்டினம் 1 கிராம், அப்புறம் கோபால்ட் 5 கிராம்.
1: ஓஹோ.
0: இதை கலந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணிக்கலாம்.
1: சரி.
0: மண்ணில் வந்து அங்கக கரிம சத்தை அதிகரிக்க ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் கடைசி உழவின் போது நம்ம போட்டுடணும்ப்பா. ஏன்னா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம விதைப்பு செஞ்சோம்னா தான் நமக்கு காய் நல்லா பிடிச்சி செடி நல்லா ஆங்காரமாக வளர்ந்து நமக்கு நல்ல லாபம் கொடுக்கும்.
1: ஓஹோ
0: சரியா.
1: சரி.
0: ரசாயன உரம்னு நம்ம தேவைப்பட்டதுன்னா 1 ஏக்கருக்கு யூரியா 25 கிலோ, சூப்பர் 125 கிலோ,
1: சரி,
0: பொட்டாஷு 17 கிலோ,
1: ஓஹோ,
0: அப்புறம் கந்தக சத்து 4 கிலோ, துத்தநாக சல்பேட்டு 5 கிலோ.
1: ஓஹோ.
0: இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஓ மண்ணு ஆனா நல்ல வளமான மண்ணு.
1: ஆமா,
0: இதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா காத்து முத்த.
0: ஆமா, நீ சாதாரணமாவே நீ தொழுவுரம் போட்டே நல்லா பயிர் பண்ணலாம்ப்பா.
1: ஆமா, என் கொள்ளையில எல்லாமே இயற்கை விவசாயம் தானே பண்ணிட்டு இருக்கான்.
0: ஆமாப்பா, நீ தான் ரசாயன மருந்தே அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடையா.
1: ஆமா.
0: தண்ணி கூடப்பா தேவைக்கு தகுந்த மாதிரி நீ பாய்ச்சினா போதும்பா.
1: சரி காதமுத்த, இந்த உளுந்து பயிருக்கான அந்த களை நிர்வாகம், காய் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஊக்க மருந்து இருக்கா, அதை பற்றின விவரம் தான் சொல்லலாம்.
0: ஏப்பா, நீ ரசாயனத்தை பயன்படுத்த மாட்டேன்ட்ட.
1: ஆமாம்.
0: விதைச்ச 3வது நாளில் பெண்டிமெத்திலின் களைக்கொல்லி மருந்தை பயன்படுத்தினோம்னா களையை கட்டுப்படுத்திடலாம்.
1: ஓஹோ.
0: ஆனால் நீ தான் வேண்டாங்கிற ஆளாச்சே.
1: ஆமாம்.
0: அதனால நீ கை களை எடுத்துக்க.
1: சரி சரி.
0: எப்பப்பெல்லாம் உனக்கு பார்வையில் களை தெரிகிற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் கை களை எடுத்துரு. விதைச்ச 15வது நாள் அல்லது 35வது நாளில் கை களை எடுக்கிறத வச்சுக்கப்பா.
1: ஓஹோ. சரி.
0: அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டால், நல்லா பூ பூத்து காய் நல்லா பிடிக்கணும்னா என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு.
1: 30 தானே அதிக மகசூல் கிடைச்சி விற்பனை நல்லா செய்ய முடியும்.
0: ஆமாப்பா ஆமாப்பா. செடி பூக்க தொடங்குற பருவத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயர் ஒண்டர் அப்படின்னு ஒரு டானிக் இருக்குப்பா.
1: ஓஹோ.
0: 1 ஏக்கருக்கு 2 கிலோ இலை தெளிப்பா நம்ம அழிக்கணும்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா. நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு அப்படியே இலை மேலே படுற மாதிரி நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா அது எப்பன்னா பூக்க தொடங்குது அப்படின்னு நமக்கு தெரியும்.
1: ஆமா.
0: அந்த நேரத்தில் அடித்தோம்னா அப்படியே அந்த பூ எல்லாம் வெளியில வருது இல்ல.
1: ஆமா.
0: அப்படியே எல்லாமே பிஞ்சாயிடும்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா. அப்படி ஒரு சக்தி இந்த பயிர் ஒன்றருக்கு இருக்குப்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா. அப்புறம் இலைவழி ஊட்டமா நீ இது சத்தாவும் போயிடுது. இதனோட 400 ppm நாப்தலின் அஸ்டிக் அமிலம், இது ரொம்ப முக்கியம்ப்பா 1 ஏக்கருக்கு. அப்புறம் 180 மில்லி பிளானோபிக்ஸ், இது பயிர் வளர்ச்சி ஊக்கி.
1: ஓஹோ.
0: இதுவும் பூ உதிர்தலை கட்டுப்படுத்தி பூவெல்லாம் காயாக்கிடும்பா. காய்கள் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே. எப்படி முதிர்ச்சி அடைஞ்சதுன்னு நீ கண்டுபிடிச்ச?
1: கதை முத்த, காய் காய்ச்ச உடனே செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கோம்.
0: ஆமாப்பா. காயெல்லாம் நல்லா பழுத்து போயிடும். அந்த நேரத்தில் நம்ம செடிகளை ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே புடுங்குவாங்க.
1: ஆமாம்.
0: இப்போ புடுங்க கூடாது, அது நல்லது இல்லை. நம்ம என்ன செய்யணும், அருவாளால் வச்சு தர மட்டத்துக்கு அப்படியே செடியை அறுத்து அப்படி செடியை அப்புறப்படுத்திட்டு அந்த மண்ணுக்குள்ள வேர் இருக்குல்ல, அதை அப்படியே விட்டுணும்ப்பா.
1: ஏன் கருத்து முத்த?
0: ஒன்றும் இல்லை கருத்து முத்த, உளுந்து இந்த மாதிரி பயிர்கள்லாம் இருக்குல்ல, அதுல வேர் முடிச்சிருக்கும். அந்த வேர் முடிச்சு காட்டுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை வந்து கரகிச்சு மண்ணு கொடுக்கறது. அதனால இந்த வேர் முடிச்சுகளை அங்கேயே இருக்கிற மாதிரியே விட்டுட்டோம்னா நமக்கு தழைச்சத்து கொஞ்சம் மிச்சமாகும்.
1: ஆமா, கரெக்ட் தான் நீ சொல்றது.
0: ஆமாப்பா. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா மண்ணுக்கு நல்ல சத்து கிடைக்கும். பின்னாடி அடுத்த பயிர் பண்ணும் போதும் நமக்கு லாபம் கிடைக்கும்.
1: சரி,
0: இப்படி உளுந்து பயிரை சாகுபடி பண்ணி நல்லா லாபம் அடையலாம்ப்பா.
1: சரி சரி காத்தமுத்த, இந்த உளுந்து பயிர் சம்பந்தமா நிலம் எப்படி தயார்படுத்துறது, விதை அளவு, விதை நேர்த்தி, உர நிர்வாகம், களை நிர்வாகம், இதை பத்தி நல்லா விவரமா சொன்னப்பா. இதை நல்லா பயிரிட்டா செலவு வைக்காம அதிக லாபம் கண்டுபிடிக்கலாம்ல.
0: ஆமாப்பா, உளுந்துக்கு என்னைக்கும் விலை குறையறதே இல்லை.

0: நம்ம எல்லாத்துலேயும் உளுந்தை பயன்படுத்துகிறோம். அதனால் உளுந்து சாகுபடி நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்ப்பா.
1: உண்மைதான் காத்தமுத்தே.
0: சரி காத்தமுத்தே, நான் கிளம்பட்டுமா?
1: காத்தமுத்தே கொஞ்சம் நெல்லுப்பா.
0: என்னப்பா?
1: இந்த நிலத்தில் மண்வெட்டையில் கொத்தி கொத்தி இடுப்பு கொஞ்சம் வலியுதுப்பா. அதுக்கேற மருத்துவம் என்ன இருந்தால் சொல்லிட்டு போயான்.
0: எப்பா பாட்டி வைத்தியம் வேணால் சொல்லட்டுமா?
1: ஆ, பாட்டு வைத்தியம் நல்ல வைத்தியம் பாத.
0: எப்பா சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதை எடுத்து ஆற வச்சு ஒரு ஸ்பூனு நெய்யில் கொஞ்சம் நேரம் சீரகம் கலந்து,
1: சரி,
0: அதை அதுக்கு பிறகு குடிக்கணும்பா.
1: ஓஹோ,
0: நான் என்ன சொன்னேன் சொல்லு பார்ப்போம்.
1: சாதம் வடித்த கஞ்சியை ஆற வச்சு அதில் ஒரு டீஸ்பூனு நெய்யை ஊற்றி கொஞ்சம் சீரகம் கலந்து குடிக்க சொன்னேன்.
0: ஆமாம்ப்பா, இதை நீ செஞ்சு பாரு, உன் இடுப்பு வலி இல்லாமல் போடும்.
1: அடேப்பா, இதோ உடனே வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறேன்ப்பா நான்.
0: சரிப்பா சரிப்பா, கருத்த முத்து நான் கிளம்புறேன்ப்பா.
1: ஆ சரி காத்த முத்த, போயிட்டு வா.
0: ஆ சரிப்பா சரிப்பா.

0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து

0: அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப் பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசைப்பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒட்டுக்கால் லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசைப்பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷை சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே

0: திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம், புவியை காப்போம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
3: இயற்கை சீற்றங்கள் எல்லாமே இயல்புக்கு மாறாக நடப்பதை காட்டுகின்றன. இந்த இயல்புக்கு மாறான போக்கை அறிவியலாளர்கள் காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சிங் அல்லது சுற்றுச்சூழல் மாறுபாடு, புவி வெப்பமடைதல் என அழைக்கின்றனர். இயற்கை கோடிக்கணக்கான உயிர்களை உருவாக்கியது. அந்த உயிரினங்கள் எதுவுமே இயற்கையை அழிக்கவில்லை, பாதிப்படைய செய்யவில்லை, இயற்கையோடு போட்டிப்படவில்லை. அவைகள் இயற்கையின் வழியில் வாழ்க்கை நடத்தி வருகின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் இயற்கையோடு மோதி அமைதியான இயற்கையை மாற்றுகிறான். உண்மையில் தனது பேராசையால் இயற்கையை ஆபத்தானதாக மாற்றிவிடுகிறான். இந்த மாற்றம்தான் காலநிலை மாற்றம் என அழைக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான வான்வெளி நட்சத்திரங்களிலும் அவற்றின் கோள்களிலும் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் நம்முடைய பூமி மட்டுமே. இதற்கு காரணம் நமது புவியில் நிலவும் மிதமான வெப்பநிலை, காற்று, நீர், சுற்றுச்சூழல் ஆகியவைதான். இயற்கை மனித அறிவுக்கு எட்டாத பல அதிசயங்களை கொண்டுள்ளது. அதில் பசுமை இல்ல வாயுக்களும் ஒரு அதிசயமாக திகழ்கின்றன. புவியில் உயிரினங்கள் உயிர் வாழ தேவையான வெப்பநிலையை நிலைநிறுத்தி வைப்பவை பசுமை இல்ல வாயுக்கள் எனப்படுகின்றன. புவியின் வளிமண்டலத்தில் நிலைத்திருக்கும் வாயுக்களில் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, இரண்டும் சேர்ந்து 99% உள்ளன. இவை போக மீதமுள்ள 1% குறைவான காற்றில் நீராவி, கரியமில வாயு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் போன்ற வாயுக்கள் அடங்கியுள்ளன. இவையே பசுமை இல்ல வாயுக்கள் எனப்படுகின்றன. வளிமண்டலத்தில் இவற்றின் அடர்த்தி மிக மிக குறைவுதான் என்றாலும் இவற்றின் பணி மகத்தானது. வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களின் அடர்த்திற்கு ஏற்பவே புவியின் வெப்பநிலை கூடுவதும் குறைவதும் நடக்கிறது. புவியின் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருப்பதற்கு வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களின் அடர்த்தி ஏற்கனவே புவி மண்டல வெப்பநிலை கூடுவதும் குறைவதுமாக நடத்துகிறது. புவியின் வெப்பநிலையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருப்பதற்கு தேவையான அளவை வளிமண்டலத்தில் உள்ள பசுமை இல்ல வாயுக்கள் இருக்குமாறு புவி தன்னைத்தானே தகவல் அமைத்துக் கொள்கிறது. காடுகள் எரிதல், எரிமலை வெடித்தல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் கரியமில வாயுவை உருவாக்குகின்றன. மறுபுறம் கடல் பரப்பும் பசுமை காடுகளும் கரியமில வாயுவை உட்கொண்டு கரியமில வாயுவின் அடர்த்தியை கட்டுப்படுத்துகின்றன. தினமும் சூரியனிலிருந்து எவ்வளவு

0: சக்தி பூமியின் மீது கொட்டுகிறதோ அதற்கு ஏற்ப பசுமையுள்ள வாயுக்கள் புவியின் வெப்பத்தை விண்வெளிக்கே கலக்க விடுகின்றன. சூரியனிடமிருந்து புவியின் மேற்பரப்பின் மீது சூரிய கதிர்வீச்சு கொட்டப்படுகிறது. இந்த சக்தி வளிமண்டலத்தால் பிரதிபலிக்கப்பட்டு விண்வெளிக்கு திருப்பப்படுகிறது. இந்த சக்தியை வளிமண்டலத்தில் உள்ள பசுமையுள்ள வாயுக்கள் பிடித்து வைப்பதன் மூலமே புவியின் வெப்பம் நிலவுகிறது. இவ்வாறு பிடித்து வைக்கப்பட்ட சக்தி ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பிறகு அகச்சிவப்பு கதிராக மாற்றப்பட்டு மீண்டும் வான்வெளிக்கு அனுப்பப்படுகிறது. புவியின் வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களின் அளவை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் இயற்கை உயலகின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. இதனால் புவியின் உயிரினங்கள் நிலையான உயிர் வாழும் சூழல் நிலவுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், புவியை காப்போம். வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:15. புதுவை புதுமையில் சிந்தனை மலர். எழுந்து நில்லுங்கள், தைரியமாய் இருங்கள், பலம் உடையவராய் ஆகுங்கள். முழு பொறுப்பையும் உங்கள் மீதே சுமத்தி கொண்டு உங்களது சொந்த விதியை படைத்தவர் நீங்களே என்பதை அறியுங்கள். உங்களுக்கு வேண்டிய முழு பலமும் முழு துணையும் உங்களுக்குள்ளே இருக்கின்றன. ஆதலால் வருங்கால வாழ்க்கையை உமது பிரியப்படி அமைத்து கொள்ளுங்கள். சிந்தனை விவேகானந்தர்.

0: இன்று பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து விண்வெளியில் இந்தியா சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தில் எல்நினோ லானினாவின் பங்கு குறித்து, புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில எல்நினோ மற்றும் லானினா இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இப்ப இதுல இந்த வலுவான ஒரு நீரோட்டம் அப்படின்னா கல்ஃப் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சம்பந்தமா செய்திகள் நேயர்கள் சொல்லுங்களேன்.
3: இப்ப நீரோட்டங்கள் பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் தெரியுது, இப்ப பூமியானது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுற்றுகிறது, சாய்வு கோணம் சுற்றுகிறது. சுத்தம் போது பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஒரு ஃபோர்ஸ் செயல்படுதுங்க, ஃபோர்ஸ் பேரு கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ், கோரியாலிசி விசைன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஃபோர்ஸை கண்டிருந்தவருடைய சயின்டிஸ்ட் பேர் கோரியாலிஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம பூமியிலுடைய மையப்பகுதியில் இந்த ஃபோர்ஸுடைய அளவு வந்து 0 ஆகும், அது நிலநடுக்க கோட்டு பகுதியில் 0 சொல்றாங்க. இது மேலே வந்து வட துருவத்தில் அதிகமாகவும் தென் துருவத்தில் அதிகமாக காணப்படும். இப்போ நீரோட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க நிலநடுக்க கோட்டில் நீரோட்டங்கள் உருவாகும் பொழுது நீரோட்டங்கள் மேல்நோக்கி செல்கிறது அல்லது

0: நோக்கி செல்கிறோம். இந்த கோரிலிசிஸ் ஃபோர்ஸுடைய விளைவால் தான் இவை மேல்நோக்கி அல்லது கீழ் நோக்கி சொல்லுது. இந்த மேல்நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே நம்ம பூமியுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கிலிருந்து கிழக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிளாக்வை சொல்கிறேன். இந்த ஃபோர்ஸ் வந்து நீர் மற்றும் காற்றின் இயக்கத்தை வந்து வடதுருவத்தில் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இடதிலிருந்து வலதாகும். ஓகேங்களா, கீழே தெற்கு கோலத்தில் பார்த்தீங்கன்னா வலதிலிருந்து இடதாகவும் மாறி மாறி செயல்படுகிறது. அப்படி செயல்படும் போது நீரோட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழிருந்து மேலாக செல்லும் போது பொதுவாக நீங்கள் நீரோட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில சுழல்கள் உருவாகிறது. இப்போ நம்ம மத்திய பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அதனுடைய விசையுடைய அளவு வந்து ஜீரோன்னு சொல்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடப்பகுதியில் அதிகமான நாடுகள் காணப்படுது. அந்த நாடுகளில் கடற்கரை காணப்படுவதால் பார்த்தீங்கன்னா நீரோட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகளுடைய தட்பவெப்பநிலையும் தகுந்தாற்போல் நீரோட்டங்களுடைய செயல்பாடு மாறுது, அதனுடைய பெயரும் மாறுது. இப்போ மேலே செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா பனிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நீரோட்டங்கள் வந்து குளிர் நீரோட்டம் மாறுது, வெப்ப பகுதியில் வெப்ப நீரோட்டங்களாக மாறுது, அந்த பகுதிக்கு தகுந்தாற்போல் மாறுகிறது. அப்போ இந்த நீரோட்டங்களுடைய மூமெண்ட், அதனுடைய அசைவு பார்த்தீங்கன்னா இந்த கோரியாலிசிஸ் ஃபோர்ஸுடைய விசையுடைய அதனுடைய தாக்கத்தால் இதனுடைய அளவு வந்து செயல்பாடுகளும் வேறுபடுது.
1: இதில் இந்த கல்ஃப் நீரோட்டம் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: கல்ஃப் நீரோட்டம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்ப நீரோட்டம். வெப்ப நீரோட்டம் ஒரு பகுதியில் வருதுனாலே கண்டிப்பாக நமக்கு வந்து வெப்ப நீரோட்டத்தால் அந்த பகுதிகளையும் அல்லது அதை சார்ந்த பகுதிகளில் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேக கூட்டங்கள் உருவாகி மழை பொழிவு நமக்கு ஏற்படுகிறது.
1: இந்த கல்ஃப் நீரோட்டம் தான் வலுவான நீரோட்டம்.
0: நீரோட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கல்ஃப் நீரோட்டம் தான் ஐயா மிகவும் வலுவான நீரோட்டமாக சொல்கிறாங்க. இந்த கல்ஃப் நீரோட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் வட அமெரிக்காவில் கிழக்கு கடற்கரை ஒட்டி பாய்கிறது. இந்த நீரோட்டத்தில் வட நிலநடுக்கோட்டு வெப்ப நீரை அது சுமந்துன்னு போயிட்டு உயர் அச்சத்தில் வீசுகின்ற மேற்கு காற்றுகளால் இந்த நீரோட்டம் பாதிக்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த மேற்காற்றுகள் துணை மண்டல உயர் அழுத்தத்தில் இருந்து துணை துருவ தாழ் அழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுகிறது. இந்த மேற்கு காற்று வட அட்லாண்டிக் பெருங்கடலை கடக்கும்பொழுது கல்ஃப் நீரோட்டத்தை வட அட்லாண்டிக் நீர் பிரிவு என அழைக்கிறாங்க.
1: இப்போ நம்ம வந்து எல்னினோ லானினா இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய உணவு தானியங்கள், ஏன்னா இப்போ விவசாயிகள் வந்து அவங்க லாபத்துக்காக தான் நம்ம வந்து உற்பத்தியில் இறங்குறாங்க.
0: கண்டிப்பாக.
1: ஆனால் காலநிலை மாற்றம் பல நேரத்தில் வந்து அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. அப்போ இந்த விவசாய இதில் வந்து பாதிப்புகள் உண்டு பண்ணுது, பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. இப்போ இதை பற்றின செய்திகள்லாம் சொல்லுங்களா. ஏன்னா இந்தியாவில் எல்னினோவின் முக்கிய விளைவுகள்னு பார்த்தோம்னா பருவமழை குறைஞ்சி போயிடுது, விவசாயிகள் பாதிப்படைஞ்சிடுறாங்க, இது சம்மந்தமாலாம் என்னென்ன நடக்குது?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை வந்து சூப்பர் எல்னினோ ஆண்டாக வந்து விஞ்ஞானிகள் வந்து
1: கணிச்சிருக்காங்க.
0: அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 61-70% வாய்ப்புகள் உள்ளதாக சொல்கிறாங்க. அப்படி நம்ம இப்படி எச்சரிக்கும் போது வெப்பநிலை உலகளாவிய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரிக்கு மேலே அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பருவமழையினுடைய அளவு குறையும் சொல்கிறாங்க. அப்படி பருவமழை அளவு குறையுதுன்னா கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவு குறைவாக காணப்படும். மழை பொழிவு குறைவாக காணப்பட்டால் பெரும்பாலும் நம்ம வந்து மழையை நம்பி தான் ஆறு ஏரி குளங்களில் நம்ம டேம்களில் வந்து நம்ம நீர் தேக்கம் செய்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். நமக்கு நிலத்தடி நீர் மட்டமும் மழை பொழிவால் தான் நமக்கு கிடைக்கிறதுங்க. அப்படி மழையுடைய அளவு குறையும் போது கண்டிப்பாக விவசாயம் பாதிப்பு ஏற்படும். அப்போ சிக்கனமான முறையில் விவசாயிகள் வந்து நீரை பயன்படுத்த வேண்டும். பொதுவாக நம்ம வந்து பாசன முறைகளில் மாற்றம் செஞ்சுக்கணும். இப்போ தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தி பிரச்சனைகள் நம்ம சமாளிக்க நம்ம விவசாயிகள் கற்றுக்கொடும். நம்ம வந்து விவசாயிகள் நம்ம வந்து அரசும் தனி நபர்களும் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல் நம்ம செய்யணும்.
1: அதே மாதிரி குறிப்பாக வந்து தண்ணி அதிகமாக வந்து பயன்படுத்த
0: அந்த பயிர்களை
1: குறைக்கிறது,
0: உதாரணத்துக்கு கரும்பு போன்ற பயிர், வாழை,
1: நெல்
0: குறைத்து
1: குறைச்சிக்கிட்டு
0: அந்த சிறுதானியங்கள் கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற பயிர்கள் நம்ம வந்து பயன்படுத்தலாம். கொஞ்ச காலத்துக்கு
1: அது குறிப்பாக இந்த வருஷத்துல
0: இந்த ஆண்டு
1: 26
0: நிச்சயமாக
1: நம்ம வந்து
0: முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வந்து
1: செய்யணும். அதாவது இந்த கரீஃப் பருவத்தில் வந்து விவசாயத்தை இது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம நடவடிக்கைகளை எடுக்கணும்
0: இல்லையா.
1: இந்தியாவில் வந்து இப்போ குறிப்பாக வடகிழக்கு பிராந்தியத்தில் சராசரியை விட குறைவான மழை பொழிவு,
0: அதுதான் விவசாய திட்டத்தில் மாற்றம் ஏற்படணும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
1: சூப்பர் எல்னினோ அதை சொன்னீங்க, அதுவும் குறிப்பாக வந்து 2026 அதனுடைய இது இருக்குன்னு, அதனுடைய முக்கிய அம்சங்கள் அது சம்பந்தமாக
0: சொல்லுங்க. சயின்டிஸ்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க சூப்பர் எல்னினோ உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது.
1: அதாவது இப்போ இந்த 2026 நடுப்பகுதியில் அது உருவாக்கலாம்
0: வாய்ப்புகள் இருக்குது. அது கடலுடைய வெப்பநிலை வந்து 1.5 டிகிரிலேருந்து 2 டிகிரி வரையும் உயர வாய்ப்புகள் இருப்பதாக அவங்க வந்து கணிக்கிறாங்க.
1: ஆனா வந்து 2027 கொஞ்சம் மிதமான வெப்ப

0: மாறும்
1: மாறும்
0: அப்படிங்கறதையும் சொல்றாங்க.
1: அதையும் சொல்றாங்க.
0: ஆனா வந்து சார், இப்ப இந்த எல்னினோ வந்து இப்ப நீங்க வறட்சியை ஏற்படுத்தும், பருவ மழையெல்லாம் குறையும் அப்படின்றீங்க, ஆனா சில இடங்கள்ல வந்து அதிகமான மழையையும் இது உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து சவுதி அரேபியா, துபாய் நம்ம சொல்றோம் வறட்சியான இது, வெப்பம் அதிகமா இருக்கும், வெறும் பாலைவனம் அப்படிங்கிறோம். ஆனா சில நேரத்துல நம்ம டிவில எல்லாம் பாக்கும்போது
1: கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா
0: மழையா இருக்கு,
1: கடந்த ஆண்டு மிகப்பெரிய
0: இருக்குது. எப்படி அது?
1: அதுதான் உங்க லானின பருவம் தான் அது. கடந்த ஆண்டு லானின பருவத்தால உங்களுக்கு மழை அங்க அதிகமா காணப்பட்டது. இந்த வருடம் அது அதிகமா இருக்குமான்னு சொல்லிட்டு வந்ததான் தெரியும் நமக்கு.
0: இப்போ கோடை மழை வந்து ஆக்சுவலாக எல்னினோ காலத்தில் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் கணிப்பு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பகுதியில்
1: மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சராசரி மழை பொழிவை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும், இப்படி தான் இருக்கும்.
0: சரிங்க சார், இப்போ இந்த எல்னினோ லானினோ ஓரளவு இப்போ நம்ம நேயர்கள் கூட புரிஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம தனி மனிதர்கள் புவி வெப்பமயமாதல், காற்றுல வந்து மாசு, இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நாம என்னென்னலாம் செய்யலாம்? இப்ப அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்ப நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விவசாயத்துல கூட நம்ம கொஞ்சம் மாற்று முறைகளை கையாளணும் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. தனி மனிதர்கள் என்னென்னலாம் நம்ம செய்யலாம்? ஏன்னா இப்ப வந்து பக்கத்து தெருவுல ஒரு கடைக்கு போறதா இருந்தா கூட பைக்ல தான் சூழல்லாம் இருக்குது,
1: சூழல் உருவாகி
0: சுற்றுச்சூழலை காக்கிறதுல வந்து நம்ம தனி மனிதர்கள் என்ன மாதிரி எல்லாம் முயற்சிகள் செய்யணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா. இப்போ சுற்றுச்சூழலுக்கு நாம் நண்பனாக இருக்க வேண்டும், தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். தனி மனித ஒழுக்கம் என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றுச்சூழலை பராமரிக்க வேண்டும், மாசுபடுத்தாமல் பராமரிக்க வேண்டும். ஒரு சிறிய வேலைக்கு கூட வெளியில் போகிறோம்னா நம்ம வந்து வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது, மிதிவண்டியை பயன்படுத்தலாம், நடந்து செல்லலாம். நம்ம நடந்து சென்றால் நமக்கு அது ஒரு உடற்பயிற்சி போல தான் நமக்கு அமையும். நமக்கு முடிந்தாலும் வாகனங்களை குறைக்கலாம். இப்போ நம்ம பாரத பிரதமர் வந்து
0: கோரிக்கை வச்சு
1: சொல்லியிருக்காங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்த சொல்கிறாங்க. தனியாக ஒரு வாகனத்தை பயன்படுத்த தவிர்க்கலாம், நான்கு பேர் சேர்ந்து நம்ம வாகனத்தை பயன்படுத்தலாம். அது நான்கு சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது ஒருவர் இருவர் விட நான்கு ஐந்து பேர் சேர்ந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம்.
0: மேலை நாடுகள்லாம் அந்த பழக்கம் இருக்குங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்கன்னா வந்து ரொட்டேஷன் முறையில இன்னைக்கு என் கார் நான் எடுத்து, நான் மற்ற நாலு பேரையும் பிக்அப் பண்ணிக்கிட்டு நம்ம ஆபீஸ் போவோம்.
1: கண்டிப்பா ஜப்பான்ல இப்ப இருக்குது
0: இந்த மாதிரி வந்து பல நாடுகள்ல அந்த பழக்கம் இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய காரு நம்ம ரோட்ல போகிறோம், ஒரே ஒரு
1: போறாங்க,
0: அதுல மாற்றம்
1: தவறு. இப்ப உங்களுக்கு ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நான்கு பேருக்கு குறைவாக ஒரு கார் வந்து வெளில போகக்கூடாது. இப்போ நமக்கு சில பக்கத்து மாநிலங்கள் கூட இதை நடைமுறைப்படுத்துறாங்க, இரண்டு பேர் மினிமம் கார்ல போகணும்னு சொல்றாங்க. இப்ப அதே போல நமக்கு விழிப்புணர்வு நம்ம இருக்கணும், நம்ம தனி மனிதனுக்காக ஒரு காரை பயன்படுத்த கூடாது. இப்ப கல்வி நிறுவனம் கூட பாத்தீங்கன்னா நீங்க பத்து பேருக்கு ஒரு பஸ், அது தப்பு. அதெல்லாம் வந்து குறைக்கலாம், இப்படிப்பட்ட செலவும் குறையும், சுற்றுச்சூழலும் நம்ம அதிகப்படியான கார்பன் மாசு வந்து நமக்கு குறையும். நம்ம இதனால் நம்ம வந்து தனி மனித ஆரோக்கியம் மேம்படும், சுற்றுச்சூழல் மேம்படும், காற்று மாசுறுதல் குறைக்கப்படும், தேவையில்லாமல் பணம் செலவு வந்து குறையும். இதுதான் பாரதி பிரதமர் சொல்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவு பண்ணக்கூடாது, வருங்காலத்துக்கு நம்ம பணத்தை நம்ம சேமித்து வைக்கணும்னு சொல்கிறாங்க.
0: எரிபொருள் சேமிப்பு ரொம்ப முக்கியம், ஏன்னா எதிர்கால சந்ததிக்கும் நம்ம விட்டுட்டு போகணும்.
1: ஆமாம், கண்டிப்பாக
0: எல்லாத்தையும் நாமளே செலவு பண்ணணும்னா நம்ம எதிர்கால சந்ததி என்ன.
1: எரிபொருள் சேமிப்பு மிக முக்கியம், தேவையற்ற வாகன பயன்பாடு, தேவையற்ற வீட்டில் வந்து சிலிண்டர் பயன்பாடு, இதெல்லாம் அதிகம் இருக்கக்கூடாது. மாற்று எரிபொருள் சக்தியை நம்ம தேடணும், சோலார் போன்ற சூரிய ஒளி மரபுசார எரிசக்தி, சூரிய ஒளி மின்சாரத்தை நம்ம அதிகம் பயன்படுத்தலாம், காற்றாலை மின்சாரத்தை பயன்படுத்தலாம், நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய அந்த வாயுக்களை பயன்படுத்தாமல் நம்ம வந்து இது போன்ற மரபுசார எரிசக்தி நம்ம பயன்படுத்தி சுற்றுச்சூழலை மேம்படுத்தலாம்.
0: இப்போ இவ்வளோ நேரம் எல்னினோ லானினோ பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தில் எல்னினோ லானினாவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

நேயர்கள் கவனத்திற்கு. இன்று பகல் 12:30 பன்னிசை மாலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம், புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சமையல் குறிப்புகள். 3:30 சங்கீத சாரல் அருணா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை யுவன் சங்கர் ராஜா, திரைக்கதை இயக்கம் சசிசங்கர்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல்

0: சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோதாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும், மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோதாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளது சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில்

0: இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250 அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 114 ஒருநாள் போட்டிகளிலும் 43 20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். பிராங்கியல் ஆஸ்துமா நோய்க்கு யோகா பயிற்சி எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளலாம். ஆஸ்துமானா என்ன? ஆஸ்துமா என்பது, அதாவது பிராங்கியல் ஆஸ்துமா என்னன்னா, சுவாச குழாயில் ஏற்படும் ஒரு நாள்பட்ட அழற்சி நோய், அதாவது இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர் அப்படிங்கிறோம். இது என்ன பண்ணும்னா, சுவாச குழாய சுருக்கி கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி அதன் காரணமாக மூச்சு வெளியேற்றும் போது, மூச்சு எக்ஸைல் பண்ணப்போ கடினமாகவும் சத்தமாகவும் இருக்கும். மேலும் சுவாச குழாயில் வீக்கம் அதிகமாக இருக்கும், சளி உற்பத்தி, இருமல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இவர்கள் இன்ஹேலர்ஸ் எடுத்துப்பாங்க, மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும். இது கூட யோகாவை ஒரு துணை பயிற்சியா செய்ய வேண்டும். சோ இப்படி யோகா செய்யறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, மூச்சு குழாய் அழற்சி, அதாவது இன்ஃபிளமேஷன் குறையுது. இந்த மூச்சு குழாய் அழற்சி இருக்கிறதுனால மூச்சு குழாய் அவங்களுக்கு சுருங்கி காத்த வெளியேற்றுறதுல அதிகமான பிரச்சனை, அதுல ஒரு வீசிங், ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம் மாதிரி கேட்கும், அதுதான் வீசிங்கிறோம். இந்த யோகா பண்றப்போ இந்த இன்ஃபிளமேஷனை குறைச்சி இந்த வீசிங் அட்டாக் கம்மியாகும். அடுத்தது சுவாச தசை, அதாவது ரெஸ்பிரேட்டரி மசிலோட செயல்திறன் மற்றும் நுரையீரலோட செயல்பாட்டை மேம்படுத்தும், லங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது வேகஸ் நரம்ப, மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறப்போ வேகஸ் நரம்பை தூண்டி மூச்சு குழாயை விரிவடைய செய்யும். பேசிக்கா அங்க என்ன பிரச்சனை, பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இப்ப இதை செய்யறப்போ மூச்சு குழாய் விரிவடையும். மேலும் இரும்பல் சளி தொந்தரவை குறைக்கும், உடல் செல்களுக்கு பிராணவாயு ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும். இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்றப்ப ஒரு செல்லுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த யோகா பயிற்சி பண்றப்போ மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இந்த வியாதிக்கு முக்கியமான ஒரு ட்ரிகர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். எப்பெல்லாம் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆறாங்களோ இந்த ஆஸ்துமா அட்டாக் வந்துடும். அதனால ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ற யுக்திகளை அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். இந்த நோயாளிகளுக்கு யோகா பயிற்சியில முக்கியமா மூச்சு பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சோ மூச்சு பயிற்சியில நம்ம எல்லாம் சொல்லி தருவோம்னா, செக்ஷனல் பிரீதிங், அதாவது கிளாவிகுலர் பிரீதிங், தொராசிக் பிரீதிங், அப்டாமினல் பிரீதிங், இதுதான் விபாக பிரணயமா. அந்த விபாக பிரணயமா செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது அனுலோம் வில்லோம் பிரணயமா, உஜாயி பிரணயமா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை அவங்க பண்றது மிகவும் சிறந்தது. அந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கலாம். மேலும் யோகாசனான்னு பார்த்தோம்னா மார்பை விரிய வைக்கும் பயிற்சிகள், அதாவது எந்தெந்த ஆசனம் வந்து தொராசிக் செஸ்ட் கேவிட்டியை ஓபன் பண்ணுமோ அதெல்லாம் அந்த மாதிரி ஆசனங்களை பண்றது சிறப்பு. இது என்னன்னு பார்த்தா திரிகோணாசனா, புஜங்காசனா, சேது பந்தாசனா, அர்த்த மத்தியேந்திர ஆசனா, இதெல்லாம் பண்றப்போ அந்த மார்பை விரித்து காத்து வந்து ஃப்ரீயா உள்ளார போய் காத்த வெளியில விட முடியும். இதனுடன் முக்கியமா ட்ரிகர் ஃபேக்டர்னு சொல்றாங்க, தூண்டுதல் காரணிகளை தவிர்க்கணும். தூண்டுதல் காரணிகள் ஒருவருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். முக்கியமா இந்த ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சிவியர் எக்ஸசைஸ், இல்ல கடுமையான குளிர், இதெல்லாம் நிறைய பேருக்கு

0: தூண்டுதல் காரணியா இருக்கும். இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். நோய் அறிகுறிகள் கடுமையா இருந்தா கண்டிப்பா மருத்துவ உதவியை எடுத்துக்கிட்டு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவங்க யோக பயிற்சி பண்ணிக்கணும். அப்ப ஆஸ்துமாவை கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: அப்பா மின்சார பல்பு ஃபீஸாக போயிட்டுது, வேற ஒன்றும் வாங்கி மாட்டணும் அப்படின்னா பையன். சரி போய் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு காசு கொடுத்தார் அப்பா. இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்தான், அப்பா கிட்ட கொடுத்தான், அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், ஏன்ப்பா இந்த பல்பு ஏன் உடைய மாட்டேங்குது அப்படின்னா. இது என்னடா கேள்வி, நாம் கீழே போடலை அதனால் உடையலைன்னார். அப்பாவோட புத்திசாலித்தனம் அவ்வளவுதான். ஆனால் பையன் கேட்டது அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு மின்சார பல்பு குமிழின் கண்ணாடி இருக்குல்ல, அதோட கணம் எவ்வளவு இருக்கும், ஒர 1.5 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அந்த கணம். அவ்வளவு மெலிசாக இருக்கிற ஒரு கண்ணாடி குமிழை இந்த ஹோல்டரில் மாட்டுறோம், நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சி திருக வேண்டியிருக்கு அந்த சமயத்தில். அப்படி செய்கிறப்போ அது உடையறதில்ல, நம்ம விரலோட அழுத்தத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு பலம் எங்கேருந்து வந்தது. இதுதான் பையன் கேட்ட கேள்வியோட அர்த்தம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான அறிவு அதிகம், அதனால் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக கூட இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி சோதனைக்கெல்லாம் இந்த காலத்து அப்பாக்கள் தயாராக இருக்கணும், இல்லைன்னா பையன் அலட்சியமாக நினச்சிருவான். மின்சார பல்பு கண்ணாடி மெலிசாக இருந்தாலும் நாம் அழுத்தி பிடிக்கிறப்போ அது உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் இயற்கையோட ஒரு தத்துவத்தை அதில் பயன்படுத்தியிருக்கிறோம். அது என்ன இயற்கையின் தத்துவம், அதுதான் முட்டை ஓட்டு தத்துவம். இது இயற்கை உருவாக்கின ஒரு தத்துவம். ஆதி காலத்திலேயே இயற்கை இந்த தத்துவத்தை உருவாக்கி விட்டுது. அதாவது பறவைகளோட முட்டை ஓடு எப்படி இருக்குது, அதோட கணம் எவ்வளோ இருக்கும், மின்சார பல்பு மாதிரி தானே, ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. பறவைகள் இனவிருத்திக்காக முட்டை போடணும், அந்த முட்டை எப்படி இருக்கணும், இயற்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துது. முட்டை ஓடு ரொம்ப கனமாக தடிமனாக இருந்தால் உள்ளே வளர்கிற குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் அது ரொம்ப மெலிசாக இருந்தால் தாய் பறவைகள் அது மேலே உட்காந்து அடகாக்கிறப்போ உடல் எடை தாங்க முடியாமல் முட்டைகள் உடஞ்சி போயிடும். என்ன பண்ணுறது, முட்டை வந்து பலமாகவும் இருக்கணும், பலம் இல்லாமலும் இருக்கணும். குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும், தாயால் அது உடையக்கூடாது. ஒரே நேரத்தில் உறுதியாகவும் உறுதி இல்லாமலும் முட்டை ஓடு அமையணும்னா அது எப்படி சாத்தியம், இது கொஞ்சம் குழப்பமாகவும் நமக்கு புரியாத மாதிரி இருக்குதுல்ல, அதனால தான் இதை வந்து தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். முட்டை ஓட்டு தத்துவம் இயற்கை கண்டுபிடிச்ச ஒரு அபூர்வமான அமைப்பு, அதுதான் முட்டை வடிவம். இது வந்து தாய்ப்பறவை சுலபமாக முட்டை போடுறதுக்கு ஏற்ற ஒரு வடிவம். முட்டை சதுர வடிவமாக இருந்தால் அதை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அப்புறம் அது மேலே செலுத்தப்படுகிற அழுத்தம் 4 பக்கமும் பரவிடுது, அதனால் அந்த அழுத்தத்துக்கு பலம் குறைஞ்சிருது, அதாவது அழுத்தம் வந்து வலுவிழந்து போயிடுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சிறு பரப்பில் அளவுக்கு அதிகமாக விசை செலுத்தப்படுறதில்லை. அதனால் முட்டையோட வடிவம் தான் அந்த உறுதிக்கு காரணம். இது எப்பேற்பட்ட தத்துவம், இதை தான் மின்சார பல்பு செய்கிறப்போ நாம் வந்து காப்பி அடிச்சிருக்கிறோம். பொதுவாக வகுப்பில் வந்து காப்பி அடித்தா தான் முட்டை போடுறது வழக்கம், நாம் முட்டையே காப்பி அடிச்சிருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட காப்பி. ஒரு ஆசிரியர் வகுப்பில் பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா அப்படின்னு கேட்டாராம். ஒரு பையன் எழுந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறான், கோழி முட்டை இடும் முட்டை போடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன். ஏன் போடாதுன்னு கேட்டாரா ஆசிரியர், போட்டா உடஞ்சிரும் சார் அப்படின்னான பையன்.
3: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

நேர்கள் கவனத்திற்கு. இன்று பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து விண்வெளியில் இந்தியா சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:35. இனி நேயர்களுடன் நாம் செல்ல இருப்பது நகர் உலா. இன்றைய நகர் உலாவில் நாம் செல்ல இருக்கும் ஊர் இயற்கை அன்னையின் அரவணைப்பில் என்றும் மக்களை தன்னகத்தே கவரும்படி இருக்கும் இடம்தான் நாம் இன்று பார்க்க இருக்கும் இடம். அது வேறு எங்கும் இல்லைங்க, கேரள மாநிலம் வடகேரளத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கடற்கரை நகரமான கண்ணூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் சிலவற்றை இன்றைய நகர்வுலாவில் பார்க்கலாம். இந்த இடம் காலனித்துவ கால கோட்டைகள், பழங்கால கோயில்கள் மற்றும் அரச அருங்காட்சியகங்களுக்கு பெயர் பெற்றது. அது மட்டும் இல்லைங்க, இங்கு கைத்தறி மட்பாண்டங்கள் செய்வது, மேலும் கண்ணூரின் தனித்துவமான நாட்டுப்புறக்கலை மற்றும் சடங்கு ஆட்டம், தெய்யம் போன்றவை மிகவும் சிறப்பு பெற்றது. இனி பார்க்கலாம் ஒவ்வொன்றாக சிறு இடைவேளைக்கு பிறகு. ஒலிக்க வரும் பாடல் கிடாரி என்ற படத்துக்காக டி. வேல்முருகன், கே. அனிதா ஆகியோர் குரலில்.

வேலைவாய்ப்புக்கான செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெய்னி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி: +2 ITI. வயது: 18 வயது முதல் 24 வயது வரை. தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. மேலும் விவரங்களுக்கு nPCIL careers.co.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று 29ஆம் தேதி.

0: டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒர்க் அசிஸ்டன்ட் 8, ட்ரேட்மேன் 7, கிளர்க் 4, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 3, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 3, அட்மின் அசிஸ்டன்ட் 3, செக்யூரிட்டி 3 உட்பட மொத்தம் 35 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமா, பிஇ, பிடெக். வயது 4/7/2026 படி 18 முதல் 33 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க இணையதள முகவரி tifr.res.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் July 4 ஆகும். இதுவரை வேலைவாய்ப்புக்கான செய்திகள் கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே, நண்பரே, நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக

0: 7-2 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேர்கள் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி நகர் உலா. கண்ணூரில் நாம் பார்க்க இருக்கும் முதல் இடம் கண்ணூர் கடற்கரை. இது கேரளாவின் முக்கிய சுற்றுலா தலமாகும். கண்ணூர் கடற்கரையின் சிறப்பம்சங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றாக. முழுப்பிலங்காடு டிரைவின் பீச். இது ஆசியாவிலேயே மிக நீளமான மணல் பரப்பில் கார் ஓட்டக்கூடிய, அதாவது டிரைவின் கடற்கரையாகும். இது சுமார் 4 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பயம்பலம் கடற்கரை. இது மிகவும் சுத்தமான, குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல ஏற்ற அமைதியான அருமையான ஒரு இடம். இவை மட்டும் இல்லைங்க, மீன்குண்ணு, ஆதிக்கடலாய் பேபி, தாயில் ஆகியவை கண்ணூர் நகரை சுற்றியுள்ள முக்கிய கடற்கரையாகும். இங்கெல்லாம் சுற்றுலா நடவடிக்கைக்காக நீச்சல், சூரிய அஸ்தமனம் கண்டுகளித்தல் மற்றும் முழுப்பிலங்காட்டில் கார் அல்லது பைக் ஓட்டி மகிழலாம். இதற்கு அருகில்தான் புனித ஆஞ்சலோ கோட்டை உள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு தெரிந்து கொள்வோம் புனித ஆஞ்சலோ கோட்டை பற்றி. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒலிக்க இருக்கும் பாடல் அண்ணாதுரை என்ற படத்திற்காக சந்தோஷ் சுப்ரியா ஜோதி பாடியது.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249986458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். முகவரி AGNCHN1@gmail.com.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் இடம் கண்ணூர் கோட்டை என்று அறியப்படும் புனித ஏஞ்சலோ கோட்டையாகும். இது கண்ணூரில் அமைந்துள்ள ஒரு கம்பீரமான மற்றும் நன்கு பாதுகாக்கப்பட்ட கோட்டையாகும். 16 நூற்றாண்டின் முற்பகுதியில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது. இது இப்பகுதியின் காலனித்துவ வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை திறமைக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது. புனித ஏஞ்சலோ கோட்டை 1505 இந்தியாவின் முதல் போர்த்துகீசிய வைசியரான டோம் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அவால் கட்டப்பட்டது. பிறகு அவர்களிடம் இருந்து டச்சுக்காரரிடமும் அதன் பிறகு இறுதியில் ஆங்கிலேயரிடமும் கைமாறியுள்ளது. இந்த கோட்டை போர்த்துகீசியம், டச்சு மற்றும் பிரிட்டிஷ் கட்டிடக்கலை பாணிகளில் தனித்துவமான கலவையை காட்டுகிறது. அரபிக்கடலை கண்டும் காணாத புனித ஏஞ்சலோ கோட்டை பார்வையாளர்களுக்கு வரலாறு, இயற்கை காட்சிகள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தின் வசீகரிக்கும் கலவையை வழங்குகிறது. வரலாற்று ஆர்வலர்கள், கட்டிடக்கலை ஆர்வலர்கள் மற்றும் கேரளாவின் வளமான பாரம்பரியத்தை ஆராயும் பயணிகள் இந்த கோட்டையை கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும். மற்றொரு இடத்தை பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு. ஒலிக்க இருக்கும் பாடல் குற்றம் 23 என்ற படத்திற்காக விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் பாடியது.

0: உண்மையா
1: பயனுள்ளதா
0: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02-8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இனி நாம் பார்க்க போகும் இடம் கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தலச்சேரி கடற்கரையில் உள்ள ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளதுதான் தலச்சேரி கோட்டை. இது 1708 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தால் கட்டப்பட்டது. ஆரம்பத்தில் வணிக மையமாகவும் பின்னர் மலபார் கடற்கரையில் பிரிட்டிஷ் இராணுவ நடவடிக்கைக்காக முக்கிய மையமாகவும் செயல்பட்டது. இது ஒரு சதுர வடிவிலான செஞ்சூர் கோட்டை ஆகும். இதன் கட்டடக்கலை, இந்த கோட்டை செங்கற்கள் மற்றும் சுட்ட சுண்ணாம்பு முட்டை வெள்ளை வெள்ளம் கலந்த கலவையினை பயன்படுத்தி கட்டப்பட்டதாக குறிப்பு உள்ளது. கடலுக்கு செல்லும் இரகசிய சுரங்கப்பாதைகள் கோட்டையின் முக்கிய அம்சமாகும். நேர்களே, இதுவரை

நகர்வுலா நிகழ்ச்சியில் வடகேரளத்தில் உள்ள கண்ணூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களை பற்றி பார்த்தோம். மற்றொரு நாள் இதே நேரம் புதிய இடத்துடன் இதே நகர்வுலா நிகழ்ச்சியில்

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பாதவன். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று நேற்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேலும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் செஷல்ஸ் நாட்டின் உயரிய அதிபர் விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹரிசன் வழங்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த கௌரவம் பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள் மற்றும் நிலையான வளர்ச்சியை முன்னெடுப்பதில் பிரதமர் திரு மோடியின் தலைமை பண்பை பிரதிபலிப்பதோடு இந்தியா மற்றும் செஷல்ஸ் கூட்டமைப்பில் வளர்ந்து வரும் வலிமையையும் அது காட்டுவதாக பதிவிட்டுள்ளார். புதுச்சேரியில் நேற்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, எதிர்காலத்தில் போலியோ தொற்றே இல்லாமல் இருக்க இந்த முகாம் நடத்தப்படுகிறது என்றார். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அடைப்பு ஊர்வலத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா இன்று நடைபெறுகிறது. நேற்று காலை காரைக்கால் அம்மையார் பரமதத்தன் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியுலா புறப்பாடும் மாங்கனி படைக்கும் மாங்கனி திருவிழாவும் நடைபெறுகிறது. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி பராமரிப்பு பணி காரணமாக குறிஞ்சி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று 29ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் நாளை செவ்வாய்க்கிழமை இரு நாட்கள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 8:02. நேயர்கள் இனி கேட்க இருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி ட்ராபிக்ஸ் பற்றி தாங்க. அது என்ன இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி ட்ராபிக்ஸ்? அதாவது சர்வதேச வெப்ப மண்டல தினம்தான். ஒவ்வொரு ஆண்டும் June 29 அன்று சர்வதேச வெப்ப மண்டல தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
3: புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். நிகழ்ச்சியில் சர்வதேச வெப்பமண்டல தினம் பற்றி தாங்க. வெப்பமண்டல பகுதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இப்பகுதிகளின் அசாதாரண பல்லுயிர் மற்றும் கலாச்சார செழுமையை கொண்டாடவும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை உருவாக்கியுள்ளது. புவியின் நடுப்பகுதியில் உள்ள கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியே வெப்பமண்டல பகுதி எனப்படுகிறது. இப்பகுதி உலக நிலப்பரப்பில் சுமார் 40% அளவை கொண்டுள்ளது. உலகின் மொத்த பல்லுயிர்களுக்கு கிட்டத்தட்ட 80% வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுகின்றன. மியான்மரின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூகி அவர்களின் பங்களிப்புடன் 12 முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கிய வெப்பமண்டல நிலை அறிக்கை முதன்முதலில் 2014 June 29 வெளியிடப்பட்டது. இந்த நாளை குறிக்கும் வகையில் ஐநா பொதுச்சபை 2016 இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. காலநிலை மாற்றம், காடழிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்புகள், நகரமயமாக்கல் மற்றும் வறுமை போன்ற பல்வேறு சவால்களை இப்பகுதிகள் எதிர்கொள்கின்றன. நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் வெப்பமண்டல நாடுகள் ஆற்றும் முக்கிய பங்கை இந்த நாள் உலகிற்கு உணர்த்துகிறது. இதுவரை நேர்கள் சர்வதேச வெப்பமண்டல தினம் பற்றி கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல்.
1: एक गांव में एक किसान रहता था।

0: ஒலித்த பாடல் சங்கிலி புங்கிலி கதவத்துறை என்ற படத்திற்காக சிலம்பரசன், எம் எம் மானசி ஆகியோர் பாடியது. நேர்கள் இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. தொடர்வது தகவல் தளம். இன்றைய தகவல் தளத்தில் நேயர்கள் தெரிந்து கொள்ள இருப்பது வேம்பு பற்றி. வேம்பு கிராமத்து மருத்துவம் என்று அழைக்கப்படும் ஒரு மூலிகை மரமாகும். இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெப்பமண்டல மரமாகும். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இந்தியாவிலிருந்து ஆண்டுதோறும் வேம்பு மற்றும் அதன் சார்பு பொருட்கள், அதாவது வேப்ப எண்ணெய், வேப்ப இலை, வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம்பொடி மற்றும் வேப்பம்பூ போன்றவை 60% உலகளாவிய பங்களிப்புடன் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக வேம்பு மற்றும் அதனை சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு மட்டும் ஆண்டுக்கு சுமார் 70 முதல் 75 கோடி வரை உள்ளது. இந்தியா உலகிலேயே வேப்ப எண்ணெய் மற்றும் அதன் சாறுகளை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாகும். இதில் முதன்மையான

இறக்குமதியாளராக இருப்பது அமெரிக்கா ஆகும். மேலும் பிரேசில், கென்யா, இத்தாலி, மெக்சிகோ மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளும் இந்திய வேம்பு பொருட்களை பெருமளவில் இறக்குமதி செய்கின்றன. தொடர்ந்து பார்க்கலாம் வேம்பின் தன்மைகள், நன்மைகள் மற்றும் பல. சிறு இடைவேளைக்கு பிறகு

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-68-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
3: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
4: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இனி பார்க்கலாம் வேம்பின் நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றி. வேம்பின் இலைகள், பட்டை மற்றும் வேப்ப எண்ணெய் ஆகியவை கிருமி நாசினியாகவும் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. வேப்ப இலைகள் மற்றும் எண்ணெய் முகப்பரு அரிப்பு மற்றும் காயங்களை குணப்படுத்த உதவுகின்றன. இது தோல் புண்கள் மற்றும் தோல் தொற்றுகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. மேலும் பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு ஒலிக்க வரும் பாடல், கொடிவீரன் என்ற படத்திற்காக வந்தனா ஸ்ரீனிவாசன், ஜெகதீஷ் ஆகியோர்.

0: இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு. நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி. பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து விண்வெளி இல் இந்தியா சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சமையல் குறிப்புகள். முன்:30 சங்கீத சாரல் அருணா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை யுவன் சங்கர் ராஜா. திரைக்கதை இயக்கம் சசிசங்கர். 5:00 பொன்மாலை பொழுது அலை என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 7:30 உழவர் உலகம் கறவை மாடுகளின் ஆரோக்கியம் மேம்பட குறித்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எம்.எஸ் கண்ணதாசன் அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணைச் செய்தி இடம்பெறும். இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நேயர்கள் கவனத்திற்கு. கேட்டீர்கள்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம் நிகழ்ச்சியில் வேம்பு பற்றி தாங்க. வேப்ப எண்ணெய் உச்சந்தலையில் உள்ள பொடுகு மற்றும் பேன்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. வேம்பின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈறுகளை பாதுகாத்து

பற்சிதைவு மற்றும் துர்நாற்றத்தை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கின்றன. வேப்பம்பூ சாறு மற்றும் வேப்பிலை சாறு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கவும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. குடலில் உள்ள புழுக்களை வெளியேற்றவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் வேம்பு பெரிதும் உதவுகிறது. என்ன நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களின் பற்றி தெரிந்து கொண்டோம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல்கள்

ஒழிக்க வரும் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆக்ஷன். பாடியவர்கள் சாதனா சர்க்கம், ஜுனிதா காந்தி, ஸ்ரீநிஷா.

0: தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை. சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். சித்தம் இறங்காததேனையா, பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சகானா, மிஸ்ர சாப்புதாளம்

நேரம் 9:22 40 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி விட்டல்ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி சேஷாச்சல நாயகம், முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக உன்னை நோக்கினான். பெஹாக் ராகத்தில் அமைந்த மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமி பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரிஷியஸ் பிரதமருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டின் ஆட்சி நிர்வாகம் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் குறித்த மாநாடு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சற்று முன்னர் தொடங்கியது. கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை தமிழ்நாடு வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து பிரச்சனைகளை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னையை அடுத்த வானரகத்தில் பேசுகையில் குறிப்பிட்டார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்திய பெண்கள் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்தது. இதுடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை.

நேரம் 10:02. நேயர்கள் இனி கேட்க இருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம், பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் வரும் முதல் பாடல் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல், விடியும் வரை காத்திரு. மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமார் அவர்கள். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் காவடி சிந்து என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி

நேரம் 10:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அன்பேவா என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249684458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். முகவரி agnchn1@gmail.com. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் சென்னை அந்தோணிராஜ் என்பவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இது நம்ம ஆளு என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது.

0: நேர்களி, இன்று காலை 11:02 நேர் நேரம். இன்றைய தலைப்பு, உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. நேர்கள் அழைப்பது அலைபேசி வாயிலாகவோ அல்லது வெளியூர் நேர்களாகவோ இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் சேர்த்து அழைக்கவும். மீண்டும் தலைப்பு, உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தாராபுரம் எம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ் ஆகியோர். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அதே கண்கள் என்ற படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது.
1: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவ

நேரம் 10:39:17. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடி சி. பாலசுப்பிரமணியன். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ரயில் பயணங்களில். TM சவுந்தரராஜன் குரலில்.

கெட்டலை இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அன்னை வயல் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் நல்லவன் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கடலூர் துறைமுகம்.

நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் விருப்பம் தெரிவித்த நேயர்கள் மதுரை சோ சண்முகசுந்தரம், நாகப்பட்டினம் வைரநகர் சிவாஜி புஷ்பவனம், பொன்னியம்மன் மேடு

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நம் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டிற்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். உணவு பதப்படுத்தும் தொழில்களை நிறுவுவது இந்தியாவின் முழுமையான வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்றும், இது விவசாயிகள், கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் இளைஞர்களுக்கு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் என்றும் மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக திகழ வேண்டும் என்றும் திரு சிராக் பாஸ்வான் மரத்வாடா வேளாண் பல்கலைக்கழக உணவு தொழில்நுட்ப கல்லூரியில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் பேசினார். தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு

0: ஆர் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற பாஜக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாஜக தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். தகுதி உடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக பிரான்ஸ் நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் திரு ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உதா நிலைய எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:02.

இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னா, உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் கால் பண்ண வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம் நேயர்களே. உங்களோட இந்த தலைப்பில் பேச நான் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். ஸோ ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க. உலக வெப்பமயமாதல் என்பது பூமியின் மேற்பரப்பு, வளிமண்டலம் மற்றும் பெருங்கடல்களின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதை குறிக்கும் ஒரு உலகளாவிய சுற்றுச்சூழல் நிகழ்வாகும். இது எப்படி நடக்கும்னா, பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரேட் ஆக்சைடு போன்ற சில வாயுக்கள் இயற்கையாகவே இருக்கும். சூரியனின் கதிர்கள் பூமிக்கு வந்து தாக்கிய பின் அவை மீண்டும் விண்வெளிக்கு பிரதிபலிக்கும். ஆனால் இந்த வாயுக்கள் அந்த வெப்பத்தை விண்வெளிக்கு செல்ல விடாமல் தடுத்து பூமியின் வளிமண்டலத்திலேயே தக்க வைத்துக் கொள்ளும். மனித செயல்பாடுகளால் இந்த வாயுக்களின் அளவு வளிமண்டலத்தில் மிக அதிகமாக உயரும் போது பூமி தேவைக்கு அதிகமாக வெப்பமடைகிறது. இதன் முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதைப்படிவ எரிபொருட்கள் எரித்தல்,

0: தொப்புவி வெப்பமயமாகுதலுக்கு ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, நிறைய பேரு இஷ்டத்துக்கு ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படாம அவங்க வாட்டுக்கு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி பயணிக்கிறது தான். இப்ப அந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா காலார நடப்பாங்க, மிதிவண்டி பயன்படுத்துவாங்க, மாட்டு வண்டி குதிரை வண்டியில டிராவல் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு புவி வெப்பமயமாதல் இருக்காது, பொறுப்புணர்வோட எல்லாரும் செயல்படுவாங்க. எங்க பார்த்தாலும் மரங்களா நட்டு வைப்பாங்க, நன்சை மரம், புன்சை மரம், பன்னி மரம், அப்புறமா வந்து வேப்ப மரம், இது எல்லாமே ரொம்ப நல்லது. அரசாங்கம் வந்து இப்ப சமீபத்தில் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, கருவியல மரங்கள் அப்படிங்கறத நீங்க அகற்றுங்க அப்படின்னு. ஏன்னா அதற்கு அதிகமான தண்ணீர் செலவாகுது, மற்ற நல்ல மரங்கள் வளர்வத சத்துக்களை உறிஞ்சுக்கிட்டு இது தடுக்கவும் செய்யறது. சோ நம்மளுடைய முதல் விஷயம் நல்ல மரங்களை நடணும், தேவையற்ற மரங்களை அகற்றணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருவியல மரங்கள் வந்து அன்றைய காலகட்டத்துல விறகடுப்புக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க மேம். அப்ப வந்து கேஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கறதுக்காக அதை நட்டாங்க வளர்த்தாங்க, அது வந்து பயன்படுது. ஆனா இப்போ அந்த மரமே நல்ல மரங்களை வளர விடாம தடுத்து அந்த மரங்களை கூட இந்த மரம் வளர்க்கறதுனால அழிக்கிறான். ரொம்ப திட்டிக்கிடும் தகவலாக இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த மரத்தை எங்கேயாவது இருந்ததுன்னா அதை அப்புறப்படுத்துங்க, அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அதை விறகுக்கு யூஸ் பண்ணுங்க. அந்த மரத்தை நீங்க எடுத்தாவே மத்த மரங்கள் நல்லா வளரும்னு இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க மேம். இது எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த விழிப்புணர்வு தகவல நம்ம மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லணும், அது ஒண்ணு. ரெண்டாவது மேம், நம்ம வந்து ரொம்ப பொறுப்புணர்வோட செயல்படணும் மேம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு செடி அப்படிங்கறது நமக்கு கிடைச்சதுன்னா அது நம்ம பகுதியில நடணும். வேப்ப மரம் எல்லாம் ரொம்ப நல்லது, அப்புறமா புளிய மரம், அரச மரம், ஆலமரம் எல்லாம் எவ்வளவு பேருக்கு வந்து அழகா ஷெல்டர் அப்படிங்கறது கொடுக்குது. நன்சை மரம், புன்சை மரம், இதெல்லாம் நம்ம எவ்வளவு நல்ல ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் கொடுக்குது. வேப்ப மர காற்று சுவாசிக்கும் பொழுது உடலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. வெப்பமயமாதல் தடுக்கணும் அப்படின்னா அதிக அளவுல மழை பெய்யணும், மழை பெய்யணும்னா அதிக அளவுல மரங்கள் நடணும். மரங்கள் நடணும் அப்படின்னாலும் கூட எந்த வகையான நம்ம நல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற போல நகர்வுகள் பண்ணணும் மேம். அதே மாதிரி நம்ம வந்து அதிக அளவிலான இந்த மாடர்ன் கேட்ஜெட்ஸ், அப்புறமா ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி இதெல்லாம் கட் பண்ணிடணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இக்கோசிஸ்டம் ஃப்ரெண்ட்லியா சுழற்சி முறையில சிறப்பா ஓடுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி மழை ஈஸியா வருவதற்கு ஒரு வே, ஒரு பாத்வே அப்படிங்கறதையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும் மேம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, உங்க கருத்து அழகா பதிவு பண்ணீங்க, அழைத்து மிக்க நன்றி. ஆ சொல்லுங்க, இணைப்புலதான் இருக்கீங்க. ஹலோ,
0: சொல்லுங்க மேம். கேக்குதா?
1: கேக்குது கேக்குது, உங்க கருத்துக்களை அழகா பதிவு பண்ணுங்க. சொல்லுங்க. ஹலோ, இணைப்புலதான் இருக்கீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க சார், அடுத்த நேயருக்கு போயிடலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், யார் எங்க இருந்து
2: பேசுறீங்க?
1: சொல்லுங்க சார, இன்றையோட தலைப்பு உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு அப்படின்ற கருத்து.
2: வெப்பமயமாகிறதுக்கு முதல் காரணமே நிறைய இரு சக்கர வாகனங்கள், மூன்று நான்கு சக்கர வாகனங்கள், அது வெளியிடக்கூடிய புகை, அது கொடுக்கக்கூடிய இடையூறு, இதுதான் வெப்பமயமாகிறதுக்கான முதன்மை காரணமா எனக்கு தெரியுது. இன்னமும் சில இடங்கள்ல குப்பைகளை கண்ட கண்ட இடங்கள்ல போட்டு கொத்தி எரிக்கிறது நாங்க பாக்குறோம். அது ஊராட்சியா இருந்தாலும் நகராட்சியா இருந்தாலும் அது அது வந்து பொது இடத்திலேயே அது எதிர்க்க எரிக்கிறாங்க, குடும்பம் பண்ற இடத்துலயே எரிக்கிறாங்க. அது வந்து வெளியே தனியா ஒரு ஒதுக்குறமா ஒரு போக்குவரத்து ஒரு தனியா இருக்கிற இடத்துல எங்கன்னா எரிச்சு விட்டாங்கன்னா யாருக்கும் பாதிப்பு இருக்காது.
1: கண்டிப்பாக
2: அது குடும்பம் பண்ற இடத்துலயே அது மாதிரி கொம்ப கூட்டி கூட்டி அந்த குப்பைகளை எரிக்கிற நேரங்கள்ல அதனுடைய புகை, அதனுடைய இடையூறு எங்களுக்கு இடைஞ்சல கொடுக்கற மாதிரி தெரியுது. இந்த புவி வெப்பமய மாதல் அப்படின்னு நம்ம சொல்ற நேரங்கள்ல ஏதாவது சமுதாயத்துக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருக்கு, இது தவறான ஒரு விஷயம். இந்த புவி வெப்பமயமாகறதுக்கு நாமளே ஒரு அடிப்படை காரணம் இருக்க கூடாது, அது அதுக்கு நம்மளால முடிந்த பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வந்தாலொழிய இது மாதிரி இடையூறுகளை நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் வர வேண்டி இருக்கோம். புவி வெப்பமயமாகுதல் அப்படிங்கிற ஒரு இடையூறு இங்க இருக்கிறதுனாலதான் இங்க சில கோடை காலங்கள் ரொம்ப இடையூறுகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதே காலகட்டங்களில் மழைகள் அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறியா போயிட்டு

0: கடுமையான தண்ணி பஞ்சம் வர கூட இந்த புவி வெப்பமாயகத்துக்கு கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. நான் சொல்லல, நான் அந்த அளவுக்கு படிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு விஷயத்திலயும் இந்த பொறுப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து போயிட்டு இருந்தா தான் இந்த மாதிரி இடையூறு இருக்கு. இன்னமும் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வண்டி வச்சிருக்கிறாங்க, அந்த இருசக்கர வாகனம் ஒரு ஆளுக்கு ஒரு வண்டி, அது அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய வசதி வாய்ப்பு, அதுக்கு நம்ம ஒண்ணும் நம்ம எதுவும் தனிப்பட்ட முறையை நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா கூட இந்த சமுதாயத்துக்கான பாழ் அப்படிங்கறது என்ன உணர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு விஷயத்த நம்ம பாக்குற நேரங்கள்ல இங்க விழிப்புணர்வுங்கிறது குறைவாகவும் அலட்சியங்கிறதும் அதிகமாகவும் இப்படி போய்கிட்டு இருந்ததுனால்தான் இத மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதனால வகுப்புகளில் வகுப்பு ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற போது புவி வெப்பமயதல் மாகுதல் என்ன, அது என்ன காரணத்தினால வெப்பமயம் ஆகுது, அது தடுக்கிறதுக்கான வழி எங்க இருக்குது அப்படிங்கிறது இப்ப இருக்கிற மாணவி மாணவர்களுக்கு வகுப்பு ஆசிரியர்கள் ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் ஒரு பாடமா துணை பாடமா சொல்லிக் கொடுக்கலாம்.
1: கண்டிப்பாக
0: அப்படி சொல்லி கொடுக்கிற நேரம் இப்ப இருக்கிற மாணவி மாணவர்கள் அதை யோசிப்பாங்க. இத மனசுல வச்சுட்டு எதிர்காலத்துல அவங்க தங்களால ஒரு சின்ன சின்ன பங்களிப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வெளிச்ச புள்ளிதான் இது. அதே போல இப்ப இருக்கிற பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமா இருக்கணும். கண்ட கண்ட இடங்களை குப்பைகளை கொட்டுறது, கண்ட கண்ட இடங்களை குப்பைகளை எரிக்கிறது, இது மாதிரி விஷயங்களை தவறுங்கிறத உணரணும். இப்படி செய்யறதுனால சமுதாயத்துக்கு என்ன பாழுங்கிறது இப்ப இருக்கிற தங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க பக்குவமா எடுத்து சொல்லி உணர்த்த வைக்கிறோம். திருமதிகள் சில பெற்றோர்கள் ஒரு முன்னுதாரம் வந்து இந்த மாதிரி சமுதாயத்துக்கான சீர்கேடுகள் எப்படி எப்படிலாம் தொடங்குது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிற நேரங்கள்ல இப்ப இருக்கிற குழந்தைகள் நாளைக்கு இளைஞர்களாக இளைஞர்களாக மாறுகிற நேரங்கள்ல குடும்ப பொறுப்புகள்ல வர நேரங்கள்ல விழிப்புணர்வுகளாக மாற ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளிச்சப்புள்ளிதான் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தொடக்கத்திலையுமே ஒண்ணு வீட்டுல இருந்து தொடங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது பள்ளிக்கூடங்கள்ல இருந்து தொடங்கணும், அதுக்கு வந்து மேல்நிலை பள்ளிகள் தொடங்கணும், அடுத்தது கல்லூரிகள்ல இருந்து தொடங்கணும். இப்படி படிப்படியா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு தொடக்கம் உருவாச்சு சொன்னீங்கன்னா
1: விழிப்புணர்வு மாதிரி நீங்க செயல்படுத்தணும் அப்படின்றது உங்க கருத்தை பதிவு பண்றீங்க.
0: ஆமா, அந்த மாதிரி விழிப்புணர்வு பண்ணணும் சொன்னா இப்படிதான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய இதுக்காக ஒரு ஒரு பொதுக்கூட்டங்கள் போட்டா ஒரு ஒரு தெருமுன பிரச்சாரம் பண்ணியோ பண்றோம்னு சொன்னா இப்ப எல்லாம் ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. நம்ம துண்டு அறிக்கை கொடுத்தாலும் அதை வாங்கி படிக்கிறது கூட இப்ப நேரம் இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கிற காலகட்டமா இப்ப நாங்க நிறைய கிராமம் நகரம் சொல்லி நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஒரு துண்டு அறிக்கை நாங்க சுகத்துல ஒட்டி வச்சா கூட இதை படிக்கிறது கூட நிறைய பேருக்கு நேரமின்மைங்கிற காலத்துல போயிட்டுறதுனால்தான் ஒரு புண்ணிய இங்கிருந்து தொடங்கினால் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் இங்கிருந்துதான் உருவாகும் நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொரு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு தலைப்புக்குமே இது பொருத்தமானு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: மாற்றம் கொண்டே மாறாததுன்னு சொல்றதுனால நல்ல ஒரு விடியலை நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு மறுமலர்ச்சிய கொண்டு வந்து கொடுக்கணும் தான் நம்மளுடைய தேடல். இது மாதிரி தேடலை உருவாக்கணுங்கிற நல்ல நோக்கத்துல தான் நம்முடைய அகில இந்திய வானொலிகள் இது மாதிரி தலைப்புகளை கொடுக்குது. இது மாதிரி தலைப்புகளை புதுச்சேரி வானொலியும் கொடுத்திருக்கு, திருச்சி வானொலியும் கொடுத்திருக்கு, சென்னை வானொலியும் கொடுத்திருக்கு. ஆனா விழிப்புணர்வுகள் இனிமேலாவது வருமானம் நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போம் தோழி.
1: கண்டிப்பா கண்டிப்பாக உங்க கருத்துக்களை அழகா பதிவு பண்ணீங்க, அழைத்தமைக்கு நன்றி சார்.
0: அனுபவம் தானே தோழி இது மாதிரி விஷயங்களை சொல்லுது. நம்ம கொடுத்திருக்க செய்தி கருத்து கொஞ்சம் தான், இன்னமும் இதுல இருந்து மூன்று பார்த்து இன்னமும் நிறைய செய்திகள் இருக்கு, கொடுப்பாங்களேன்னு எதிர்பார்த்து காத்திருப்போம்.
1: கண்டிப்பாக மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி.
1: இன்றைய நேர் நேரம் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் ஒவ்வொரு தனி மனிதனின் பங்கு மிக முக்கியமானது. அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சிறிய மாற்றங்கள் மூலம் கார்பன் உமிழ்வை குறைத்து பூமியை பாதுகாக்க முடியும். அதில் முக்கியமான ஒரு சிலவற்றை பார்க்கலாம். ஆற்றலை சேமித்தல், அதாவது மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், தேவையில்லாத போது மின்விசிறி விளக்குகள் மற்றும் கணினிகளை அணைத்து விடுங்கள், அதிக மின்சாரத்தை உறிஞ்சும் பழைய உபகரணங்களை பதிலாக குறைந்த மின்சாரம் தேவைப்படும் நட்சத்திர குறியீடு அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி கொண்ட சாதனங்களை பயன்படுத்துங்கள்.

0: இதை புதுப்பிக்க ஒரு சிலவற்ற ஆற்றல்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி, பெட்ரோலுக்கு பதிலாக சூரிய சக்தி அதாவது சோலார், காற்று சக்தி, விண்ட் எனர்ஜி போன்ற பசுமை ஆற்றலுக்கு மாறுதலை மிக ஒரு முக்கியமான செயல்பாடாக கருது. நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: உமா மகேஸ்வரிக்கு அன்பான நல்வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார், எங்க இருந்து
1: பேசுறீங்க? பேசலாமா?
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது தலைப்பு நம்பா இருந்தாலும் தலைப்பு தான், இதுல நம்மளுடைய பங்கு என்னன்னு கேக்குறீங்க, முக்கியமான ஒரு அம்சம்.
0: ஆமா,
1: அப்ப அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் பங்கு. என்னை பொறுத்தவரையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 90% அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிற்சாலைகள் காலத்தின் தேவை, காலத்தின் தேவை. அதுக்கடுத்தது மக்களுடைய அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு ஏசி இல்லாத வீடு, பிரிஜ் இல்லாத வீடு, கிராம பகுதிகளும் அதிகமாகிடுச்சு. காரணம் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. இன்றைக்கு கிராம பகுதிகளில் உள்ள மாணவர்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு இந்தியா வளர்ந்து இருக்கு. தொழிற்சாலைகள் ஒரு பக்கமா, இது 50 வருஷமா நடந்துன்னு வருதுமா, உலகமே வந்து தொழிற்சாலைகள்லாம் முக்கியமா இருந்தது. அந்த தொழிற்சாலையில முக்கியமா பங்கு வகிக்கிறதுனாலும் வேலை வாய்ப்புகளும் அது மூலம் கிடைக்குது.
0: கண்டிப்பாக
1: இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த வேலை உருவாக்கும்னா தொழிற்சாலையும் அவசியமா தான் ஆகுது. அந்த தொழிற்சாலை வேலை செய்யற ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து தன்னுடைய உழைப்புக்கேற்ப ஊதியத்தை கொண்டு அதை வந்து அவன் வந்து தன்னுடைய வீட்டை வந்து முன்னேற்றுறான். சரி, நான் இப்ப ஒரு விஷயத்துக்கு வந்துமா, இப்ப கிராம பகுதியில அதிகமான இடங்கள் இருக்கு. இப்ப நகர பகுதிகள் எடுத்துனா நிலங்கள் எல்லாம் வந்து வீட்டு மனையா போகுது. அப்போ 20-40 50-80 இப்படிப்பட்ட மனைகள் விற்குது. சின்ன மனைகள்ல எதுவும் சேமில்லை, வீடு தான் கட்ட முடியும். இப்ப 40-60 தனக்கு தேவையான வீட்டை கட்டிக்கொண்டு அங்குள்ள இடத்துல வந்து மரத்தை வளர்க்கலாம். அதையும் இப்ப விட்டு இருக்க மாட்டாங்க. நகர்ப்புறத்துல இப்ப முடியாது. பழைய வீடுகள்ல வந்து நல்லா வந்து தோட்டம் எல்லாம் வச்சாங்க, வீடும் வச்சாங்க, இது இந்த மரங்களும் வச்சாங்க.
0: கண்டிப்பாக. தொழிற்சாலை கழிவுகள், வீட்டுல உபயோகப்படுத்துற கழிவுகளுக்கெல்லாம் வந்து மக்கும் மக்காத அப்படின்ற ஒரு குப்பைகளை அடிப்படையாக நம்ம பிரித்து செயல்பட்டோம்னா இந்த உலகம் வெப்பமயமாகதுல தனி மனிதனை வந்து ஒரு சிலவற்றை நம்ம குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க.
1: அந்த டிரைவ் இப்ப வந்து அப்படியே இருக்கு, வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்ப அந்த கழிவுநீர் எங்க போகுது? அந்த மனைக்குள்ளதானே போகுது.
0: கண்டிப்பா.
1: ஏறக்குறைய 40 டிஸ்டன்ஸ் தான் போறும் அந்த லெட்டின் இருக்குமா, டேங்க்கு நல்லா நெஞ்சு பாருங்க. அப்ப அந்த நாளாவ அந்த எங்க ஊர் அந்த தண்ணி பைப் லைன்ல தான்.
0: கண்டிப்பா.
1: இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, சுகாதாரம் முக்கியம், நாட்டு நலனும் முக்கியம், எல்லாருமே முக்கியம் வந்தாலும் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் போது தொழிற்சாலை தான் அதிகமா இருக்கு. பாண்டிச்சேரியில எடுத்துங்க, துணி தொழிற்சாலை எல்லாமே அந்த தொழிற்சாலை வேலை செய்யற அந்த தொழிலாளிங்க எல்லாம் பாண்டிச்சேரி முன்னேற்றம் ஏது? இப்படி சுத்துவட்டு வட்டாரத்துல வெளிநாட்டு சுத்துவட்டு கிராமத்துல பாண்டிச்சேரியில இருந்து மானியம் கொடுக்கறதால அதிகமான தொழிற்சாலை வந்து போச்சு. நானே அங்க பணி புரிஞ்சிருக்கேன், பாண்டிச்சேரியில, பாண்டிச்சேரி பகுதியில நான் வேலை செஞ்சிருக்கேன். அப்படியே நானே ஆச்சரியப்படுவேன். சரி, வருங்காலத்துல என்ன ஆகும்ட்டு. இப்ப மரங்கள் நடணும். இப்ப பாண்டிச்சேரியில ஏகப்பட்ட மரங்களை வளர்த்து வச்சிருக்காங்க அரசாங்கத்துல. இப்ப வந்து தேவைக்கேற்ப இந்த அகலமான பாதை ரோடு தேவைப்படுறதால சாலை வசதிகள் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டியாச்சு. எங்க கிராமம் இருக்கு, எங்க நம்ம போறோன்றது கூட புரியாததான் இருக்கு. ஆனா அந்த பழைய நிலைமை வருமானதான் எங்களுக்கு ஏக்கமா இருக்கு.
0: அதை ஒரு சிலதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம முன்வைக்கிறோம்.
1: நிச்சயமாமா, அதாவது நான் என்ன சொல்ல வரணும், அந்த கருத்துக்கு உட்பட்டு இனிமேல் இத வந்து அமேதான்ல அது ஓட்ட விழுந்து போச்சுமா, வந்து எப்பயோ விழுந்து போச்சு, இப்ப கிடையாது. அண்டார்டிகாவும் சமீபத்துல வந்து 60 டிகிரி கீழே இருந்தது வந்து இப்ப கிட்ட ஏறக்குறைய 20-15 நிக்கிறாருன்றது

0: ஆய்வுகள் சொல்லுது, நான் சொல்ல ஆய்வுகள் சொல்லுது, ஆர்டிக் வந்து சமுத்திரம் வந்து இன்னைக்கு கரைஞ்சனே போகுது. இப்படி பார்த்தோம்னா எத்தனை அங்குலம் பூமியில ஏறுன்னு தெரியல. அதனால நாம சுதாரிச்சாலும் அது சுதாரிக்க முடியாத கழுத்துக்கு மேலதான் வெள்ளம் போயின்னு இருக்கு. இத வந்து நாம வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் அரசாங்கம் செய்யும், முடிந்த அளவுக்கு தான் பொதுமக்கள் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் செய்யும், வீட்டுல தான் வளர்த்த திருவள்ளுவர் போய் யாரும் சும்மா வார்த்தைக்கு வேணும் சொல்லலாமே தவிர, அது செய்யறது மரங்கள் நடுறது பொதுசே ஒரு சிலர் செய்யறாங்க. அத நான் பார்த்துருக்கேன், அந்த மரம் நடுவது ஒரு சிலர் தான் பொது
1: நலத்தை
0: செஞ்சா எல்லாரும் செஞ்சேன். ஒரு கை
1: கண்டிப்பாக உங்க கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நேரம் 11:21, 40 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் நேரம் நிகழ்ச்சி. நேயர் நேரம் நிகழ்ச்சியில உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு என்ற தலைப்புல இன்றையோட நேயர் நேரம் நிகழ்ச்சி கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கோம். உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் கால் பண்ண வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டெண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம் நேயர்களே.

நேரம் 11:21, 40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் நேரம் நிகழ்ச்சி. நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு என்ற தலைப்பில் இன்றையோட நேயர் நேரம் நிகழ்ச்சி கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கோம். உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் கால் பண்ண வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டெண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம் நேயர்களே.

0: நேரம் 11:28:21. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரம் நிகழ்ச்சி. நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு என்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
1: வங்கக்கடலோரம் நமது புதுவை பண்பலை என்று சொல்லக்கூடிய வானொலி, காற்றுகளை ஓய்ந்தாலும் கடல் அலை ஓயாத போல நமது வானொலி எப்போதும் ஓயாதுமா?
0: கண்டிப்பாக சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர்?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS கொளஞ்சநாதன்.
0: சொல்லுங்க சார்.
1: இந்த நிகழ்ச்சியில முதல்ல பங்கேற்கிறது ரொம்ப எனக்கு சிறப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எத்தனை எஃப்எம்ஓ வந்திருக்கலாம், எத்தனை டெக்னாலஜி வந்திருக்கலாம். நம்ம புதுவை வானொலின்னா முதல்ல கேட்டீங்கன்னா இந்த AM நிகழ்ச்சி
0: தான்.
1: கரெக்டா 1:00 to 12:00 நாங்க ரேடியோ உட்காந்து நோண்டிட்டு இருப்போம். ரெண்டாவது நைட்டு 12 வரைக்கும், நிகழ்ச்சி முடியற வரைக்கும் நாங்க கேட்கக்கூடிய காலம்.
0: மிக்க மிக்க நன்றி உங்களுடைய.
1: கைத்தறி நெசவு நெய்யும் போது வானொலி கேட்டுட்டு ஒரு கள்ளம் இல்லாம உடம்பு, ரெண்டாவது கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாத நேரம் நம்ம வந்து கவலை இல்லாம கிடந்தோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குடும்ப சூழ்நிலை உண்டாயிடுச்சு. இருந்தாலும் வானொலி என்பது நமது உற்ற தோழன் ஆயிட்டாங்க.
0: ஆமா, இணை பெரியா தோழன் ஆயிட்டாங்க.
1: எத்தனை வயது வந்தாலும் வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயதே கிடையாது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்க, நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். இன்றையோட தலைப்பு வந்து உலக வெப்பமயமாதலில் தடுப்பதில் நமது பங்கு அப்படின்ற தலைப்புல.
1: பங்கு என்னுடைய கோரிக்கை, மொத்தம் ஒரு 3 கோரிக்கை இருக்கு.
0: சொல்லுங்க.
1: அதை கண்டிப்பா கடைபிடிக்கணும். அதுல நான் 1 கடைபிடிச்சிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலத்தடி நீர் சேகரிப்பு. எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இந்த பக்கத்து வீட்டு தண்ணி, எல்லா தண்ணியும் நம்ம வீட்டுக்கு வரும். எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிலைநிறுத்தி கொண்டு போய் நம்ம வாழ்க்கையில கேணின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2000 வீடு இருக்கு, 2000 வீட்லயும் கேணி இருக்கு.
0: கண்டிப்பா.
1: ஏன்னா என்ன காரணம், எங்களுக்கு எந்த காலத்திலயும் தண்ணி பஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு காலம் வர வராது. நாங்க புறம்பத்துல இருந்து கிடையாது. என்ன காரணம், எல்லா வீட்லயும் கேணி இருக்கு, எல்லா வீட்லயும் இந்த தண்ணி கொண்டு போய் கொள்ள பக்கம் விட்டுறதுனால அந்த கேணியில ஊறிடும். அதோட மட்டும் 4 பக்கம் 4 குட்டைகள் சொல்லக்கூடிய குட்டைகள் இருக்கு, அந்த குட்டையோட ஊத்துகளும் எங்க கேணிக்கு வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கவர்மெண்ட் அறிவிச்ச மழை நீர் சேகரிப்பு எல்லோரும் வைக்கிறோம். எல்லா வீட்டிலயும் நம்ம வந்து இந்த மெத்தோடு பைப் போட்டு வச்சிருக்காங்க, அந்த தேவை கிடையாது. தண்ணி வேஸ்டா போற தண்ணிய ஒரு உரம் உயர்த்தி ஒரு கொள்ள பக்கமோ இல்ல தெரு பக்கமோ வச்சோம்னாலே நிலத்தடி நீர் உயரும், மண் வளம் பெருகும். ஒன்று அடுத்தது வந்து ஏற்கனவே இந்த வானொலியோட சொல்லியிருக்கேன், நம்ம வந்து அரசாங்கத்தை இருப்பாங்கல்ல, எங்களுடைய ஒரு தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய எங்க உறவினர் ஒருத்தர் ஒரு கல்லூரி வச்சு நடத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் ஒரு 11 ஆண்டுகள் அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். வேலைக்கு 100,000 மரக்கன்றுகள் கொடுத்துருக்காரு.
0: சூப்பர் சூப்பர்.
1: 100,000 மரக்கன்றுகள் கொடுத்து எல்லா இடத்துலயும் கொண்ட நடுங்க அப்படின்னா, அப்படி கூட நம்ம வானொலியில ஒரு விழா வைக்கும் போது நானே பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கண்ணு ஒரு 3 விழாவுல கொடுத்துருக்க மக்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கறோம், வாங்கிட்டு போறவங்க சரியான முறையில வளர்த்து இயற்கை காற்றை வாசிக்கலாம்.
0: கண்டிப்பாக.
1: இப்ப ஏதாவது மரம் வளர்க்கறது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ மரம் கொடுக்கறாங்க வைக்கிறாங்க.

0: மரம் வளர்த்தால் இயற்கை காற்று நமக்கும் கிடைக்கும், பிறருக்கும் கிடைக்கும்.
1: சூப்பர்.
0: ஒன்று அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணின்னு சொல்லக்கூடிய வீணா வரக்கூடிய தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்டா எங்கேயும் விடணும். ஒரு பைப்பு போட்டு ஒரு இடத்துல ஒரு உரையை அடைக்கி விட்டுட்டாலே அந்த இடத்துல நீர் வளம் பெருகும். ரெண்டாவது, இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது. மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம், தூய்மையான காற்றை சுவாசிப்போம். கேரிப்பை என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கை ஒழித்து வாழ்வில் பிறப்பும் அடுத்த பிறப்பு பிறந்தாலும் நமது தமிழ் மண்ணிலே பிறக்க வேண்டும், இயற்கை ரசிக்க வேண்டும். இந்த பூக்கள், மரம், காய், கனிகள் இது எல்லாம் ஏதோ சுந்தரர் சொன்னாராம், நவக்கரசர்ல சுந்தர ஒருத்தர் இருக்கிற 63 நாயன்மார்கள். அப்ப நீ போய் திரும்பி பூலோகத்துல போய் புறன்னாராம் சிவபெருமான். என்ன காரணம் கேட்டா, அங்க கைலாகத்துல எதுவும் கிடையாது, இங்க பூலோகத்துல பூக்கள், மரம், செடிகள், வண்ண வண்ண பழங்கள்லாம் அங்க இருக்கு, கைலாகத்துல கிடையாது. அதனால நீ எப்ப வந்து ஒரு பிறரை பார்த்து வந்து அதாவது ஆசை கொண்டியோ போய் மண்ணில பிறந்து திரும்பி வாழ்னாரா. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னார்னா, இந்த பூலோகத்துல பிறக்கறதான் புண்ணியங்கிறாங்க.
1: சூப்பர்.
0: அனைத்து நமக்கு வந்து விலை கொடுக்காம கிடைக்குது, இறைவன் கொடுக்கறது. விலை கொடுக்காம காத்து விலை கொடுக்காம வாங்குறோம், தண்ணி விலை கொடுக்காம வாங்குறோம், சூரியன் இப்ப ஒளிய பார்த்து விலை இல்லாம நம்ம வாங்கிக்கிறோம். அதனால இறைவன் சொல்றான், பூலோகத்துல பிறந்து அங்க உள்ள கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு திரும்பி கைலாகத்துக்கு வாழ்ந்தான். அதனால இன்பமாக வாழ்வோம், மரம் வளம் பிறக்குவோம், மண் வளம் பெறுவோம். குழந்தை நாட்டுக்கு வாய்ப்பு, நன்றிமா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, மிக்க நன்றி. அழைத்த மக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
2: இந்தியாவுல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இருந்தாலும் வந்து எவ்வளவு வெப்பமயமாக்குறத வந்து பார்த்து இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்குது. அது இல்லாம வந்து எல் நினோன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு புதுசா வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து என் வாழ்க்கையில வந்து நான் கேள்விப்பட்டதா இல்லமா. அதெல்லாம் இதுக்கு காரணம் என்னாக்கா, இருந்த மரங்களை எல்லாம் எல்லாமே வெட்டிட்டாங்க. புதுசா மரம் வைக்கல அப்படின்னா கூட இருந்த மரத்தை, லட்சக்கணக்கான மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க. இந்த சாலை வசதிகளை விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாலைகள் இருந்த இடத்த பூராம எல்லாம் வந்து வெட்டிட்டாங்க. வெட்டி பார்த்துக்கு மரம் வச்சிருக்கிறாங்க, அதை வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். இதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு அவங்கவுங்களுக்கு மனசுல ஒரு எண்ணங்கள் தோணணும். தோணுச்சு அப்படின்னா தான் இதெல்லாம் நம்ம முறியடிக்க முடியும். இதை வந்து செய்யறது வந்து நமக்காக இல்லை, அரசாங்கத்துக்கு கிடையாது, நமக்காக நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வரணுங்க. அதை வந்து மக்களுக்கு வந்து எந்த இந்த மாதிரி உணர்வுகள்லாம் அவங்களுக்கு வருது, அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த வெப்பமயமாக்குறதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாங்க.
1: தனி மனிதனுடைய சிந்தனையும் இயற்கையோடு ஒத்திச வாழ்ற எண்ணமும் இருக்கணும் அப்படின்றது நீங்க சொல்ல வரீங்க.
2: ஆமாங்க. அதே மாதிரிமா வந்து இனிமேல் வந்து திருமண தடை சட்டம் வந்து என்ன அப்படி அப்படின்னாக்கா, ஒவ்வொரு திருமண தம்பதிகள் வந்து திருமணம் ஆச்சு அப்படின்னா, ஒரு இந்த வீட்டுல வந்து மாமனார் வீட்டுல வந்து மருமகன் வந்து ஒரு 50 மரம் நட்டாகணும், மருமகன் வீட்டுல மாமனார வந்து 50 மரம் நட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். அது அந்த உலக வந்து நன்மைக்காக செய்யலாம். இதெல்லாம் வந்து வந்து இதுக்கு தீவிரம் கிடையாதுங்க, உலக மக்கள் நன்மைக்காக அது வந்து ஒரு புது முயற்சியை மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா, மீண்டும் ஒரு விழிப்புணர்வு வரும், இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம்.
1: சூப்பர் சூப்பர்.
2: அந்த மாதிரி வந்து மக்கள் முயற்சி பண்ணுமா.
1: கண்டிப்பாக.
2: திருமணத்துக்கு போய் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு நம்ம வந்து மொய் வைக்கிறத விட மரக்கன்றுகள் கொடுத்துட்டு வரலாம். மொய்க்கு பதிலாக மரக்கன்றுகள் கொடுத்துட்டு வரலாம். அந்த மரக்கன்றுகள் கொடுக்கறத வந்து பிரயோஜனமான மரமாக பார்த்து கொடுக்கணும். மழை வளம் வர உள்ள மரங்களாக பார்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாக்கா பிரயோஜனமா இருக்குமா.
1: சூப்பர் சூப்பர் சார், உங்க கருத்தை அழகா பதிவு பண்ணீங்க. அழைத்து மிக்க நன்றி.
2: வணக்கம்.
1: வணக்கம். நேரம் 11:35, 47 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் நேரம் நிகழ்ச்சி. நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு தெரியுமா?
3: ஆமா மேடம், காலநிலை மாற்றத்தால் ஏற்படாத மேடம்.
1: ஆமா, உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு.
3: பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து செயல்பட்டால் இது வந்து சாத்தியமாக வாய்ப்பு இருக்கு. இருக்கிறவங்க.

0: இருக்கிறவங்க மரங்கள் வளர்க்கலாம், இடம் இருக்கிறவங்க மரங்களை வளர்த்து அதை பராமரிக்கவும் செய்யணும், பேணிக்காக்கவும் செய்யலாங்கிறது தான் என்னோட கருத்து.
1: சூப்பர் சூப்பர், சிம்பிளா அழகா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டீங்க
0: சார். நீங்க சொல்லுங்க மேடம்.
1: இல்ல இல்ல, நல்லா உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க மரங்களை வளர்க்கணும், நம்ம வந்து தேவையில்லாதத செய்யணும், சாரி தேவையில்லாதத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது வந்து அது ரொம்ப எல்லா நம்ம முன்னோக்கி போறத விட இருக்கிறத வந்து நம்ம எப்படி சொல்றது, தொந்தரவு இல்லாம நம்ம நல்லதா பண்ணிட்டாலே போதும் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கருத்து.
0: நன்றி,
1: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க மேடம், இன்றையோட
2: பூரமே அதாவது பூமி மாசுபாடும் பூமை சூடாகிறது காரணமே நம்ம தானே, வேற எந்த உயிர்களும் இல்லை. அதனால ஒரு பாடலா தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது காடு மறைஞ்சிருச்சு, அங்கு வீடுகள் அதிகம் ஆயிருச்சு, ஏரி வறண்டிடுச்சு, மழை பொழிவும் இங்கு குறைஞ்சிடுச்சு, வாகன புகையால் வானோ இங்கு மாசு அடையுது சாமி, செயற்கை உரத்தால் பயிர்கள் கூட்ட சத்து இழந்திடு மாமி, பூமி இப்போ சூடாச்சு, இப்பொழுதே நாம கொஞ்சம் முடிச்சுக்கிட்டா லாபம், நடந்தத நினைக்கிறத விடுவோம், இயற்கை உரோ நிலங்களிலே போட்டிருந்தா முத்து முத்தா விளைஞ்சு வரும் தானியமே, பைசி இணைய சேவை இப்போ கொடி கட்டி பறக்குது பாரு, இதனால் பறவை இனங்கள் வழி தவறி போகுது, ஊரு மூளை சுழன்று மயக்கம் வருது, பல்லுயிர்கள் வாழ்க்கை இது கேள்விக்குறியாச்சு, இப்படியே போனா நமக்கு கெட்டுவிடும் மூச்சு, இணைய தள வளர்ச்சி குறப்போவோம், இயற்கைகளை காத்திடணும் நல்லபடி, இல்லை என்றால் நன்மை எல்லாம் தள்ளுபடி, காடு மறைஞ்சிருச்சு அங்கே வீடுகள் அதிகமாயிருச்சு. பாட்டு
1: சூப்பர், உங்க கருத்துக்களை பாட்டு மூலியமாவே நீங்க அழகா பிரதிபலிச்சிட்டீங்க.
2: ஆமாங்கம்மா, நம்ம எல்லாருமே வீட்டுக்கு வீடு மரங்களை செடிகளை வளர்க்கணுங்கம்மா. நிறைய பேரு இந்த செடியெல்லாம் இலையெல்லாம் கொட்டு நின்று வளர்க்க விட மாட்டேங்கிறாங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம். நம்ம மட்டுமே வாழ்றதுக்கான வாழ்க்கை கிடையாது இந்த உலகம் கொடுக்கல இறைவன், எல்லா உயிர்களுக்கும் உணவு புகழ் இடம் கொடுக்கணும், ஒரு செடி செடி கூடி வளர்க்கறதுக்கு இடம் வலிக்கணும், மாடி தோட்டங்கள் கூட போடுறதுக்கு வீட்டுக்காரவங்க எல்லாம் அனுமதி கொடுக்கணும். எங்க வீட்டுல மாடி தோட்டம் எவ்வளவு வச்சிருந்தே தெரியுமா, வைக்க கூடாதுன்னு சட்டம் விதிச்சாங்க, அதனால மனம் எத்தனை வேதனை அடைஞ்சிச்சு தெரியுமா. ஒரு பழங்க பழமரங்களை வைக்கலாம், பழமரங்கள்னால பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடும், கொத்தி சாப்பிட்டு அந்த மரங்கள் வழியே அந்த விதைகளை தூவும், அந்த விதைகள் மறுபடியும் மரங்களாகும், அந்த மரங்கள் எல்லாருக்குமே புகழிடம் கொடுக்கும், இப்போ வானம் வந்து கருமேகங்களை சூழ்ந்து மழையும் பொழியும், நாடும் நன்மை அடையுங்கிறத ஒவ்வொரு சங்கிலி தொடர் போல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் நம்ம நன்மையை கொடுக்கணும்னு என்னோட கருத்து. நன்றி அம்மா, வாய்ப்பு.
1: நன்றி, வணக்கம். இன்றைய தலைப்பில் உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு அப்படின்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதனால் ஏற்படும் கடுமையான விளைவுகளை பற்றி பார்க்கலாம். பருவநிலை மாற்றம், அதாவது மழை பெய்யும் காலம் மாறுபடும், சில இடங்களில் கடுமையான வறட்சியும் சில இடங்களில் எதிர்பாராத மழையும் வெள்ளமும் ஏற்படும், பனிப்பாறைகளையும் உருகும், வடதுருவம் மற்றும் தென்துருவங்கள் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகி வரும், கடல் மட்டம் உயர்வு, அதாவது பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்ந்து கடலோர நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும், உயிரினங்களும் இதனால் அழிவு ஏற்படும், திடீர் வெப்பநிலை மாற்றத்தை தாங்க முடியாமல் பல அரிய வகை விலங்குகள் தாவரங்கள் கடல்வாழ் பவளப்பறவைகள் அழிந்து வரும். இதை தடுப்பதற்கு சர்வதேச தீர்வுகள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா, உலக நாடுகளில் இணைந்து கார்பன் உமிழ்வை குறைக்க பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி உலக நாடு செயல்படுத்தி வருகிறது.

நேரம் 11:46, 49 நொடி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரும். நேயர் நேரத்தில் இன்றையோட தலைப்பு, உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு அப்படின்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் தனி மனிதர்களாகிய நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நமது அன்றாட பழக்க வழக்கங்கள் மாற்றங்களில் ஏற்படுத்துவதன் மூலம் கார்பன் உமிழ்வை குறைத்து பூமியை பாதுகாக்க முடியும். இதில் நம்ம சிலவற்றை செய்ய வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் அப்படி பார்த்தோம்னா, பொது போக்குவரத்து அதாவது சொந்த வாகனங்களை தவிர்த்து பேருந்து, ரயில் அல்லது மின்சார வாகனங்களை பயன்படுத்திக்கலாம். மின்சாரப்பு சேமிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவையில்லாத பொது மின் விசிறுவிழ்கைகளை மற்றும் கனிகளை அணைத்து வைப்பது, மரங்கள் நடுதல், வீட்டை சுற்றிலும் பொது இடங்களிலும் மரங்களை நட்டு பராமரிக்கிறது, பிளாஸ்டிக்கை தவிர்த்து ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளை பதிலாக துணிப்பைகளை பயன்படுத்தலாம், மறுசுழற்சி குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். அதே போல் நீர் சிக்கனம், நாம் அன்றாட உபயோகிக்கும் சிலவற்றில் தண்ணீர் வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்தணும். உள்ளூர் பொருட்கள், தூரத்து மாநிலம் அல்லது வெளிநாட்டு பொருட்களை தவிர்த்து உள்ளூர் காய்கறிகளையும் பழங்களையும் வாங்குதல், நம்ம அன்றாட பயன்படுத்தும் ஒரு சிலவற்ற பழக்கங்களை நம்ம மாற்றினோம் அப்படின்னால நம்மளான சிலவற்ற பங்கு இந்த உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நம்ம ஒரு சிலதுக்கு உறுதுணையாக இருக்கலாம்.

இன்று நேர் நேரம் தலைப்பில் உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு என்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் கால் பண்ண வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டெண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம் நேயர்களே.

இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் தலைப்பு உலக வெப்பமயமாதலை தடுப்பதில் நமது பங்கு அப்படின்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் நீர் மற்றும் உணவு பாதுகாக்கும் முறை, நீரை சேமித்து நீரை சுத்திகரிக்கும் பயன்படும் மின்சாரத்தையும் அதற்கான கார்பன் உமிழ்வையும் குறைக்க இது உதவும். கழிவுகளை குறைத்தல், அதாவது 3R கொள்கை மூலமாக நம்ம தொழிற்சாலைகளை பயன்படுத்தும் கழிவுகளை நம்ம தனித்துவமாக பிரித்து அதை செயல்படுத்துறதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக மரங்களை நடுங்கள், மரங்களின் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உட்கிறது புவி வெப்பமடைவதை குறைக்க இது உதவும். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மனிதனின் வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் அவசியம். ஆனால் இது இயற்கையை அழித்து வருவதாக இருக்கக்கூடாது. பூமி அழிய தொடங்கினால் மனித இனம் அழிய அதிக காலம் ஆகாது. இந்த ஆபத்தை உணர்ந்து ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்புடனும் செயல்பட்டு நமது பூமியை காப்பதே இன்றைய அவசர தேவையாகும். வரும் பாடலுடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:08.
1: நீங்கள் கேட்கவிருப்பது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து விண்வெளியில் இந்தியா, சித்திரம் ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் ஈயத்தில் இருந்து தங்கத்தை உருவாக்க முடியுமா, இது குறித்த சில செய்திகள் இடம்பெறுகின்றன. வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: தங்கம் அப்படின்ன உடனே நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா? அந்த தங்கத்தை ஈயத்தில இருந்து உருவாக்க முடியுமா, இப்படி ஒரு ஆராய்ச்சி ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு. ரசவாதம் ஈயத்தை தங்கமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது சாத்தியம்னா சாத்தியமானதே, ஆனால் அதற்கு அணு அமைப்பை மாற்ற வேண்டி இருக்கும். இன்று விஞ்ஞானிகள் ஈயம் போன்ற தனிமங்களை தங்கமாக வெற்றிகரமாக மாற்றுவதற்கு முடுக்கி எனப்படும் சக்தி வாய்ந்த இயந்திரங்களை பயன்படுத்துகின்றனர். ஈயத்தை தங்கமாக மாற்றுவது நடைமுறைக்கு அவ்வளவு சாத்தியமில்லை என்றாலும், இரசாயனங்களை பயன்படுத்தி ஈய தாதுக்களில்

0: இருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க முடியும். வேதியியல் ஒரு அறிவியலாக உருவாவதற்கு முன்பு ரசவாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஈயத்தை தங்கமாக உருமாற்றுவதே ரசவாதிகளின் தலையாய தேடல்களில் ஒன்றாக இருந்தது. ஈயத்தோட அணு எண் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 82, தங்கத்தோடைய அணு எண் 79. அவை கொண்டுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை கொண்டு தனிமங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஒரு தனிமத்தை மாற்றுவதற்கு அதன் அணு எண்ணை, அதாவது அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை மாற்ற வேண்டும். பிற உலோகங்களில் இருந்து தங்கத்தை தயாரிக்க இயலுமா அப்படின்னு பல ஆண்டுகளாக யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் இந்த ஆய்வகத்தில் விஞ்ஞானிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க. ஜெனீவாவில் இயங்கும் செர்ன் ஆய்வகத்தில் அணு இயற்பியல் தொடர்பாக ஆலிஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நீண்ட சுரங்க வடிவிலான துகள் முடுக்கியில் ஆராய்ச்சியாளர்கள் எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், அயனிகள் போன்ற மிகச்சிறிய துகள்களை உருவாக்கவும் ஒன்றை மற்றொன்றின் மீது மோத வைக்கவும் செய்தாங்க. 2012 அடிப்படை துகளான ஹிக்ஸ் போசான் இங்கேதான் கண்டறியப்பட்டது. தங்கத்தின் சில பண்புகள் ஈயத்திலும் இருப்பதால் இந்த ஆராய்ச்சிக்கு ஈயத்தை விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுத்தனர். ஈய அணுவில் 82 புரோட்டான்கள் உள்ளன. தங்க அணுவில் 79 புரோட்டான்கள் இருக்கின்றன. செர்னில் உள்ள மிக பெரிய துகள் முடுக்கி மூலம் ஈயத்தின் அயனிகள் ஒன்றுடன் மற்றொன்று மோத வைக்கப்பட்டன. இதில் பல அயனிகள் மோதின, சில அயனிகள் மோதவில்லை. இந்த ஆய்வில் ஈயத்தின் அணுக்கள் ஒன்றோடு மற்றொன்று நெருங்கி வந்தபோது மின்காந்த மின்னூட்டங்களை கொண்ட ஒரு புலம் உருவானது. இதன் காரணமாக ஈய அணுவில் இருந்த 82 புரோட்டான்களில் 3 புரோட்டான்கள் வெளியேறின. இதனால் 79 புரோட்டான்களை கொண்ட தங்க அணுக்கள் உருவாயின. இவை மைக்ரோ நொடிகளுக்கு மட்டுமே நீடித்தன. இவை அனைத்தையும் வெறும் கண்களால் காண இயலாது. அதிநவீன கருவிகள் மூலம் இந்த மாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஈயத்திலிருந்து தங்கத்தை உருவாக்கியதாக 2025 மே 8 அன்று ஆய்வு முடிவை செர்ன் வெளியிட்டுள்ளது. இப்போ ஈயத்திலிருந்து தங்கம் உருவாக்கலாம், அறிவியல் ரீதியாக அதற்கு வாய்ப்பு இருக்கு என்றாலும் பொதுவாக இதை உருவாக்குவதற்கு நாம் செலவு செய்யும் தொகை மிக அதிகமாக உள்ளது. அதனால் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என்றும் சொல்லப்படுகிறது.
1: அறிவியல் முத்துக்களில் இதுவரை ஈயத்தில் இருந்து தங்கத்தை உருவாக்க முடியுமா என்பது குறித்த சில செய்திகள் இடம்பெற்றன. வாசித்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இனி விண்வெளியில் இந்தியா சித்திரம் கேட்கலாம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: என்ன சந்துரு, என்ன காலையிலேயே பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு என்ன அப்படி ஆர்வமா பேப்பர்ல இருக்கு?
1: கோபால் சார்,
0: சொல்லுப்பா.
1: பேப்பர் படிக்கிறதுக்கும் உங்க சம்பந்தமான நியூஸும் கரெக்டா வந்துட்டீங்களா? அது எப்படி? அது
0: என்னப்பா, எப்படி, என்ன விஷயம்?
1: இருந்தாலும் படிக்கிறேன் சார். விண்வெளியில் இந்தியா.
0: ஓஹோ, விண்வெளியில் இந்தியா.
1: ஆமா சார்.
0: ஆமாப்பா, இந்தியா பல்வேறு சாதனைகளை விண்வெளி இதுல பண்ணிருக்கு. நாம நிறைய செயற்கைக்கோள்கள் எல்லாம் விண்வெளியில விட்டுருக்கோம்.
1: ஆமா.
0: சரி, இது சம்பந்தமா உனக்கு ஒரு ஆர்வம் வந்து போச்சா?
1: ஆமா.
0: சரிப்பா சரிப்பா, என்ன கேள்வி கேட்க போற? நீ கேளு, நான் எல்லாத்தையும் சொல்றேன்.
1: அறிவில்ல, படிக்க படிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சுனே போவோம் சார்.
0: சரிப்பா, உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன்ப்பா.
1: எனக்கு என்ன சந்தேகம்னா, விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்புவதுல உலகில் பல நாடுகள் முனைப்பு காட்டுது சார்.
0: ஆமா.
1: இதுல நம்ம இந்தியாவின் பங்கு என்ன?

0: இந்தியாவுடைய பங்கு தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமா
0: சரி. செயற்கை கோள்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவதும் அதனால் ஏற்பட்ட முன்னேற்றங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும்பா. இதுக்கு ஒரு 70 ஆண்டுக்கு முன்னாடி நாம போகணும். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும்பா செயற்கை கோள்களை விண்வெளிக்கு அனுப்பி தொடர்பியல், நாட்டு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, வானிலை ஆய்வு, பேரிடர் மேலாண்மை, அறிவியல் ஆராய்ச்சி, இப்படி பல்வேறு துறைகளில் இன்னைக்கு உலகம் முன்னேறி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உலக நாடுகள் அனுப்புன செயற்கை கோள்கள்.
1: ஓஹோ
0: சரி, உன் கேள்வி என்ன, இந்தியாவுடைய ரோல் என்ன? அதானே?
1: அதே தான் சார்.
0: எப்பா 1975 ஆரியப்பட்டா அப்படிங்கிற முதல் செயற்கை கோளை இந்தியா அனுப்பிச்சு. அடுத்ததா இன்சாட் தொடர்கள், அதெல்லாம் நிறைய நம்ம அனுப்பினோம். அப்புறம் ஜிசாட் தொடர்கள், அதுவும் நம்ம நிறைய அனுப்பினோம். அப்புறம் விண்வெளியில ஆய்வு செஞ்சு பல சாதனைகளை புரியறதுல சந்திராயன் 1, 2, 3, அப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான், அப்புறம் வானியல் ஆய்வுக்காக ஆஸ்ட்ரோசாட் இந்த வகை செயற்கை கோள்கள், அப்புறம் ஆதித்யா L1 சூரியனை ஆராய்ச்சி பண்றதுக்கு, அப்புறம் நம்ம இன்னொன்னு கனவு திட்டம் ஒண்ணு வச்சிருக்கோம்பா.
1: என்னது?
0: ககன்யான் அப்படிங்கிற விண்வெளி திட்டம். இவ்வளவு திட்டங்கள் இந்தியா செயற்கை கோள் ஆராய்ச்சியில செஞ்சுக்கிட்டு
1: இருக்குப்பா. சார் அடுத்துதான் எனக்கு ஒரு சந்தேகம், செயற்கை கோள்களை முதல்ல விண்ணில் செலுத்திய நாடு எது சார்? அது குறித்து நிறைய தகவல்களை சொல்லுங்களா.
0: சோவியத் ரஷ்யா தான்ப்பா செயற்கை கோளை வந்து முத முதல்ல விண்வெளியில செலுத்தினது.
1: ஓ, சோவியத் ரஷ்யா.
0: ஆமா, இப்ப ரஷ்யான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நாடு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமைப்பா சோவியத் ரஷ்யா அப்படின்னு இருந்துச்சு. 1957 ரஷ்யாவில் இருந்து முதல் முறையாக ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற செயற்கை கோள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதுப்பா. இப்ப பார்த்தோம்னா பல்வேறு நாடுகள்ல இருந்து விண்வெளிக்கு 1000 மேல செயற்கை கோள்கள் அனுப்பியிருக்காங்க. அவையெல்லாம் பூமியை சுட்டிட்டு இருக்கு. வேறு சில செயற்கை கோள்கள் நம்ம பூமி மாதிரி வேற வேற கிரகம்லாம் இருக்கு இல்லையா, சனி கிரகம், வியாழ கிரகம், அந்த மாதிரி பிற கோள்களையும் சுற்றி வருதுப்பா. 1975 விண்வெளி துறையில காலடி எடுத்து வைச்சது இந்தியா. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆரியப்பட்டா அப்படிங்கிற செயற்கை கோளை ரஷ்யாவோட உதவியோட நாம விண்ணுக்கு செலுத்தணும். வேற என்ன பாத்தீங்க
1: கோபால் சார், நம்ம இந்தியா பல தொழில்நுட்பங்கள்ல வளர்ச்சி அடைஞ்சுதான் இருக்குது, நானும் வளர்ச்சி அடைஞ்சுதான் இருக்குது. ஆனா எதுக்காக இந்த செயற்கை கோள்லாம் இன்னும் விண்ணில செலுத்துக்கினே இருக்கிறாங்க?
0: இப்ப உலகத்துல எந்த மூலையில இருந்தும் தொலை தொடர்பு கிடைக்கவும், இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம சொந்தக்காரங்க அமெரிக்கால இருக்காங்கன்னு வச்சுங்க, வீடியோ போன்ல நம்ம பேசுறோம் இல்லையா, அவங்க மூஞ்ச நம்ம பாக்குறோம், நம்ம மூஞ்ச அவங்க பாக்குறோம், இப்படி நேருக்கு நேரா பேசுற மாதிரி ஒரு வசதியெல்லாம் வந்து போச்சு இல்ல.
1: நேத்து கூட என் ஃப்ரெண்ட் சிங்கப்பூர்ல இருக்கிறான், இங்க என்ன சிங்கப்பூருக்கு வீடியோ கால்ல பேசுறான்.
0: அப்ப அதெல்லாம் எப்படி வந்துச்சு? தொலை தொடர்பு இந்த சேவைக்கு செயற்கை கோள்கள் ரொம்ப முக்கியம். அப்புறம் இணைய வசதி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நேரலையில பாக்குறோம் இல்லையா, இப்ப கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல வந்து வேர்ல்டு கப் ஃபுட்பாலா இருக்கட்டும், அப்படியே நேரடியா அங்க நடக்கிறத அப்படியே டிவில பாக்குறோம்ல,
1: ரஷ்யா நடக்கிறத நம்ம இங்க கிராமத்துல பாக்குறோம்,
0: அதெல்லாம் எப்படி? எல்லாம் இந்த செயற்கை கோள்கள் உதவியோட தான்ப்பா.
1: ஓஹோ.
0: ஆமா, உலகத்துல பல பகுதிகளில் இன்னைக்கு மழை வருமா வெயில் அடிக்குமா இந்த வானிலை முன்னறிவிப்பு இருக்குல்ல, இதெல்லாம் செயற்கை கோள் உதவியோட செய்யறாங்கப்பா.
1: சார் நீங்க சொல்ற மாதிரி நம்ம மொபைல்ல பட்டுன்னு வருது, எப்ப மழை பெய்யுது எல்லாமே
0: செயற்கை கோள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற தரவு தான்ப்பா. அப்புறம் கூகுள் மேப் செயலியில உள்ள GPS வசதி, அது செயல்படுறதுக்கும் செயற்கை கோள்களின் பங்களிப்பு ரொம்ப அவசியம்.
1: சார் என் மொபைல்ல நேத்து கூட போட்டோ எடுத்தேன், ஊரு பேரு டைம் எந்த ஸ்டேட் எல்லாமே காட்டுதா.
0: ஆமாப்பா, நம்ம நின்னுகிட்டு ஒரு இடத்த போட்டோ எடுத்து GPSல பார்த்தோமா நம்ம எங்க நிக்கிறோங்கிறது முதல்ல சொல்லுது.
1: எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ச்சி.
0: ஆமாப்பா, எல்லாத்துக்கும் செயற்கை கோள்களுடைய வசதி தான்ப்பா காரணம். தொழில்நுட்ப வளர்ச்சியால காலப்போக்கில் செயற்கை கோள்களின் பயன்பாடு பல்வேறு விதத்துல வளர்ந்து வளர்ந்து ரொம்ப மாறிக்கிட்டே வருதுப்பா.
1: உண்மைதான் சார்.
0: பூமியை சுற்றக்கூடிய செயற்கை கோள்கள் மனிதர்களின் பயன்பாட்டுக்காக பல தகவல்களை அனுப்பிட்டு வருது. இவற்றை தவிர

0: மற்ற கோள்களுக்கு அனுப்பப்படும் செயற்கை கோள்கள் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்களை அனுப்பிட்டு வருது. ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், சீனா, பிரான்ஸ் இது போன்ற நாடுகளோடு நம்ம, அதாவது இந்தியா, அதுவும் விண்வெளி ஆராய்ச்சியில பங்கெடுக்கும் ஒரு முக்கிய நாடா மாறி இருக்குப்பா. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்
1: சார்? எதிர்கால செயற்கை கோள்கள் குறித்து சொல்லுங்களேன்.
0: ஆரம்பத்துல செயற்கை கோள்கள், அதுவும் குறிப்பா நம்ம ஆரியப்பட்டெல்லாம் அனுப்பணும் இல்லையா, அப்பெல்லாம் பெரிய செயற்கை கோளா இருந்தது. இப்ப என்ன பண்றாங்க, வர வர செயற்கை கோள்கள் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிட்டே வருது, ஆனா வசதியை அதிகப்படுத்திட்டே வராங்க. இன்னைக்கு மிகச்சிறிய நானோ அளவு வரை தயாரிக்கப்பட்டு விண்வெளிக்கு செயற்கை கோள்கள் அனுப்பப்படுகின்றன. முன்பு இருந்ததை விட சீரான தொலை தொடர்பு, துல்லியமான கணிப்புகள், புதிய ஆராய்ச்சிகள் ஆகியவற்றெல்லாம் செயற்கை கோள்கள் இப்ப வழங்குது. அந்த அளவுக்கு செயற்கை கோள் தொழில்நுட்பத்திலையும் ரொம்ப முன்னேறிட்டு இருக்குப்பா உலகம். செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த தொழில்நுட்பத்துல இயங்கும் செயற்கை கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியுள்ள சில நாடுகள் அது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டும் வருகின்றன.
1: சார், நீங்க சொல்ற மாதிரி ஏஐல மொபைல்ல புதுசு புதுசா ஒரு ஆச்சரியமா படங்கள் வருது சார். தலைப்பு சொல்லிட்டு தலைப்பு கேட்டவாறு படங்கள் வருது.
0: எல்லாம் வசதிகளும் பல்வேறு விதத்துல அதிகரிக்கிறதுக்கு செயற்கைக்கோள் வசதிகள் ரொம்ப உதவியா இருக்குப்பா.
1: ஆமா சார்,
0: நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்து வர்ற இந்த நேரத்துல அது நாட்டின் வளர்ச்சிக்கும் ரொம்ப பங்களிப்ப உண்டு பண்ணுதுப்பா.
1: உண்மைதான் சார்.
0: சரிப்பா, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்ப்பா?
1: சார், அப்புறம் நம்ம இந்தியா சந்திராயன் 1, 2, 3 பத்தி சொல்லுங்களேன்.
0: இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனையே இந்த சந்திராயான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராயன் 1, 2, 3 இவற்றோட வெற்றி தான்ப்பா. இதுல சந்திராயன் 2 மட்டும் நம்ம வந்து ஒரு முக்காவாசி வெற்றி அடைஞ்சோம்.
1: ஆமா,
0: கடைசியா கொஞ்சோண்டு அதுல ஒரு பின்னடைவு இருந்தது. அது எப்படி, என்ன ஏதுன்னு முக்கியமா சொல்லணுமா?
1: ஆமா.
0: சரிப்பா, நிலவுக்கு விண்கலம் அனுப்பும் திறன் இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை உலகில் பெரிய நாடுகள் அப்பெல்லாம் உணர்ந்துச்சா இல்லையாங்கிறதே தெரியாது. ஆனால் அதற்கான விதையை 2003 இட்டவர் மறைந்த பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க தான்ப்பா. அந்த ஆண்டு 2003 சுதந்திர தின உரையில வாஜ்பாய் அவர்கள் பேசும்போது, நிலவை நோக்கிய இந்தியாவின் கனவு திட்டம் தொடங்கிவிட்டது, நிலவுக்கு விரைவில் விண்கலம் அனுப்பப்படும் அப்படின்னு சந்திரயான் திட்டம் குறித்து தகவல்களை வெளியிட்டார். 2004, 2005 இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டதுப்பா. அதுக்கு பிறகு சந்திராயன் 1 திட்டத்துக்காக 386 கோடி செலவிடப்பட்டதுப்பா. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் உழைப்ப அதுல கொட்டுனாங்க. அதன் விளைவா முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சந்திராயன் 1 விண்கலம் 2008 அக்டோபர் 22 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது. இந்த விண்கலம் நிலவை 3400 சுற்றுகள் சுற்றி சாதனை படைச்சதுப்பா. நிலவுல சந்திராயன் 1 மொத்தமாக 312 நாட்கள் வரை செயல்பட்டதுப்பா. இந்த விண்கலத்தின் மொத்த எடை 1380 கிலோ. நிலவுல தண்ணீர் இருக்கிறதா என்பதை உலக நாடுகள் பெரிதாக கண்டறியாத நிலையில சந்திராயன் 1 நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான தடயங்களை கண்டறிஞ்சது. இது மிகப்பெரிய சாதனையா சொல்லப்பட்டது. சந்திராயன் 1 திட்ட இயக்குநராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை பணியாற்றியது நமக்கெல்லாம் கிடைச்ச பெருமைப்பா.
1: ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க சார். சார், சந்திராயன் 1 சொன்னீங்க,
0: சந்திராயன் 1 விண்கலத்தின் தொடர்ச்சியா சந்திராயன் 2 அனுப்பும் பணிகள் தொடங்கினுச்சுப்பா. சந்திராயன் 2 திட்டத்துக்கு 978 கோடி செலவிடப்பட்டது. இந்த திட்டத்துக்கு 2006 ஒப்புதல் வழங்கப்பட்ட போதும் 2013 வரை ஒத்தி வைக்கப்பட்டது. என்ன காரணம்னா, தொழில்நுட்ப சிக்கல்கள் சில இருந்தது, அதனால திட்டம் மேலும் தாமதமானது. இறுதியா 2018 சந்திராயன் 2 விண்கலம் ஏவ திட்டமிடப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறுகள் பலவற்றையும் தாண்டி 2019

0: 22 அன்று சந்திராயன் 2 விண்கலம் ஏவப்பட்டதுப்பா.
1: ஓஹோ.
0: நிலவின் சுற்றுவட்ட பாதையில சுற்றி வரும் கலன், மேற்பரப்பில் தரையிறங்கும் கலன், அதிலிருந்து வெளியேறும் உலாவி என 3 கலன்களை உள்ளடக்கி இருந்ததுப்பா இந்த சந்திராயன் 2.
1: ஓஹோ.
0: நிலவுலேருந்து 2.1 கிலோமீட்டர் தொலைவு வரை திட்டமிட்டபடி தரையிறங்கி வந்த லேண்டர் திடீரென பாதை மாறி அதன் வேகத்தையும் கட்டுப்பாட்டையும் இழந்து நிலவுல போய் மோதி செயலிழந்ததுப்பா. ஆனாலும் ஆர்பிட்டர் நிலவை வெற்றிகரமாக சுற்றி வந்தது. அது வந்து வானத்தில் தானே பறந்துட்டே இருக்கு.
1: ஆமாம்.
0: அது நிலவை சுற்றி வந்து பல்வேறு ஒளிப்படங்களை எடுத்து அனுப்பியது. இது நமக்கு ஓரளவு வெற்றி அப்படின்னு சொல்லலாம்ப்பா. இந்த சந்திராயன் 2 திட்ட இயக்குநராக சென்னையை சேர்ந்த வனிதா முத்தையா அப்படிங்கிறவரு பணியாற்றினார். இதுவும் நமக்கு ஒரு பெருமையான செய்திப்பா.
1: ஆமாம், ரொம்பவும் பெருமை தான். அப்புறம் சார், சந்திராயன் 3 பற்றி சொல்லுங்களேன்.
0: சந்திராயன் 3 இந்தியாவை உலகத்தின் பார்வையில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போன ஒரு நிகழ்வுப்பா அது. சந்திராயன் 2 ஒரு சின்ன தோல்வியில் முடிஞ்சது இல்லையா?
1: ஆமாம்.
0: அதெல்லாம் சரி செஞ்சு அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்தியாவுடைய சந்திராயன் 3. இது 40 பயண திட்டத்துடன் உருவாக்கப்பட்டதுப்பா. சந்திராயன் 3 திட்டத்துக்கு 615 கோடி செலவிடப்பட்டது. 2023 ஜூலை 14 அன்று விண்ணுக்கு சந்திராயன் 3 விண்கலம் ஏவப்பட்டது. இந்த விண்கலம் வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கி சாதனை படைச்சதுப்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா, இதன் மூலம் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய உலகின் முதல் விண்கலம் என்ற பெருமையையும் சந்திராயன் 3 பெற்றது.
1: சார், நீங்க சொல்ற மாதிரியே நம்ம இந்திய மக்கள் எழுந்த டைம்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டோம்.
0: ஆமாப்பா, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையே இந்த உலகத்துல கிடைச்சதுப்பா. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியா நிலவுல வெற்றிகரமா கால் பதித்த 4வது நாடு நம்ம இந்தியா.
1: ஆமா.
0: சந்திராயன் 3 திட்ட இயக்குநராக தமிழ்நாட்டை சேர்ந்த வீரமுத்துவேல் பணியாற்றியது இன்னொரு பெரிய சிறப்புப்பா.
1: நமக்கெல்லாம் கூடுதல் பெருமை.
0: ஆமாப்பா, ஆச்சரியமான பல விஷயங்களை இந்த சந்திராயன்கள் செய்து உலகத்துக்கு இந்தியாவுடைய வல்லமைய காட்சிங்கப்பா.
1: ஆமா கோபால் சார், இந்திய விண்வெளி வீரர்கள் உலக சாதனையாளர்கள்.
0: ஆமாப்பா, அதுல என்ன மறுப்பே கிடையாது.
1: அவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா விளக்கமா சொல்லுங்க.
0: எப்பா, இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு போன முதல் வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா ராகேஷ் சர்மாவை சொல்லலாம். அவரு ரஷ்ய நாட்டு உதவியோட விண்வெளிக்கு போனவரு. அடுத்ததா பிரசாந்த் பாலகிருஷ்ணன், 1976 ஆண்டு கேரளத்தின் பாலக்காடு மாவட்டத்தில் நெம்மராவில் பிறந்தவர். குழந்தை பருவத்தை குவைத் நாட்டில் கழிச்சாரு. பள்ளி படிப்பை பாலக்காட்டில் முடிச்சாரு. அப்புறம் பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடிச்சாரு. 1998 இந்திய விமானப்படையில் சேர்ந்தாரு. இவர் 2019 ஆண்டிலிருந்து இஸ்ரோவில் இணைந்து பணியாற்றி வர்றாரு. இவர் பல்வேறு விஷயங்கள்ல இந்த விண்வெளி ஆய்வுகள்ல உதவி செஞ்சுட்டு வர்றாரு.
1: ஓஹோ.
0: அடுத்ததா அங்கத் பிரதாப், 1982 உத்தரப்பிரதேசத்துல பிறந்தவரு. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் படிப்பை முடித்த இவர் 2004 ஆண்டு இந்திய விமானப்படையின் போர் விமான பிரிவில் சேர்க்கப்பட்டாரு. 2019 ஆண்டு ககன்யான் விண்வெளி திட்டத்துக்காக பெங்களூரு விண்வெளி மருத்துவ நிறுவனம் இவரை தேர்ந்தெடுத்தது. ரஷ்யாவில் 14 மாதங்கள் விண்வெளி வீரராக பயிற்சி பெற்றாரு. 12 பேர் பட்டியலில் இருந்து இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேரில் ஒருவராக அங்கத் பிரதாப் இருக்கார் பாய்ப்பா. அடுத்து அஜித் கிருஷ்ணன் ஒருத்தர், 1982 சென்னையில் பிறந்தவர். இவர் 2002 ஆண்டு தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பட்டம் பெற்றார். இவர் வந்து 2003 வந்து இந்திய விமானப்படையின் போர் விமானி பிரிவில் சேர்க்கப்பட்டார். பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு. ரஷ்யாவில் போய் 14 மாதங்கள் விண்வெளி வீரரா பயிற்சி பெற்று வந்திருக்காருப்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் மிக முக்கியமான ஒருத்தர் இருக்காரு.
1: யாரு சார்?
0: அவரு சுபன்சு சுக்லாப்பா.

1985 உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர். 13 வயசுலேயே கார்கில் போரால் ஈர்க்கப்பட்டு இந்திய ஆயுத படை பிரிவில் சேர்வதற்கு ஆர்வத்தோடு இருந்தார். இந்திய பாதுகாப்பு அகாடமியில் சேர்ந்து படிச்சுட்டு இந்திய வான்படை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். 2019 இந்திய விண்வெளி பயண திட்டத்தில் சேர்க்கப்பட்டார். ஆமாப்பா, இந்தியாவின் மனிதர்கள் செல்லும் முதல் விண்வெளி பயணம் இந்த ககன்யான் ஒரு கனவு திட்டம் இருக்கு இல்லையா, அதுல பங்கு பெறும் விண்வெளி வீரர்

0: நிறுவனங்களின் பங்களிப்புடன் நிறுவதற்கு நாசா முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாக அக்ஷியம் 4 திட்டம். அந்த அக்ஷியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் 4வது கட்ட திட்டத்தில் சுபன்ஷு சுக்லா விண்வெளிக்கு சென்று திரும்பியிருக்கிறார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற 2வது இந்திய விண்வெளி வீரர் அப்படிங்கிற சாதனையையும் இவர் படைச்சிருக்காரு. இவரை நம்மளுடைய பாரத பிரதமர் கூப்பிட்டு கூட பாராட்டியிருக்காரு. அரசும் பல விருதுகளும் இவருக்கு கொடுத்துருக்குப்பா.
1: சூப்பர் சார். சார், இந்தியாவின் விண்வெளி சாதனைகளில் மிக முக்கியமானது மங்கள்யான், அது பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன்.
0: மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம், இதைத்தான் நம்ம மங்கள்யான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாய்க்கோளுக்கு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் 2013 நவம்பர் 5 அன்று வெற்றிகரமாக ஏவிய ஆளில்லாத விண்கலம் இந்த மங்கள்யான்பா.
1: ஓஹோ.
0: இந்த விண்கலம் 2014 செப்டம்பர் 24 அன்று செவ்வாய்க்கோளின் வட்டணையில் வெற்றிகரமாக இணைந்தது. இதனால் முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கு செயற்கைக்கோள் ஒன்றை வெற்றிகரமாக அனுப்பிய முதலாவது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றுச்சுப்பா. ரொம்ப அருமையான ஒரு விண்வெளி பயணம் இந்த மங்கள்யான் செஞ்சிச்சு. பல்வேறு சாதனைகளை புரிஞ்சிருக்கு. செவ்வாய பத்தின பல்வேறு செய்திகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு மங்கள்யான் உதவியா இருந்துச்சுப்பா.
1: ஆமா சார். சார், அடுத்ததா ஆதித்யா L1 சூரியனை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய செயற்கைக்கோள், அதனோட செயல்பாடுகள் குறித்தும் சொல்லுங்களேன்.
0: ஆதித்யா L1 அப்படிங்கிறது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கிய முதல் விண்வெளி அடிப்படையிலான சூரிய ஆய்வகமாகும்பா.
1: ஓஹோ.
0: பூமியிலிருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் லாக்ரேஞ்ச் புள்ளி, அதுதான் நம்ம வந்து L1 அப்படின்னு சொல்றோம்.
1: ஆமா.
0: அந்த இடத்துல இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டு சூரியனை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு வருதுப்பா. இந்த செயற்கைக்கோளை நிப்பாட்டி அங்கேருந்து சூரியன், ஏன்னா சூரியன் பூமியிலேருந்து 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம், 1.5 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம், அப்போ ஒரு 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் இந்த செயற்கைக்கோளை நிப்பாட்டி அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணுறோம்ப்பா. பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சூரிய வளிமண்டலம், சூரிய காற்று, சூரிய கதிர்வீச்சு, அப்புறம் சூரியன் பூமி இந்த அதனுடைய அந்த ஒளிவட்ட பாதை இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை இந்த செயற்கைக்குள் ஆராய்ஞ்சிட்டு இருக்கு.
1: ஆமா.
0: வேற என்ன தெரிஞ்சுக்கணும்
1: சார்? எனக்கு டைம் ஆயிடுது, இருந்தாலும் ஒரு லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் சார். இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டம் பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன்.
0: எப்பா, ககன்யான் அப்படின்னாவே அது இந்தியாவுடைய கனவு திட்டம். அதாவது மனிதர்களையும் விண்ணுக்கு அனுப்பி மற்ற நாடுகள் வந்து அந்த சாதனையை படைச்சிருக்காங்க இல்லையா, அந்த சாதனையை படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டமா இந்த ககன்யான் திட்டம் இருக்கு. இது சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 2023 அக்டோபர்ல கூட ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி தளத்திலிருந்து ககன்யான் திட்டத்தின் மாதிரி விண்கலம், அதாவது TV-T1, அது செலுத்தப்பட்டது வெற்றிகரமா. ககன்யான் இன்னும் அனுப்பப்படல, ஆனால் அது அனுப்புறதுக்கான எல்லா வேலைகளும் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ககன்யான் திட்டம் வெற்றிகரமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நம்ம இந்தியர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிற ஒரு நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, சீக்கிரமாக அது நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். விண்வெளியில் இப்படி பல்வேறு சாதனைகளை இந்தியா படைச்சிருக்குப்பா.
1: கோபால் சார், விண்வெளியில் இந்தியா, அதை பற்றி நான் பேப்பரில் படிக்கிறதோட நீங்கள் அதிகமாக சொல்லிட்டீங்க சார்.
0: சரிப்பா, ரொம்ப புகழாதப்பா.
1: உண்மைதான் சொன்னேன். சரி சார், எனக்கும் மணி ஆயிடுதே, கிளம்பட்டுமா?
0: ஆ சரிப்பா, கிளம்புப்பா.
1: போயிட்டு வரேன் சார்.
0: ஆ போயிட்டு வாப்பா. மகிழ்ச்சி.
2: விண்வெளியில் இந்தியா சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:30. ஏழு நொடி. இனி கேட்கலாம் பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அற்பா கேட்கலாம்.

0: இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா கேட்டீர்கள்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீண இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்சில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க

0: வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான

0: அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: ரேவதி சிந்தனை வசப்பட்டாள். ஒருவேளை நான் தாலி கட்டி கொண்டிருக்கிறேனா இல்லையா என்கிற துப்பை அறிஞ்சிக்கிடணும்னு அந்த ஞானசீலன் இப்படி ஒரு மறைமுகமான நாடகத்தை நடத்தியிருக்கலாமோ? அவள் தவித்தாள். மிஸ்டர் ஞானசீலன், நீங்கள் எனக்கு இன்னும் எத்தனை பரீட்சை வைக்க போறீங்களா? கண்முனைகள் கசிகின்றன. வாக்குழலி போலாம். வாகனம் குழல் ஒலி வீறிட்டது. ரேவதி இல்லம் உறக்கம் கலைந்தது. விளக்குகள் ஒளி உமிழ்ந்தன. ரேவதி உள்ளே நுழைந்து பூந்தோட்டத்தை கடந்து முகப்பு மண்டபத்தை அடைந்து அகல விரிந்த வரவேற்பு கூடத்தில் அவளது மெத்தை சோஃபாவில் சாய்ந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு மெய்யாகவே நல்ல மூச்சு வந்தது. அப்பொழுது அவள் மனமும் மானமும் மதிப்பும் மரியாதையும் அனுபவித்த ஆனந்தமான அமைதியும் அமைதியான ஆனந்தமும் கூட அவளுக்கு மிகவும் புதிய அனுபவம்தான். பின்தொடர்ந்து வந்த குழலியை கண்டவுடன் வாமா வா என்று வரவேற்பு படித்தாள். இங்கே இனிமே உனக்கு பிடிச்சமான நாற்காலியில் நீ உட்கார்ந்துக்கலாம் என்று சலுகை வழங்கினாள். 10:20 அது நேரம். ஆயா அங்கம்மா வந்து நின்றாள்.
4: உங்களுக்கும் விருந்தாளி பொண்ணுக்கும் இலை போடட்டுங்களா? மத்தியானம் கூட நீங்கள் சாப்பிடலையே என்றாள்.
3: சரி சரி என்று சுவையற்று தலையை ஆட்டிவிட்டு குழலியை நோக்கி பார்வையை திருப்பினாள் ரேவதி. குழலி, நீயும் என் மாதிரி அசைவமாக தான் இருக்கணும்,
4: முட்டை

ஆம்லெட் பிடிக்கும் தானே? அவள் பிடிக்கும் என்று சொன்னது இரட்டிப்பான மகிழ்ச்சியை தந்திருக்க வேண்டும். ரேவதிக்கு விருப்பமான சாப்பாட்டில் இதுவும் ஒன்று. ஆயாளுக்கு ஆணையிட்டாள். ராவ் நெளியாமல் கொள்ளாமல் வந்து நின்றார். உங்களுக்கு தாராளமாக எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடைக்கும், அவசரப்படாமல் புறப்பட்டு போய் சேருங்க. என் சுயவரம் பற்றிய விவரங்கள் விவகாரங்களை பற்றி நாளைக்கு காலம்பர பேசுகிறேன் என்றாள் டாக்டர் ரேவதி. ராவ் தயங்கி நின்று பேசினார். அம்மா, சரியாக அரை மணிக்கு முந்தி மந்தாகினின்னு ஒரு பொண்ணு உங்களை டெலிஃபோனில் கூப்பிட்டாங்க, அவசரமாக உங்களோட பேசணுமா? அந்த பொண்ணுக்கு டெலிஃபோன் கிடையாதான், மறுபடியும் அவங்களே பேசுவாங்களாம் என்றார். தொலைபேசி கூவியது. மந்தாகினியாக இருப்பாளோ? அவளை நினைத்ததும் தலையை வலித்தது. ரேவதி பேசினாள். யார் பேசுறது? ஹலோ, டாக்டர் இந்துமதியா? ஹாய் இந்து, எப்படி இருக்க? என்ன, லண்டன்லேருந்து ராத்திரி தான் வந்தியா? உன் கணவர் சாட்டர்ஜி எப்படி இருக்காரு? அடட பாவமே, சேட் உங்களை விலக்கி விட்டு வேறு ஒருத்தையை கட்டிக்கினாரா? ஓ அப்படியா, புது கணவரோட தான் வந்திருக்கியா? தேநிலவா? பாரிஸ்லேயே தேர்நிலவு முடிச்சாச்சா? கட்டாயம் வருவேன். என்னோட அன்பு தோழி இந்துவை, திருமதி இந்து ராஜ்குமாரை நாளைக்கு சாயந்தரமே சந்திப்பேன். குட் நைட். நல்ல வேளை, மந்தாகினி அழைக்காதவரை தலைவலி மிச்சம். மந்தாகினியை பார்த்த நேரம் தொட்டு மனத்தை தொடுகிற மாதிரி அவள் நடந்து கொள்ளவில்லையே. அவளை பார்த்தாள் குடும்ப பாங்கான நல்ல பெண்ணாகவே தெரியவில்லை. இந்த லட்சணத்தில் ஞானசீலனை இவள் எப்படி அறிந்தாளாம்? ஒருவேளை இந்த துப்பு குழலிக்கு தெரிந்திருக்கலாமோ? அண்ணன் அண்ணன் என்று உயிரை விடுகிறாளே இந்த கன்னிப்பெண். முட்டையின் மனமான வாசனை மூக்கை துளைக்கிறது. குழலி, எங்கள் குடும்பத்தில் இனி நீயும் சேர்த்தி, கூச்சமில்லாமல் நீ சாப்பிடலாம் என்று அன்புடன் ரேவதி கூறினாள். சரிங்க என்றாள் குழலி. பேசும் விழிகள் பேசாமலே அமைதியை கூட்டின. சூடான புன்னி அரிசி சோறு, கத்திரிக்காய் பொரியல், புதினா துவையல், வற்றல் குழம்பு, பச்சை கொத்தமல்லி ரசம், ஆம்லெட், கெட்டித்தயிர், ஆவக்காய் ஊறுகாய், பசிக்கு பசி என்கிற மருந்து மூதுரை குழலி விஷயத்தில் உண்மையாயிற்று. ஈர நெஞ்சில் அன்பான ஆறுதலை வரவு வைத்து கொள்கிறாள் ரேவதி. அம்மா, என்னம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. பேசுகிறம்மா, அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் பேசணும். குழலி, நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் உன்னையும் புரிஞ்சுக்கிட வேண்டாமா? நான் சின்ன பொண்ணு, நீ ஒரு சின்ன உலகம், நான் ஏறக்குறைய அனாத மாதிரி தாம்மா. அது எப்படி, உனக்கு தான் ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்னியே? ஓ, ஞானசீலன் அண்ணாவை பற்றி சொல்கிறீங்களா? அவரு மெய்யாவே என் அண்ணன்தான், கூட பிறக்காத அண்ணன். அவரை பற்றி சொன்னால் கதை கேட்குற மாதிரி தான் தோணும். சொல்ல, கேட்போம். கள்ளங்கபடு இல்லாத அந்த கன்னிப்பெண் தெள்ளிய நீரோடை போல எல்லாவற்றையும் குதூகலத்துடன் சொன்னாள். ஞானசீலனுக்கும் குழலிக்கும் எப்படி உறவு ஏற்பட்டது? மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு, அண்ணா அண்ணா என்கிறாளே, அவ்வளவு பாசம் பொங்க என்ன காரணம்? குழலியின் உடன் பிறந்தவன் அல்லன் ஞானசீலன், ஆனால் உடன் பிறந்தவனுக்கும் மேலாக அவனை மதிக்கிறாள் குழலி. அதற்கு என்ன காரணம்? குழலியே அந்த கதையை கூறினாள். 20 மாதம் இருக்கும். ஒரு இரவு நேரம் பிசு பிசுன்னு மழை துருச்சு. ஒரு தோழியை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தேன். தெருவில் ஈ காக்கா இல்லை. பயத்தோடு நடந்த திடுதிடுப்புன்னு யாரோ ரவுடி ஒருத்தன் எக்கச்சக்கமான குடிவெறியில் என்னை மடக்கி மறைச்சி என் கையை பிடிச்சி இழுத்து, ஏ சின்ன பொண்ணு, என் பின்னால் மூச்சு கட்டாமல் ஓடியா, இல்லாட்டி உன்னை க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு மிரட்டுனா. எனக்கு கதி கலங்கி போச்சு. அலறினாலும் ஆபத்து, தெய்வமே அப்படின்னு நெஞ்சுக்குள்ளாரவே அழுதேன். அப்போ தான் தெய்வமாட்டம் தன்னோட ரோஜானர காரில் வந்த ஞானசீலன் பிசாசு மாதிரி வந்த அந்த ரவுடி கையிலேருந்து என் மானத்தையும் உசுரையும் காப்பாற்றினார். பார்த்தீங்களா டாக்டர், இப்போ தான் நினப்பு வருது.

0: கொஞ்ச நாழிகைக்கு முன்னாடி நாம் இங்கே திரும்பிக்கிட்டு இருக்கையில் உங்களையே ஒரு ரவுடி மடக்கிட்டானே, நான் எந்த மூலையா? சற்றே ஓய்ந்தாள் குழலி. பொறித்தட்டி போனாள் ரேவதி. மேஜையில் கிடந்த கை துப்பாக்கி அவள் பார்வையில் சுழன்றது. டாக்டர்? குழலி, கதையை தொடரப்போறியா? ஆமாங்க, என் கதைக்கு நாயகன் யார் சொல்லுங்க. ஞானசீலன். அந்த பெயரை என்னால் எப்படி மறக்க முடியும்? கதையை சொல்ல. மறுபடி சொல்கிறேன், இது உண்மை கதை. சரி கேளுங்க. வசதி படைச்ச எங்கள் அண்ணன் ஞானசீலனுக்கு எங்கள் தெருவில் பெரிய வீடு இருக்குது. ஆனால் சின்ன வீடெலாம் எதுவும் இருக்குல்ல. ஆனாலும் அவர் வெகு அபூர்வமாக தான் அங்கே வருவார். அவர் பம்பாயில் என்னவோ தொழில் வச்சிருக்காராம். அவர் இங்கே பட்டணத்துக்கு வந்தால் எதையோ மறக்கிறதுக்கோசரம் குடியே சதன்னு கிடக்கிறாராம். கெட்ட பொம்பளைங்களோட கெட்ட சவகாசம் இருக்கிறதாவும் அழுகையும் ஆத்திரமும் சொன்னார். உடலால் கெட்டவராக இருக்கலாம் எங்கள் அண்ணன், ஆனால் உள்ளத்தால் அவர் ஒரு நல்ல மனுஷனாக தான் இன்னமும் இருந்துட்டு வராருங்க. என் பேச்சை சத்தியமானதுங்க டாக்டர்மா என்று சொல்லி கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டாள். ஏன் இப்படி நீங்கள் வீணாக கெட்டு போகணும்னு நான் ஒரு நாள் உரிமையோடு அவரை கோவிச்சேன். ஊர் உலகத்தை போல ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கின்னு நாலு பேரை போல இருக்கப்படாதான்னு கேட்டேன். அப்போ தான் ஒரு ரகசியம் தெரிஞ்சிச்சு எனக்கு. பேச்சிற்கு அரைப்புள்ளி வைத்தாள். பேச குழலி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: உண்மையா, பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02 to 8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில்
3: தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 1:09.

ஹாய் ஹலோ நண்பர்களே, உற்சாகமான மதிய வணக்கத்துடன் வாசனை மாறாத கைமனத்தோடும் அன்பு கலந்த சுவையோடும் இல்லத்தரசிகளின் மனதிற்கு நெருக்கமான உங்களின் அபிமான மகளிர் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய குக்கரி ஷோ நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் உமா. இன்னைக்கு குக்கரி ஷோ நிகழ்ச்சியில் பாரம்பரிய சுவையான அனைவரின் விருப்பமான பிரியாணி பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிரியாணி அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது ஹைதராபாத், லக்னோ இல்லைனா நம்ம ஊர் ஆம்பூர், திண்டுக்கல் தான். ஆனால் இந்த பிரியாணியோட ஆரிஜின் எங்கே தெரியுமா? பாரசீகம், அதாவது இன்றைய ஈரானுன்னு சொல்லுவாங்க, அங்கே பிரியான் அப்படின்ற வார்த்தையில் இதை குறிப்பிடுவாங்க. இது சமைக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கப்படுறதுன்னு என்று அர்த்தம். அங்கிருந்து உலகத்தை சுற்றி பார்த்த வணிகர்கள் மூலமாக இந்தியாவுக்குள்ள இந்த பிரியாணி என்ட்ரி ஆச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான கதை என்னென்னா, முகலாய பேரரசர் போர் வீரர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்க சொன்னாராம். அப்படி அரிசியும் இறைச்சியும் மசாலாவும் சேர்த்து சமைக்க கொடுத்தது தான் இந்த பிரியாணிங்க. அப்படி இந்தியாவுக்கு வந்த பிரியாணி காலப்போக்கில் தமிழ்நாட்டு மண் வாசனைக்கு ஏற்ற மாதிரி மாறிப்போச்சு. சங்க இலக்கியத்தில் ஊன் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை இறைச்சி கலந்த சோறு அப்படின்னு சொல்லலாம். அதுதாங்க இந்த பிரியாணியோட ஒரு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரியாணிக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபேஸ் இருக்குன்னு தெரியுமா? அதாவது ஆம்பூரில் சீரக சம்பா அரிசியில், அப்புறம் திண்டுக்கல்ல காரசாரமான தலப்பாக்கட்டி ஸ்டைலில், அப்புறம் கல்யாண காதுகுத்தில் எந்த விசேஷமாக இருந்தாலும் பிரியாணி இல்லாமல் நம்ம ஒரு சாப்பாடு முழுமையடையாது. இன்றைக்கி குக்கரி ஷோ நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் வெரைட்டியான பிரியாணி, அதன் சைடிஷை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

காய்ப்பிடி, ஏலக்காய்த்தூள் அரை ஸ்பூன். பிரெட்டு துண்டுகளை ஓரங்களை வெட்டி சின்ன சின்னதாக சதுரமாக எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே நெய்யில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை போட்டு நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு கப் பால் ஊற்றி அது கூட சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதித்ததும் வறுத்த பிரெட் துண்டுகளும் அதுள்ளே போட்டு பிரெட் பாலை முழுசாக உறிஞ்சி நல்லா குழஞ்சி வரும். கடைசியாக ஏலக்காய் தூள் போட்டு வறுத்த முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி இறக்கிக்கோங்க. வாசனையான கல்யாண வீட்டு பிரெட் அல்வா தயார். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரெட் அல்வாவை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. இது மகளிர் நேரம் குக்கரி ஷோ.

வெல்கம் பேக் டு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. இன்றைய குக்கரி ஷோவில் பிரியாணியை ஸ்பெஷல் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே சுவையான நாவில கரையிறோம் பிரெட் அல்வா எப்படி வீட்லேயே 10 நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பிரெட்டு துண்டுகள் 6, சர்க்கரை 3/4 கப், நெய் தேவையான அளவு, பால் 1 கப், முந்திரி உலர் திராட்சை 1

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. பாடலுக்கு முன்னாடி நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இல்லையா? பிரியாணி மட்டும் இருந்தால் போதாதுங்க, அதுக்கு ஜோடியாக கல்யாண வீடுகள்லையும் பாய் வீட்டு விசேஷங்கள்லையும் தர அதே நாவில கரையும் எண்ணெய் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சடியோட டிப்ஸ் அப்படின்னா, நம்ம வறுத்து அரைக்க போகிற அந்த ஸ்பெஷல் மசாலா தாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பிஞ்சு கத்திரிக்காய் 1/2 கிலோ, புளி கரைச்சல் 1 கப், வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்கியது, நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், வறுத்து அரைக்க வேர்க்கடலை 2 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இதோட செய்முறை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வேர்க்கடலை, எள்ளு, தனியா, சீரகம் எல்லாத்தையும் கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் காம்பு நீக்காமல் 4 கீறி வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை உள்ளே போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா சுருங்கி 1/4 பதம் வந்ததுக்கப்புறம் வேகிற வரைக்கும் வதக்கி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் தாளித்து நறுக்கின வெங்காயம், தக்காளி மற்றும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மிஞ்சியதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை விழுதை உள்ளே சேர்த்து அதோட மிளகாய்த்தூள் மற்றும் மஞ்சத்தூள் போட்டு 1 நிமிஷம் கிளறுங்க. மசாலா நல்லா சுருண்டு வரும்போது கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலையும் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம் வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய்களை உள்ளே போட்டு கத்திரிக்காய்களின் மசாலா இறங்கி குழம்பு நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு கெட்டியாக வரணும். அப்படி வரும்போது அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதாங்க, காரசாரமான புளிப்பும் இனிப்பும் கலந்த எண்ணெய் கத்திரிக்காய் பச்சடி தயாராகிடுச்சு. ஆம்பூர் பிரியாணி கூட இதை வச்சு சாப்பிட்டா டேஸ்டே சும்மா சூப்பராக இருக்குங்க. இணைஞ்சிருங்க ஒரு பாடலுக்கு பிறகு.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும், கொடி பெறும்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. பிரியாணி ரெசிபிகளை பார்த்தோம். பிரியாணியை ஒரு பிடி பிடிச்சதுக்கு அப்புறம் வயிறு பாரமாக இருக்கும் இல்லையா? கவலை விடுங்க, கல்யாண வீடுகளில் பிரியாணிக்கு அப்புறம் ஜீரணத்துக்காகவே தர அதே கமகமக்கும் கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதோட ஜீரண சக்தியும் நறுமணமும் தான். இது செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 2, புளி கரைசல் 1 கப், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தாளிக்க கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை எண்ணெய் 1 ஸ்பூன், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இடிக்க மிளகு, சீரகம், பூண்டு 6 பற்கள், கொத்தமல்லி தழையோட காம்புகள் சிறிதளவு எடுத்துக்கோங்க. ரசம் வைக்கிறதுக்கு ஒரு கலங்க. இதை கொதிக்க விடாமல் கரெக்டாக செய்யணும். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் அல்லது இடிக்கிற கல்லில் மிளகு, சீரகம், பூண்டு மற்றும் கொத்தமல்லி காம்புகளை தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் புளி கரைசல், கைகளால் நல்லா பிசைஞ்ச தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு மற்றும் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போது கடாயில் 1 ஸ்பூன் சூடானதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்க, அப்புறம் ஒரு இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் மசாலாவை உள்ளே போட்டு வெறும் 10 செகண்ட் மட்டுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற தக்காளி புளித்தனியை இதில் ஊற்றிக்கோங்க. ரசத்தை எப்போவுமே குழம்பு மாதிரி கொதிக்க விடக்கூடாது. ரசத்தோட ஓரங்களில் நல்லா நுறக்கூடி ஒரு கொதி வரும்போது உடனே நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை தூவி அப்படியே அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதாங்க நல்ல காரசாரமான மணக்க மணக்க ஜீரண ஸ்பெஷல் கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணியோட சாப்பிட அரை மணி நேரம் கழித்து இந்த ரசத்தை ஒரு டம்ளரில் ஊற்றி சூடாக அப்படியே குடித்தோம்னா வயிறு அப்படியே லேஸ் ஆகிடும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஒரு பாடலுக்கு பிறகு.
1: செம்பாண்டு சீமே தெம்மாங்க பாட்டு பாட்டோட வாழ சாமியே ஓம் பேர போ

நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. காரசாரமான பிரியாணி சாப்பிட்டாச்சு, ஜீரணத்துக்கு ரசமும் குடிச்சாச்சு. ஆனால் இந்த ராயல் விருந்தை இன்னும் ராயலாக முடிக்க ஒரு சூப்பரான ஸ்வீட் வேணும் இல்லையா? நல்லா ஜில்லுன்னு அதே சமயம் பழங்கள் நிறைந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும் அவங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம மெனுவோட எண்டு கார்டில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீமி ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பால் 1/2 லிட்டர், கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன், சர்க்கரை 1/2 கப், பழங்கள் 2 கப். இதை அலங்கரிக்க முந்திரி, பாதாம், டுட்டி ஃப்ரூட்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை எடுத்துக்கோங்க. அதில் காய்ச்சாத குளிர்ந்த பால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பாத்திரத்தில் மீதம் இருக்கிற பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதித்ததும் சர்க்கரையை சேர்த்து கரைய விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் கலவையை பாலில் ஊற்றி கைவிடாமல் கிளறணும். கஸ்டர்ட் ஊற்றின 2

நிமிஷத்தில் பால் நல்லா திக்காக ஒரு சாஸ் பதத்துக்கு மாறும். அந்த பதத்தில் அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் பாலில் குறைந்தது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லுன்னு எடுக்கிற கஸ்டர்ட் க்ரீமை ஒரு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பழங்களை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, பழங்களை கஸ்டர்ட் சாப்பிடும்போது தான் நறுக்கி சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் நறுக்கி போட்டு முந்திரியெல்லாம் தூவி ஒரு பவுலில் வச்சு ஜில்லுன்னு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. சூப்பரான க்ரீமி கஸ்டர்ட், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைய குக்கரி ஷோவில் பிரியாணியோட ஸ்பெஷல், அதனுடைய சைட் டிஷ் எல்லாம் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். வரும் பாடலுடன் இன்றைய மகளிர் நேர குக்கரி ஷோ நிறைவு பெறுது.

நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற காவிய பாடல்கள் வழங்கும் என்றும் இனியவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் பாசம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

கேட்ட பின் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே.

நேரம் 2:26:23 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக

மெய் மறந்து ரசித்து கேட்கும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சுஷீலா பாடியது.

0: நாள் வாழ்வுவரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வுவரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம்.
1: என்றும் இனிவே நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் வரும் பாடல் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியது.

0: கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரிஷ் பண்டாரி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து டுண்டினி சிடியா என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வார பாடத்தின் கதை சுருக்கத்தை பார்க்கலாம். பசுமை நிறைந்த காட்டில் ஒரு டுண்டுனி பறவை தனது கூட்டை கட்டி கொண்டு வசக்க தொடங்கியது. அந்த காட்டில் மைனா வெகு நாட்களாக வசித்து வந்தது. அந்த மைனா விரைவில் யாருடனும் நண்பனாகிவிடும் குணம் கொண்டது. உடனேயே அந்த மைனா தனது இறக்கையை விரித்து கொண்டு எலுமிச்சை மரத்தில் உட்கார்ந்து கொண்டு இனிமையான குரலில் பேசத் தொடங்கியது. இந்த வீட்டில் வசிப்பது யார்? இதற்கு டுண்டுனி பறவை, நான் சோனார் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனது நண்பனாக நீ இருப்பாயா என்று மைனாவை கேட்டது. இதை கேட்டவுடன் மைனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. புது நண்பனுடன் நாள் முழுவதும் ஆகாயத்தில் சுற்றி கொண்டிருந்தது. சீதா பழத்தின் மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சீதா பழத்தை சாப்பிட்டன. வீசும் காற்றில் இருவரும் தனது சிறகுகளை விரித்து கொண்டு சிறிது நேரம் உட்கார்ந்து இருப்பார்கள். இரவு சூழ ஆரம்பித்தவுடன் இருவரும் வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். இருவருக்கும் இடையேயான நட்பு ஆழமாக வளரத் தொடங்கியது. ஒருவரில் எவராவது நோய்வாய்ப்பட்டால் உதவி கொண்டு வந்திருந்தனர். இரு வருடங்கள் கழித்து டுண்டுனி பறவைக்கு ஒரு அழகான குஞ்சு பிறந்தது. அது வெகு தொலைவு சென்று அதற்கு உணவு கொண்டு வந்து கொண்டிருந்தது. தினமும் காலை அதை தனியாக விட்டுவிட்டு உணவு கொண்டு வர சென்றுவிடும். மண்பானை செய்பவர்களின் குடியிருப்பிற்கு போய் அவர்கள் காய வைக்கும் தானியத்திலிருந்து சிறிதளவை எடுத்துக்கொண்டு தன் குஞ்சிற்கு ஆசையுடன் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் தனது குஞ்சிற்கு உணவு கொண்டு வர சென்ற டுண்டுனி வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. அதன் குஞ்சு பயத்தால் விம்மி விம்மி அழத் தொடங்கியது. அதே நேரத்தில் மைனா அந்த வழியாக தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. அழுகை சப்தம் கேட்டு அது கொஞ்சம் நின்றது. டுண்டுனியின் குஞ்சிற்கு ஏதோ ஆபத்து என்றும் புரிந்து கொண்டது. பின்னர் நடந்ததை எல்லாவற்றையும் அந்த குஞ்சு மைனாவிடம் சொன்னது. மைனாவிற்கு இப்போது எல்லாமே புரிந்தது. ஹர்ஷ் படி.
3: एक दिन सुबह उठकर टुनटुनी अपने बच्चे के लिए खाना लेने जो निकली तो लौट कर नहीं आई.
2: ஒரு நாள் காலையில் எழுந்து தனது குஞ்சிற்காக உணவு கொண்டு வர சென்ற டுண்டுனி திரும்ப வரவில்லை.
3: इधर आसमान पर काले काले बादल गिरने लगे.
2: இங்கே ஆகாயத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தன. காலே காலே பாதல் கருநிற மேகங்கள்.
3: அப் ஷாயத் ஆந்தி ஓர் தூஃபான் ஆயே.
2: இப்போது புயலும் கடும் காற்றும் வந்தன. ஆந்தி கடும் காற்று, தூஃபான் புயல்.
3: தேக்தே தேக்தே சரர் சரர் ஹவா சல்னே லகி.
2: பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாக காற்று வீச தொடங்கியது.
3: டுண்டுனி அபி தக் லோட்கர் நஹி ஆயித்தி.
2: டுண்டுனி இதுவரை திரும்பவில்லை.
3: டர் கே மாரே உஸ்கா பச்சா சீக் சீக் கர் ரோனே லகா.
2: பயத்தால் அதன் குஞ்சு சப்தமிட்டு அழத் தொடங்கியது.
3: உசி சமயம் மைனா உஸ் ரஸ்தே சே அப்னே கர் லோட் ரஹி தி.
2: அதே நேரத்தில் மைனா அந்த வழியில் திரும்பிக் கொண்டிருந்தது.
3: ரோனே கி ஆவாஸ் சுன்கர் வஹ ருக் கயி.
2: அழும் சப்தம் கேட்டு அது நின்றது. ஆவாஸ் சப்தம்.
3: ஹோ சக்தா ஹே கோய் விபத்தி ஆயி ஹோ ஜல்தி சே உஸ் ஓர் உட்கர் ஆயி.
2: ஏதோ ஆபத்து வந்து விட்டிருக்கும் என்று சீக்கிரமாக அந்த பக்கம்

0: பறந்து வந்தது. விபத்து ஆபத்து.
1: தர்வாசே கே சாம்னே ருக் கர் போலி.
0: கதவின் எதிரில் நின்று பேசியது.
1: க்யோரே பச்சே ஆஜ் க்யா ஹுவா.
0: என்ன குழந்தையே இன்று என்ன நடந்தது?
1: மானே தும்கோ பீட்டா ஹே க்யா.
0: அம்மா உன்னை அடித்தாரா? பீட்னா அடித்தல்.
1: மே உஸ்கோ தம்காவுங்கி.
0: நான் அவரை அதட்டுவேன். தமக்கானா அதட்டுதல்.
1: அப் ரோனா சுப்போஜா.
0: இப்போது அழாதே, அழுவதை நிறுத்து.
1: மேனா கி பாத் சுன்கர் டுன்டுனி கே பச்சே மே ஜான் மே ஜான் ஆயி.
0: மைனாவின் வார்த்தைகளை கேட்டு டுன்டுனியின் குழந்தைக்கு உயிர் வந்தது.
1: ஜல்தி சே தோட்கர் உஸ்கே பாஸ் ஆயா.
0: சீக்கிரமாக ஓடி அவரிடம் வந்தது.
1: ஆங்கே போச்சதே ஹுவே கஹா.
0: கண்களை துடைத்துக் கொண்டு அது சொன்னது.
1: தூர் காவ் மே கயி சுபே மஹா சோட் அகேலே கயி முஜே மா.
0: காலையில் வெகு தொலைவில் இருக்கும் கிராமத்திற்கு அம்மா சென்றார். என்னை தனிமையில் விட்டு விட்டு சென்றார் அம்மா.
1: மா ஜோ கை லோட்டினா அப் தக் ரோனா கேசே ஹசி லே கை மா.
0: சென்ற அம்மா இப்போது வரை திரும்பவில்லை. அழாமல் எப்படி இருப்பேன்? எனது சிரிப்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அம்மா.
1: ஏ சுன்கர் தோ மேனா பி போத் சிந்தித்துய்.
0: இதை கேட்டவுடன் மைனா மிகவும் கவலையடைந்தது. சிந்தித் ஹோனா வருத்தப்படுதல், கவலையடைதல்.
1: கியா ஹுவா ஹோகா வா சமஜ் கை.
0: என்ன நடந்திருக்கும் என்று அது புரிந்து கொண்டு விட்டது.
1: கிசான் கே கர் தான் சுக்தே சமே பக்கடி கை ஹோகி.
0: விவசாயம் செய்பவரின் வீட்டு தானியத்தை எடுக்கும் போது பிடிபட்டு போயிருக்கும். பக்கட்னா பிடித்தல், சோட்னா இதன் எதிர்ப்பதமாகும்.
1: இதர் ஆகாஷ் ஓர் காலா ஹோ கயா.
0: இங்கே ஆகாயம் மேலும் கருமையாகி விட்டிருந்தது.
1: ஹவா ஓர் தேஜ் ஹோ கை.
0: காற்று மேலும் வேகமாக வீசத் தொடங்கியது.
1: அப் க்யா கரே மேனா குச் தோ கர்னா ஹி ஹோகா பச்சே சே பியார் சே போலி.
0: இப்போது மைனா என்ன செய்யும்? ஏதாவது செய்யத்தான் வேண்டும். குழந்தையிடம் அன்பாக பேசியது.
1: டர் க்யா துமே ரஹோ யஹி பேட்டே ஜாவுங்கி மே உட்கர்.
0: உனக்கு பயம் ஏன்? இங்கேயே இரு, நான் பறந்து செல்வேன்.
1: ஜஹா கஹி ஹோ மா தேரி லாவுங்கி உசே பக்கட்கர்.
0: உனது அம்மா எங்காவது இருந்தால் அவரை பிடித்து கொண்டு வருவேன்.
1: ஏ கேக்கர் மேனா உட் சலி ஒர் ஜல்தி ஹி குமாரோ கி பஸ்தி மே பௌஞ்ச் கஹி.
0: இதை சொல்லிவிட்டு மைனா பறந்து சென்றது. மேலும் விரைவாக மண்பானை செய்பவர்களின் இடுப்பிடத்தை அடைந்தது. பகுஞ்சனா அடைதல்.
1: ஜோ ஆஷங்கா தி வஹி ஹுவா.
0: எதை சந்தேகித்ததோ அதே நடந்தது. ஆஷங்கா சந்தேகம்.
1: கிசான் கே யா ஏக் பிஞ்சரே மே டுன்டுனி கோ தேகா.
0: விவசாயம் செய்பவரின் இடத்தில் ஒரு கூண்டில் டுன்டினியை பார்த்தது. பிஞ்சரா கூண்டு.
1: மேனா போத் துக்கி ஹுய்.
0: மைனா மிகவும் வருத்தமடைந்தது.
1: பச்சே கே பாரே மே சோச் கர் மன் பர் ஆயா.
0: குஞ்சை பற்றி நினைத்து அது சோகத்தில் ஆழ்ந்தது.
1: டுன்டுனி கோ கேசே பச்சாயா ஜாய் மைனா சோச்னே லகி.
0: டுன்டினியை எப்படி காப்பாற்றுவது என்று மைனா யோசிக்க தொடங்கியது.
1: அந்த மே டுன்டுனி கோ ஜஹா ரக்கா கயா தா தீக் வஹி சப்பர் பர் ஜாக்கர் பேட் கை.
0: கடைசியில் டுன்டுனி எங்கு வைக்கப்பட்டிருந்ததோ சரியாக அங்கேயே அது கூரையின் மேல் உட்கார்ந்தது. சப்பர் கூரை.
1: இஸ்கே பாத் கூப் தீரே சே போல்னா ஷுரு கியா.
0: இதற்கு பிறகு மெதுவாக பேசத் தொடங்கியது.
1: டுன்டுனி ஓ டுன்டுனி சிந்தித் ஹே தூ க்யூ.
0: டுன்டுனி ஓ டுன்டுனி நீ ஏன் கவலைப்படுகிறாய்?
1: பச்சா தீரா டீக் ஹே தேக் ஐ மே.
0: உன்னுடைய குஞ்சு நன்றாக உள்ளது, பார்த்து விட்டு தான் வந்தேன்.
1: டுன்டுனி நே மைனா கி ஆவாஸ் பேச்சான் லி.
0: டுன்டுனி மைனாவின் குரலை அடையாளம் கண்டு கொண்டது. பகச்சான் லேனா அடையாளம் கண்டு கொள்ளுதல்.
1: அப்னே அவே கு ரோக் நஹி பாய் ஓர் போல் உட்டி.
0: தனது உணர்ச்சியை தடுத்து கொள்ள முடியாமல் பேசியது.
1: கிச்சர் மிச்சர் கிச் போலோ நா தீதி மேனா.
0: கிச்சர் மிச்சர் கிச் சொல் மைனா அக்காவே.
1: பச்சா மீரா கேசா ஹே பச்சா மீரா கேசா ஹே.
0: எனது குஞ்சு எப்படி உள்ளது? எனது குஞ்சு எப்படி உள்ளது?
1: மைனா நே திலாசா தியா.
0: மைனா ஆறுதல் அளித்தது.
1: கே தோ ரஹி ஹூ அச்சா ஹே.
0: நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன்.
1: இத்தனி சிந்தா கி கியா பாத் ஹே.
0: இவ்வளவு கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது?
1: இஸ்கே பாத் உன்னோ கிச்மிச் கி அப்னி பாஷா மே போத் தேர் தக் பாத்தே கி.
0: இதன் பிறகு இருவரும் தனது கிச்மிச் பாஷையில் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருந்தனர்.
1: ஏ தே ஹுவா கி கல் சுபே ஜப் கிசான் அப்னே கேத் மே ஜாயேகா தப் மைனா ஃபிர் ஆயேகி.
0: அடுத்த நாள் காலை எப்போது விவசாயம் செய்பவர் தனது நிலத்திற்கு போவாரோ அப்போது மைனா திரும்பவும் வரும் என நிச்சயிக்கப்பட்டது. தயகோனா நிச்சயித்தல், நிச்சயக்கர்ணா என்ற சொல்லும் இதற்கு உண்டு.
1: இஸ் பீச் வே சாம்னே கி பேட் மே சுப்பி ரஹேகி.
0: இதற்கு இடையில் அது எதிரில் இருக்கும் மரத்தில் மறைந்து இருக்கும்.
1: சாரி ராஜ் டுன்டுனி சோ நஹி பாய்.
0: இரவு முழுவதும் டுன்டுனியால் தூங்க முடியவில்லை.
1: கப் சவேரா ஹோகா யஹி சோச்னே லகி.
0: எப்போது பகல் வரும் என்ற யோசனை

0: செய்து கொண்டிருந்தது.
1: சுபே ஹோ கை, ஆஸ்மான் மே பாதல் பி சண்ட் கே,
0: பகல் வந்து விட்டிருந்தது, ஆகாயத்தில் மேகங்கள் கலைந்து விட்டிருந்தன. சண்ட் ஜானா, கலைதல்.
1: டுன்டுனி சோச்னே லகி கி கப் லாட் கர் ஜாயேகி அப்னே பச்சே கே பாஸ்,
0: எப்போது தனது குஞ்சிடம் செல்வோம் என டுன்டுனி சிந்திக்க தொடங்கியது.
1: உஸ்னே தேகா கிசான் நே அப்னா தர்வாஜா கோலா ஔர் ஆ கடா ஹுவா சபுத்ரே பர்,
0: அது பார்த்தது விவசாயம் செய்பவர் தனது கதவை திறந்தார், மேலும் திண்ணை மேல் நின்றார். சபூத்தரா, திண்ணை.
1: அப்னே லட்கே கோ புலாக்கர் கஹா சிடியா கோ தேக்னா மே கேத் மே கூம் கர் ஆ ரஹா ஹூ,
0: தனது மகனை அழைத்து பறவையை பார்த்துக்கொள், நான் வயலில் சுற்றிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார்.
1: ஏ கேக்கர் வ கேத் கி ஓர் சல் படா,
0: இதை சொல்லிவிட்டு அவர் வயலை நோக்கி சென்றார். கி ஓர் நோக்கி, கி தரப் என்ற சொல்லும் இதற்கு உண்டு.
1: மைனா பேட் பர் பேட்டி சப் தேக் ரஹி தி,
0: மைனா மரத்தின் மேல் உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது.
1: காம் உத்னா சீதா நஹி தா ஜித்னா உஸ்னே சோச்சா தா,
0: வேலை அது நினைத்தபடி அவ்வளவு எளிதானதாக இல்லை.
1: அச்சானக் உஸ்கே திமாக் மே ஏக் தர்கீப் கவுந்தி,
0: திடீரென்று அதன் மூளையில் ஒரு யோசனை தோன்றியது. தர்கீப் யோசனை, திமாக் மூளை.
1: ஹா லால் லால் ஃபலோ சே கிசான் கே லட்கே கோ லுபானா ஹோகா,
0: சிவப்பு நிற பழங்களால் விவசாயம் செய்பவரின் பையனை கவர்ந்து விடலாம் என்று எண்ணியது.
1: ஏ சோச்கர் உஸ்னே ஏக் பக்கே ஃபல் கோ அப்னே சோன்ஸ் மே லேக்கர் சபுத்ரே பர் கிரா தியா,
0: இவ்வாறு யோசித்து கொண்டு அது ஒரு நன்கு முத்திய பழத்தை தனது அலகினால் எடுத்து திண்ணையின் மேல் விழ வைத்தது. பக்கே ஃபல் முத்திய பழம், சோன்ஸ் அலகு.
1: உசே தேக்தே ஹி கிசான் கா லட்கா லல்சா கயா,
0: அதை பார்த்த உடனேயே விவசாயம் செய்பவரின் மகன் கவரப்பட்டான். லல்சானா, ஆசையால் கவரப்படுதல்.
1: வஹ உஸ் ஓர் தோட் படா ஓர் ஃபல் கோ உட்டா லியா,
0: அவன் அதை நோக்கி ஓடினான், மேலும் பழத்தை எடுத்து கொண்டான்.
1: வாஹ ஏ தோ பஹத் அச்சா ஹை ஏக் ஓர் தோட்கர் காவுங்கா ஏ சோச்கர் வஹ ஃபல் கே பேட் கி ஓர் பாக் கயா,
0: ஆ இது மிகவும் நன்றாக உள்ளது, இன்னும் ஒன்றை பறித்து சாப்பிடுவேன் என்று நினைத்து கொண்டு அவன் அந்த பழம் இருக்கும் மரத்தை நோக்கி ஓடத் தொடங்கினான்.
1: இசி பீச் காம் பனானா ஹோகா மேனானே ஃபட்டாக் சே அவசர் தேக் அப்னி சோன்ஸ் சே பிஞ்சரே கே தர்வாஜே கோ கோல் தியா,
0: இதற்கு இடையில் வேலை செய்துவிட வேண்டும் என்று எண்ணி மைனா உடனேயே சமயம் பார்த்து தனது அலகால் கூண்டின் கதவை திறந்து விட்டது. தர்வாஜா கதவு, கோல்னா திறப்பது, அவசர் சமயம்.
1: டுன்டுனி ஃபுரர் சே பஹார் ஆ கை,
0: டுன்டுனி விரைந்து வெளியில் வந்தது.
1: இஸ்கே பாத் தோனோ நே ஜட்பட் அப்னே பங்கோ கோ ஃபேலாயா ஔர் ஆஸ்மான் மே உட் கை,
0: இதற்கு பிறகு இருவரும் உடனேயே அவசரமாக தனது சிறகுகளை விரித்தன, மேலும் ஆகாயத்தில் பறந்தன.
1: தூர் சே உன் லோகோனே தேகா கிசான் வாபஸ் அப்னே கர் லாட் ரஹா ஹை,
0: தூரத்தில் அவை விவசாயம் செய்பவர் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருப்பதை பார்த்தன.
1: உஸ்கோ சுனாகர் தோனோ கா உட்டி,
0: அவர் கேட்கும்படி கூறிக்கொண்டு இருவரும் பாடத் தொடங்கினர்.
1: உட் ஜாயங்கே ஆஜ் அப்னே கரோ கோ வாபஸ் நஹி ஆயங்கே ஹம் லோக் தோ பாய் துமே விதாய்,
0: பரப்போம் இன்று எங்கள் வீட்டிற்கு, திரும்பி நாங்கள் வரமாட்டோம் சகோதரரே, உன்னிடமிருந்து விடை பெறுகிறோம். இப்போது இப்பாடத்தில் இருக்கும் சில எதிர்ப்பதங்களை பார்க்கலாம். தூர்
1: பாஸ்,
0: பூரப்
1: பஷ்சிம்,
0: ஹஸ்னா
1: ரோனா,
0: சுரு
1: சமாப்த்,
0: தின்
1: ராத்,
0: சுப
1: ஷாம்,
0: ஆகே
1: பீச்சே,
0: சோட்டா
1: படா,
0: அந்தர்
1: பாஹர்,
0: அச்சா
1: புரா,
0: பகுத்
1: கம்,
0: நயா
1: புராணா,
0: தோஸ்தி
1: துஷ்மணி,
0: தேவ்
1: ஜல்தி,
0: மீட்டா
1: கட்டா,
0: காவ்
1: ஷெஹர்,
0: கில்னா
1: முர்ஜானா,
0: பிரசன்ன
1: அப்ரஸ்ன,
0: சுந்தர்
1: குரூப்,
0: சடுனா
1: உத்தர்னா,
0: காலா
1: சஃபேத்,
0: டர்
1: நிடர்,
0: ஆஜ்
1: கல்,
0: அந்த்
1: ஆரம்ப்,
0: கோல்
1: பந்த்,
0: பக்கா
1: கச்சா,
0: சோனா
1: ஜாக்னா,
0: இதர்
1: உதர்,
0: டீக்
1: கலத்,
0: துக்கி
1: சுக்கி.
0: இப்போது ஒருமை பன்மை பார்ப்போம். டாலி
1: டாலியா,
0: ராத்
1: ராத்தே,
0: பச்சா
1: பச்சே,
0: லடுக்கா
1: லடுக்கே,
0: பஸ்தி
1: பஸ்தியா,
0: ஆந்தி
1: ஆந்தியா,
0: ஆவாஸ்
1: ஆவாசே,
0: விபத்தி
1: விபத்தியா,
0: பாத்
1: பாத்தே,
0: ஆங்க்
1: ஆங்கே,
0: தர்கீப்
1: தர்கீபே,
0: சிந்தா
1: சிந்தாயே,
0: தர்வாஜா
1: தர்வாசே.
0: இப்பொழுது ஆண்பால் பெண்பால் பார்ப்போம்.

0: वो चिड़िया
1: चिड़ा,
0: बच्चा
1: बच्ची,
0: लड़का
1: लड़की,
0: माँ
1: बाप,
0: भाई
1: बहन।
0: இன்று இந்த பாடம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரீஷ் பண்டாரி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 9 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணாவல்குடி 7 சென்டிமீட்டர், சோலையாறு 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் உபாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கோடநாடு, மணம்பூண்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி, கிருஷ்ணகிரி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, கந்தர்ப்பக்கோட்டை, கருமாந்துறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கொடைக்கானல், படகு குழாம், நாலுமுக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெங்கூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மானாமதுரை, சிற்றாறு, மரக்காணம், பார்வுட், புதுக்கோட்டை, ஊத்து, தஞ்சை பாபநாசம், வலங்கைமான், கொடைக்கானல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, ஐயம்பேட்டை, வென்ட்வர், திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், குறுங்குளம், காரைக்கால், அவலாஞ்சி, நீடாமங்கலம், பெரியாறு, மாம்பழத்துறையாறு, கரம்பக்குடி, சிவலோகம், ஆலங்குடி, புத்தனணை, அவிநாசி, அணைக்கடங்கு, சுருளக்கோடு, மதுக்கூர், நடுவட்டம், சூரப்பட்டு, குந்தாபாலம், வாழப்பாடி, வல்லம், ஜம்புகுட்டப்பட்டி, கடவனூர், திருத்தணி, முகையூர், கூடலூர் பஜார், கிளன்மார்கன், மேல்கூடலூர், கோவில்பட்டி, சோத்துப்பாறை, பள்ளிப்பட்டு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலக்கோடு, குழித்துறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாய் 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டிலிருந்து குமரி கடற்பரப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன்

0: The event, Mr. Patil said, under the agreement, Rajasthan's share of water will be supplied from the Hathni Kund barrage via an underground pipeline routed through the Western Yamuna Canal system during the monsoon season. He said this will ensure a long-term solution for drinking water needs in Churu, Sikar, Junjunu and other water-stressed regions of Rajasthan. The house-to-house distribution of electoral enumeration forms to voters under the Special Intensive Revision SIR in the National Capital Territory of Delhi will begin tomorrow. Chief Electoral Officer of Delhi Ashok Kumar announced this while briefing the media in New Delhi today. In Jammu and Kashmir, Lieutenant Governor Manoj Sinha performed the Pratham Puja at the Holy Cave Shrine of Sri Amarnath Ji, marking the ceremonial start of the annual pilgrimage. The annual Yatra will officially begin on July the 3rd and is scheduled to culminate on August 28th. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephen Estecio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:10:08. இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். இன்றைய பன்மொழி பாடல்கள் வரிசையில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடக்கமாக தெலுங்கு மொழி பாடல் விஜய் பிரகாஷ் அனிதா பாடியது மர்ச்சி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கவனத்திற்கு இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agmchn1@gmail.com. பன்மொழி பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக இந்தி மொழி திரைப்பட பாடல்கள். உதித் நாராயணன் பாடியது குவாமத் சி குவாமத் என்ற திரைப்படத்திலிருந்து.

தொடர்வது மலையாள மொழி. மனச்சின்னக்கரை திரைப்படத்திலிருந்து விஜய், யேசுதாஸ், ஆஷா ஆகியோர் பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: தாத்தா, இது என்ன செடி?
2: டேங்கரின் ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. Free foreign trip இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அருண் சாய்ராம் அவர்கள் பாட்டு இடம்பெறும். தொடக்கமாக கோபாலக எனத் தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, ரேவகுப்தி ராகம், மிஸ்ரபச்சாலம்.

0: நேரம் 4:04.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சூர்யா, ஜோதிகா, விவேக், மனோரமா, தலைவாசல் விஜய், தேவன், மாணிக்க விநாயகம், கலைராணி, சுகுமாரி, மனோபாலா மற்றும் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. திரைக்கதை இயக்கம் சசி சங்கர்.
2: மாப்பிள்ள முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுங்க மாப்பிள்ள. மத்ததெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் மாப்பிள்ள.
3: பின்னாடினா முதுகுக்கு பின்னாடியா? ஏயா, முன்னாடி சொன்னதே செய்யறதுக்கு வழியே காணோம், பின்னாடி செய்யறாராம். பின்னாடி தாலி கட்ட முடியாதியா? உன்கிட்ட என்னையா பேச்சு? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணானே கூப்பிடியா அந்த புரோக்கரை?
4: வந்துட்டேன்டா. ஏன் கல்யாணம் நின்னு போச்சு?
3: 60,000 ரூபாய் வரதட்சணை கேட்டிருந்தோம், 50,000 தான் கொடுத்துருக்காங்க. 10,000 குறையுது
4: மாப்பிள. வெறும் 10,000 தானே ஒரு ஏழை பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத, தாலியை கட்டு.
3: என்கிட்ட என்ன குறைச்சல்? ஏன் 10,000 குறையணும்?
4: அப்ப உங்ககிட்ட ஏதாவது குறை வந்துருச்சுன்னா அந்த 10,000 குறைஞ்சதை நீ கண்டுக்க மாட்டியா?
3: அத குறை வரும்போது பாத்துக்கலாம்.
4: இப்ப வரப்போகுது.
3: நான் தான் கல்லு மாதிரி இருக்கேன.
4: இப்ப இந்த கல்லு தாண்டா இந்த கல்யாணத்தையே நடத்த போகுது.
3: எப்படி?
4: 1, 2. மகாஜனங்களே, மாப்பிள்ள தங்கிட்ட ஏதாவது குறை இருந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப அவர் வாய்க்குள்ள 2 பல்லு குறைஞ்சு போச்சு, இப்ப தாலி கட்ட சொல்லுங்க. நண்பர்களே, இனிமே யாராவது வரதட்சணைன்ற பேர்ல ஏழை பெண்களை கொடுமைப்படுத்தி கல்யாணத்தை நிப்பாட்டா இதே மெத்தட நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அடராமேளத்தை ஆபீஸ கழுவி கூட்டி சுத்தமா வை.
5: ஐஸ்வர்யா ராய்.
4: ஏய் என்ன நக்கல் அணைனா, அவனுக்கு அந்த தகுதி கிடையாதா? இங்க பார், சின்னாவுக்கு தண்ணி பீடி சிகரெட் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஏன் உன் கடை டீய கூட அவன் குடிக்கிறதுல தெரியுமா? சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கிறான். வர்ற பொண்ண தங்கமா வச்சு காப்பாத்துவான், தெரியுமா? நீ வேணா பாரு, இந்த வருஷ கடைசிக்குள்ள சின்னாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் மேரேஜ் அசம்பிளர் குழந்தசாமி இல்லடா. சத்தம் போடாத, கஸ்டமர் டிஸ்டர்ப் ஆறாங் கஷ்டம். இந்த மாதிரி நேரத்தில் எடுத்தாத்தான் உண்டு.
0: பாத்து போங்க சார்.
4: பாத்துதான்

0: போறேன். கார் கண்டுபிடிச்சதே இந்த ஏரியாவில் எவனுக்கும் தெரியாதரா. டேய் கிளி, மறுபடியும் ஆபீஸை கிளீன் பண்ணி வை. சின்ன
1: பாப்பா குழந்தை
0: என்ன பட்டம்மா, சீரியல்ல வர்ற அம்மா மாதிரி சோலோவா நிக்கிறியே. சின்ன எங்க?
1: அவே குளிக்கிறதுக்காக அக்கறைக்கு போயிருக்கான்.
0: ஓ, குளிக்க வேற ஆரம்பிச்சிட்டானா? அதையும் அக்கறைக்கு போனா இங்கெல்லாம் தண்ணி இல்லையாமா?
1: இங்க தாண்டா குளிச்சுட்டு வந்து கண்ணாடியில பார்த்தான். ஐயோ, கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதான் அக்கறையில போய் குளிச்சுட்டு வரேன்னு
0: போயிருக்கான். ஆமா ஆமா, இப்படி கரகரையா மாத்தி குளிச்சா மட்டும் கமலாச கலர்க்கா வந்துட போறான். கை கால்லாம் இழுத்து நல்லா ஜன்னி வர போகுது.
1: போட்ட என்ன ஏண்டா பொண்ணு பாக்க போறன்னு அவன் மூணு தரம் குளிப்பான்னு உனக்கு தெரியும்? என்ன வழக்கமா ரெண்டு சோப்பு எடுத்து போவா குளிக்கிறதுக்கு, நீ வேற பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டியா?
0: அந்த கன்றாவி போயத்தான் எல்லாருக்கும் சொல்றனே.
1: அது அவனுக்கு விளங்குதா? அதான்
0: டேய் சின்ன, டேய் சின்ன, என்னது மூஞ்சி ஒரு முன்னாடி மூட்டை வருது சின்ன.
2: வீட்டுல குளிச்சு முடிச்சு ஈரத்தோடய பவுடர் போட்டு அப்படியே ஒட்டும். அழகு கூடும்.
0: ரீத்தி சிந்தா தான் வந்து உன்னை பிக்க பண்ண போகுது. இல்ல பின்னாடி வாட்டர் இருக்குது, விழுந்துடாதேன்னு சொல்ல வந்தேன்.
2: இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க 100 பவுன் போடுறேன், 200 பவுன் போடுறேன், அப்புறம் இந்த கட்டில் மெத்த லட்டு ஜாங்கிரி எல்லாம் தரேன் பாங்க. அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு
0: சொல்லிட்டேன்டா. வரதட்சணையே கொடுக்காதீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா பழைய சோறு கூட போடாதீங்க, ஆனா பொண்ணை மட்டும் கொடுத்துருக்கேன். பின்ன வேற உன்னை பத்தி நான் என்னடா சொல்றது?
2: பையனை பத்தி கேட்டா எந்த குறையும் இல்ல. மிச்ச பசங்களை கம்பேர் பண்ணும் போது முதுகுல ஒரு மசில் அதிகம் சொல்லு, அவ்வளவுதானே?
0: அது ஒரு ஹிண்டா சொல்லி இருக்கேன். இருந்தாலும் இந்த பைசா நகர் சாஞ்ச கோபுரத்தை சர்ட்டா உத்தா பொண்ணு பாக்கத்தான போகுது. அம்மா
2: குழந்தை, இன்னொரு முக்கியமான விஷயம்
0: என்ன?
2: நானும் என் பொண்டாட்டிய ரோட்ல நடந்து போகும்போது யாரும் அவளை பார்த்து ஐயே சீன்னு சொல்லிருக்கூடாது, புரியுதா?
0: ஐயோ பாவம்னா சொல்லுவாங்க. ஏண்டா டேய், ஊரை பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? இந்த ஊர் பசங்க இருக்கானுங்களே, இவனு உயிரோட இருக்கும்போது ஒரு வாய் தண்ணி கூட தரமாட்டானுங்க. ஆனா செத்து போறனு வையே, குடங்குடமா கொண்டாந்து பால ஊத்துவானுங்க. அதனால நீ அவங்கள பத்தி கவலையே படாத. தை மாசம் உனக்கு கல்யாணம்
2: தான். எப்படி அவனை நிச்சயமா சொல்ற?
0: எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். தைக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருவண்ணாமலைய உன்னை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி கிரிவலம் வர்றதா வேண்டி
2: இருக்கேன். அங்க சாமி கும்பிட வர கூட்டலாம், என்ன தலையில தூக்கி வச்சு சர்க்கஸ் காட்டி
0: எனக்கு மேல என்னத்தரா கட்ட முடியும்? அப்படிலாம் செய்ய மாட்டேன் வாடா.
2: குழந்தை குழந்தை, ஒரு ஐடியா.
0: என்ன?
2: நான் வேணா வண்டி ஓட்டுறேன். நான் வண்டி ஓட்டுற அழகை பார்த்து பொண்ணு என்ன ஓகே
0: பண்ணிடுச்சுன்னா
2: இந்த வண்டியை எடுத்துட்டு வந்தேன். போன வண்டியை சேலத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இந்த வண்டி சென்டிமீட்டர் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னல, இந்த வண்டியில் ஏதோ குறை.
0: உன் பார்சல் மேல சத்தியமா சொல்றா, வண்டியில மட்டும் தான் குறையா?
2: வண்டியில தான் குறை. ஊரே கேட்டு பாரு, எனக்கா குறை? ஐயோ
0: ஏன்டா, எதுக்குடா நிறுத்த சொன்னேன்?
2: கூலிங் கிளாஸ் மறந்துட்டேன்.
0: இப்ப எதுக்கு அது உனக்கு?
2: ஒரு பர்சனாலிட்டி
0: பாவி. அதுக்கு இல்லடா, அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட போதுரா.
2: பொண்ணுக்கு என்ன பிடிக்காத?
0: டேய் என்னடா இப்ப சிரிப்பு உனக்கு?
2: குழந்தை, என்ன கனவுல கல்யாணம் ஆகி ரெட்டை குழந்தை பிறந்துச்சு, ரெட்டை எண்ணெய் மாதிரியே இருந்துச்சு.
0: விளங்கி போச்சுடா. உதவும் கரங்கள் வித்யாகரட்ட மூணு பேருமா போய் சேர்ந்திருக்க, என் கண்ணுல காட்டிடாத.
3: டேய் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை. ஆமா.
0: டேய் சிங்கம், பொண்ணு வீடு வந்துகிட்டு இருக்கு, அதிகமா பேசாத, அப்புறம் சிங்கம் வாழ்க்கை அசிங்கமாயிடும். சின்ன பொண்ணு வீடு வந்துருச்சு, இறங்கு.
2: என்ன குழந்தை, வீடு இவ்வளவு சிறுசா இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பால்கனி எதுவுமே இல்ல,
0: பின்னாடி வச்சிருக்காங்க. டேய் போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்து, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கத்துக்கோ. என்ன கேள்வி கேட்டு கொல்லாத, எனக்கு அவசரமா வருது, போயிட்டு வந்து ஒரு நிமிஷம் மூஞ்ச கொஞ்சம் தொடச்சுக்கடா.
2: ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? பவுடர் ஜாஸ்தியா இருக்கா?
0: இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு, பொங்கலுக்கு வெள்ளி அடிச்ச மாதிரி இருக்குடா. தொடடா
2: இவனுக்கு போறாம.

0: இருக்கும் பாதி பொண்ணுதான் வந்திருக்குது, மீதி பொண்ண காணோம்.
1: அம்மா ஸ்னேகா, மாப்பிளைய நல்லா பாத்துக்கோ. ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா.
0: செல்லமா வளரல, குள்ளமா வளர்ந்துருக்கியா? பொண்ணு கொஞ்சம் சின்ன இடம்னு சொன்னாங்க, எதிர்பார்க்கலடா. என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? இந்த அப்பதான் பொண்ணு தெரிஞ்சிருந்தா என் சின்னவனை கூட்டு வந்திருக்க மாட்டேன்.
1: விடுப்பா, என் பொண்ணு கொஞ்சம் கோவக்காரி, ஸ்னேகாவுடைய பர்சனாலிட்டிக்கு தந்த மாதிரி.
0: ஸ்னேகா, ஸ்னேகா, இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன உலக அழகிய தயாரிச்சு வச்சிருக்கீங்க?
2: எங்க பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்க.
0: உன் பொண்ணுக்கு ஏத்த இடம் தானே, இத காட்டுறேன். இந்தா இந்தா, இதுதான் உன் பொண்ணுக்கு ஏத்த இடம். இதுக்குள்ள உட்கார வச்சு அப்படியே சமாளிக்கட்டு.
3: என்ன சின்ன பொண்ணு பாத்துட்டியா, பிடிச்சிருக்கா? இடமெல்லாம் எப்படி, பெரிய இடமா
0: சின்ன இடம்?
3: என்ன தீப்பட்டு சைஸ்ல காமிச்சிட்டு போறான் கைய. டேய் என்னடா, நீ பாட்டு கைய சின்னதா காமிச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்ட, வசதி குறைச்சலா?
4: நீ மேல போட்டமா, அந்த பொண்ணு செல்போன் சைஸ் தான் இருப்பா, ஆனா அவ திமிரு இருக்கே, சாட்டலைட் டவர் சைஸ்ல இருக்கு.
3: அட்டேங்கப்பா,
4: இந்த குழந்தைய நம்பி பொண்ணு பார்க்க போய் ஒன் டே பிசினஸ் போச்சு.
3: எனக்கு தெரியும்டா, இந்த குழந்தை போய் எப்படி ஏதாவது ஏடா கூடமா செய்வான்னு. நீ என்ன பண்ற, பேசாம உன் மூஞ்சிய அழகா ஒரு போட்டோ எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துரு. அவன் அந்த போட்டோ வச்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க அலையட்டும். போட்டோ பிடிச்சிருந்தா நம்மளே போய் பாத்து வந்துருவோம். பொண்ணு
4: இந்த முகத்தை போட்டோ வேற எடுத்து கொடுப்பாங்களா?
3: ஏன்டா சலிச்சுக்கிற, நல்ல பொண்ணு வேணும்னா 40 ஊர் கூட சுத்தலாம்னு சொல்லி இருக்காங்க.
4: யார் சொன்னா?
3: நான் தான்
4: சொன்னேன்னு வச்சுக்க. நான் பார்த்த பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப அழகா இருப்பாங்க, எனக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா அவங்க வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்க மூஞ்சி சரியில்லை, கண்ணு சரியில்லைன்ட்டு நானே ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா நான் இன்னைக்கு பார்த்த பொண்ணு ரொம்ப வளர்ச்சி கம்மி, ரொம்ப சுமாரதா இருந்தா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்பரா வாழ போறோம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இந்த கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. என்னை விட உணவா இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கல பட்டுமா? இனிமே நான் எங்கயும் பொண்ணு பார்க்க போல பட்டுமா?
3: ராசா, எதுக்குடா அழுகிற? உனக்கு என்னடா குறைச்சல்? இத பாரு, நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு அழகான பொண்ண கிடப்பா, பாத்துக்கிட்டே இரு. ஆமா, உன்னை பத்தி தெரியலடா யாருக்கும். உன் மனச புரிஞ்சுக்கிட்டு மகாராணி மாதிரி ஒருத்தி உன்னைத்தான் கட்டிக்குவேன்னு வந்து ஒத்த கால நிக்க போறா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, மருகாத ராசா.
4: ஹலோ ஹலோ ஹலோ,
5: எனக்கு வந்த போன நீங்க ஒட்டுகிட்ட அவர் பேச மாட்டார்ப்பா. என்ன பாட்டி நான் சொல்றது?
6: போலீஸ் ஆனங்களே, நின்ற அச்சனை இல்லே, சால் ரைட், விடு.
7: உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு?
5: இங்க தானே பாட்டி ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தேன். நீங்க எத்தனை தடவை பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அத்தனை தடவை டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன்.
7: இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை பிடிச்சு உள்ள போட்டாதான் பிரச்சனை இருக்காது.
8: சார், டிஎஸ்பி சார் கூப்பிடுறாரு.
9: சார்,
7: உன் மகனால என் குடும்பத்துல இருந்த நிம்மதி எல்லாம் போச்சியா? ஒண்ணுமே தெரியாத பொண்ண கண்டதையும் பேசி மனசு மயக்கி வச்சிருக்கான். பெரிய எடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரம் பணக்கான வேலை இருப்பா?
9: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார்.
7: சுமாரியா,
0: என்ன பைக்க கத்துறான் விடவன?
10: ஏப்பா, நீ மட்டும் ஒழுங்கா ஃபைட் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஃபைனலுக்கு வந்திருக்கோம்ல. இப்போ

0: பேர் மட்டும் இல்ல, நம்ம காலேஜ் பேரு ஃபாலோ ஆயிடுச்சு. ஸ்டூபிட்.
1: இந்த ஸ்டூபிட் தான் உங்க காலேஜுக்கு 3 வருஷமா கப் வாங்கி
2: கொடுத்திருக்கான். கார்த்திக்,
1: உங்க காலேஜ் கப் எல்லாமே இவளுக்கு அப்புறம் தான்.
3: சொன்னா புரிஞ்சுக்கோடா. வேலை பாக்குறத அந்த டிஎஸ்பி நாயர் உங்க அப்பா கண்டபடி திட்டிருக்காரு தெரியுமா?
1: வேலையை விட்டு வீட்டுக்கு வர சொல்லு. டைப் படிக்க தெரியும்ல, டைப் படிக்கிற ஆபீஸ் வச்சு நிம்மதியா இருக்கலாம்.
4: என்னடி பேசுற இவன், பிள்ளையாடி பத்தி வச்சிருக்க, எனக்கே புத்தி சொல்றான். டேய், டைப் படிச்சுதான் பழக்கணும் இல்லடா, ஏதாவது ஒரு பில்டிங்ல வாட்ச்மேன் வேலை பார்த்து கூட என்னால பழச்சுக்க முடியும். அந்த டிஎஸ்பி மோசமான ஆளு, அவன் ஒண்ணு ஏதாவது செஞ்சு தொலைச்சாலும் என்ன பண்றது?
1: என்ன ஒண்ணும் பண்ண முடியல தானே உங்களை திட்டாரு. எல்லாம் கல்யாணம் ஆனா சரியா போகும்.
5: நீயும் அந்த பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாலும் அவங்க அப்ப இருக்க பவருக்கு பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்க சம்மதிக்க மாட்டாருடா.
1: அவர் சம்மதத்தை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கல.
4: இல்ல கார்த்திக், நாங்க சொல்றத கேளுடா.
1: இதுல யாரும் தலையிட வேண்டாம்.
6: மூஞ்சி எனக்கே பாக்க பயமா இருக்கு. பல்லுதான் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ரெண்டு இன்ச்சு வளர்ந்துருச்சோ. இதுதான் அழகு. நீ சிரித்தா சிரிப்பா
2: என்ன சின்ன கண்ணாடியை பார்த்து ரசிக்கிறீங்க போல.
6: வீக்லி வீக்லி ஃபேஷியல் பண்ணுவேன், இந்த வாரம் பண்ணல. அதான் ஃபேஸ் பிளாக்கா இருக்கான்னு பாக்குறேன். அப்பா எப்படி இருக்காரு? டிஎஸ்பி சார்,
2: ஒரு போன் பண்ணிக்கட்டுமா?
6: பண்ணிக்க பண்ணிக்க.
1: ஹலோ,
2: நான் தான் பேசுறேன்.
1: ஏய், எங்க இருக்க?
2: என் அப்பா சொன்ன அதே மாதிரி நடந்துருச்சு. எங்க அப்பா நேற்று ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து விமென்ஸ் காலேஜ் சேர்த்துட்டாரு. காலேஜ் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன், பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருந்து பேசுறேன். இனிமே பழையபடி அடிக்கடி மீட் பண்ண முடியாது.
1: விமென்ஸ் காலேஜ் தானே, நான் வரேன்.
2: வா வா வா, அப்பதான் இந்த காலேஜ்ல இருந்து டிசி வாங்கி வெளிநாடு அனுப்புறதுக்கு கரெக்டா இருக்கும்.
1: அப்புறம் அவளை பார்க்க கூடாதுங்கறியா?
2: அப்படி நான் சொன்னேனா? டெய்லி மார்னிங் நானே உனக்கு போன் பண்றேன். ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா ஒரு நம்பர் தரேன். இந்த நம்பர் கொடுக்கட்டுமா?
6: வா, தாராளமா. இத பூத்து நடத்துறதே லவர்ஸ்க்காக தானே. உலகத்திலேயே இன்கமிங் கால் வர ஒரே பூத்து இதுதான், அதுவும் ஃப்ரீயா.
2: இவிட மெசேஜ் பாஸ் பண்ணுங்க, அவர் எனக்கு சொல்லும். இது ஒரு எஸ்டிடி பூத், உங்ககிட்ட பேசுறீங்களா?
6: ஹலோ, எல்லாரும் என்ன கூப்பிடுறது சின்ன சின்னான்னு, ஆனா எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பிரேம் குமார்.
1: ஏய், உன்னை நீ எப்படியாவது கூப்பிட்டுக்க, முதல் போன் நம்பர் சொல்லு.
6: 333 333 333. பூத் 8:30 மேல ஃப்ரீயா இருக்கும். நீங்க என்ன லவ் மேட்டர்னு சொல்லுங்க, நான் உடனே பாஸ் பண்ணிடுவேன். ஒரு மெயின் மேட்டர், இது டிஎஸ்பி சாருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் ஷேப்பை மாத்திடுவாரு. ஏற்கனவே ஆண்டவன் என் ஷேப்பை மாத்தி அமைச்சிருக்கான்.
1: சரி சரி, உளராத, போனமே.
6: ஓகே சார், ரொம்ப அன்பா பேசுறாரு.
2: தேங்க்யூ.
7: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

0: தமிழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: முதல்ல கடையை முடிட்டு இருந்து ரிலீஸ் ஆயிட்டாண்டா கிளம்பு.
2: அவன் ஜெயில இருந்து
1: என்னடா உளற? ஊர்ல எல்லாரும் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது நீதான அவனுக்கு எத்தாப்புல சாட்சியை சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்ச. இப்ப நேரா ஜெயில இருந்து வந்து அடிக்காம கொஞ்சமாட செய்வான்.
2: குளிக்கு போன புனோட மனத்தை வாங்கியிருக்கான். அதை பார்த்துட்டு பாக்கலாம் சொல்லுறான். கேவலமான ஆம்பளை கிடையாது,
1: நீ கௌரவமான ஆம்பளை தான்டா. முதல்ல இடத்த காலி பண்றான். பாவம், அவனை ஒண்ணு செய்யாது. வேணா வரதா, சின்ன பாவம் வருதா, அவனை விட்டு வருதா. ஏதோ தெரியாம போலீஸ் சொல்லிட்டான், இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டான் அவனுக்கு.
3: பண்ணு பாவி பைய, எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு, உடம்பெல்லாம் ரணமா இருக்கு.
2: நீ அழுகாத பட்டமா? ஒண்ணும் இல்ல.
1: என்ன ஒண்ணும் இல்ல, அவன் தான் உன்ன போட்டு அடிச்சான்ல. போலீஸ் வந்து கேட்கும் போது அந்த மாதிரி யாரு அடிக்கான்னு ஏன் எழுதி கொடுக்கற?
3: நான் தான் இவன் அப்படி சொல்ல சொன்னேன். மறுபடியும் எதுக்கு அவன் கூட பிரச்சனைன்னுதான்
2: அடிக்கணும்னு நினைச்சிட்டு வந்தான், அடிச்சுட்டு போயிட்டான். மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுக்கு தேவையெல்லாம் வீண் மும்பை விளக்கி வாங்கிட்டு. சரிதான பட்டமா,
3: ஒன்னு போய் அடிக்கிறதுக்கு அவனுக்கு எப்படிதா மனசு வந்துச்சு.
2: இது பட்டமா, துபாயில இருந்து சண்முகம் போன் பண்ணுச்சு.
3: என்ன சொன்ன?
2: வர தீபாவளி இல்லாட்டி பொங்கலுக்கு நிச்சயம் வரேன்னு சொல்லிருக்கு.
3: தீபாவளிக்கு வர்றேன்னு சொன்னானா? வரட்டும் வரட்டும், எப்ப வந்தாலும் சரி, ஆத்தால பாக்கணுங்கிற நினைப்பு இருக்கு. அதுவே போதும் குழந்தை, நீ கொஞ்சம் உத்தரம் கொடு, நான் போய் இட்லி ஊத்துறேன், சாப்பிட்டு போலாம். எப்ப தீபாவளிக்கு வர்றேன்?

0: மனசுடைஞ்சு போச்சு. பையன் துபாய் போறேன்ட்டு பாம்பில காசுலாம் துடைச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டானே, அது தெரிஞ்சு அது மனசு தாங்குமா? நான் இருக்கிற வரைக்கும் அவன் காசு அனுப்புறதா கொடுத்துட்டு இருக்க போறேன், அவன் வரதான் சொல்லிட்டு தான் இருக்க போறேன். இது உடனே எனக்கு தப்பா தெரியல.
1: வரதனை கூட்டு போக கேபிஆர் வந்திருக்காரு.
2: வந்துட்டானுங்களா?
3: சரி வச்சிருக்கேன்.
0: 150 பாப்பா
4: போன் பண்ணணும்.
0: போனா போன் நம்பர் சொல்ல தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் நான் தான்
4: ஹெல்ப் பண்ணுவேன். நானே
0: பண்ணிக்கிறேன். பண்ணிக்க
5: சின்ன ஒரு
4: 1000 ரூபாய்க்கு
1: ஒரு பயம் தோற உங்களுக்கு.
4: 1000 ரூபாய் பாரு.
1: 1000 ரூபாய் இப்பதான் என் கண்ணால பாக்க. நீ ஏன்டா அதை எடுத்த?
4: சாஞ்சி கொடுக்கத்தான்.
0: ஹலோ கார்த்திக் பேசுறேன், பிரியா இல்ல
4: சார். ஒரு நிமிஷம் சார்.
1: என்ன சின்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அனுப்புறேன்.
5: ஓகே அண்ணா. ஏய் 1 மினிட், ஐ மேக் எ கால் அண்ட் கம். ஓகே
1: சார் வரங்க வரங்க. காலையில இருந்து கார்த்தி சார் நாலு வாட்டி பண்ணாங்க, இது அஞ்சாவது வாட்டி. பேசுங்க.
5: ஹலோ,
0: நான் உன்னை பார்க்கணும்.
5: இப்ப எப்படி
0: பார்க்கணும்?
5: கொஞ்ச நேரத்துல காலேஜ் பஸ் வந்துரும், நான் போயிருவேன்.
1: ஹலோ
0: என்னடா?
1: என்னது வர வர பொண்ணுங்க இந்த காலத்துல லவ்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கார்த்திக் ஒரு சுமாரா இருப்பாரோ, என்னதான் நம்மள மாதிரி பர்சனாலிட்டி வராதுல்ல.
6: என்னடா இது அநியாயமா இருக்குது.
1: லோக்கல்ல நின்னு பேசி எஸ்டிடி போட்டிகள போ.
0: பிரேம்குமார்
1: கார்த்திக் சார், ஐயோ அழகா இருக்கும் போதே நினைச்சேன் சார. கை கொடுங்க சார். ஓகே, உலகத்திலேயே என்ன பிரேம்குமார் கூப்பிட்ட ரெண்டாவது ஆள் நீங்க தான் சார்.
0: பிரியா
1: இதா கூப்பிட்டு வரேன் சார். நான் தான் சார் பஸ் ஸ்டாப்லயே நிக்க சொன்னேன், காலேஜ் பஸ் வந்தா கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் போய் அனுப்பி வைக்கிறேன், தனியா பேசுங்க. நான் போய் நைனா கடையில் இருக்கிறேன், டீ வடை பஜ்ஜி சீரண்டை பழச்சொல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு லேட்டா வரேன். போறீங்க
0: எனக்கு
5: அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும், 200 ரூபாய் கொடுங்க, திருப்பி கொடுத்துடுறேன்.
1: பிரியா இல்ல, இது வேற கேஸ். ஏன் கார் அடிக்கல?
5: கார்டா?
1: ஆமா, யாரு ஏமாத்த பாக்குற? இப்படி கையெந்துறதுக்கு எங்கயாவது வீட்டு வேலை செஞ்சு பொழைக்கலாம்.
5: கண்ணு தெரியாம எப்படிங்க வீட்டு வேலை பார்க்க முடியும்?
1: இது வேறயா வச்சிருப்பீங்களே மூணு பாட்டு, அம்மம்மா என் தம்பி என்று பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது மலர் கொடுத்தேன். பிச்சு போடுவேன் பிச்சு.
7: கண்ணதாசன் பாட்டு இப்படி எல்லாம் யூஸ் பண்றீங்களா? உங்க இன்ஸ்டாகிராம்ல தான் மதுரை பஸ் ஸ்டாண்ட் பக்கமே.

0: போறதில்ல. பாப்பா நல்லா தான் நடிக்கிறேன். நில்லு நில்லு, பார்த்தா பாவமா இருக்க, தெரிஞ்ச பொண்ணு மாதிரி வேற இருக்க. ஆனா நீ என்ன ஏமாத்திட்டா, உனக்கு உண்மையிலே கண்ணு தெரியலனா கண்டிப்பா உதவி பண்றேன். ஆனா ஒரு டெஸ்ட் வைப்பேன், ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன்.
1: புரியலையே.
0: பொறுத்திருந்து பார்,
1: என்னால பார்க்கவே முடியாதே.
0: அதையும் பார்க்கத்தானே போறேன். அடா பாவி, பட்ட பகல்ல பஜார்ல இந்த பொண்ணோட என்னடா பண்ணிட்டு இருக்கேன்.
2: இவனுக்கு
0: நடக்க முடியாது, அவளுக்கு பார்க்க முடியாது, ரெண்டு எங்கிட்டதான் போய் சேர போகுதோ தெரியல. பொறுப்பு எல்லாம் போயிட்டான், நான் தான் கடையை பாத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏய் நைனா, ஒரு டீய போடியா.
3: காசு?
0: ஐயோ காசே இல்லையே. சின்ன பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்க. ஹாய் பட்டு,
4: என்ன நீ உட்கார்ந்து இருக்க? அவன் எங்க?
0: அவன் ஒரு வெளியில்லாத பொண்ணுக்கு வழிகாட்ட போயிருக்கான் சமூக சேவை.
4: சரி மெதுவா வரட்டும்.

0: இவனுக்கு நடக்க முடியாது, அவளுக்கு பார்க்க முடியாது. ரெண்டு எங்கிட்ட தான் போய் சேரப்போகுதோ தெரியல. பொறுப்பு இல்லாம போயிட்டான். நான் தான் கடையை பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஏய் நைனா, ஒரு டீய போடியா.
1: காசு?
0: ஐயோ காசே இல்லையே. சின்ன பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க. ஹாய் பட்டு,
2: என்ன நீ உட்கார்ந்து இருக்க? அவன் எங்க?
0: அவன் ஒரு வெளி இல்லாத பொண்ணுக்கு வழிகாட்ட போயிருக்கான், சமூக சேவை.
3: சரி மெதுவா வரட்டு. குழந்தை, என் மகன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குப்பா. நீ தான் துபாய்க்கு ஒரு போன் போட.
0: அது துபாயில இப்ப நைட்டு மகன் டியூட்டிக்கு போயிருப்பான், மருமக மட்டும் வீட்டுல தனியா இருப்பா. வேண்டாமே,
3: அவகிட்டயும் பேசணும்னு ஆசையா இருக்குப்பா, போடுப்பா.
0: அப்படியா?
2: என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற?
0: துபாய் வரைக்கும் போகணும்ல. பேசு.
2: ஹலோ, எப்பா எப்பா என்னென்னமோ பேசுறாடா, விளங்கலடா. நீ தான் என்னன்னு கேட்டு.
0: ஹலோ, யூ டெல், ஐ டெல். ஓகே ஓகே ஓகே.
2: என்னடா சொன்னாய் மருமவ?
0: அது உன் மருமக உண்டா இருக்கலாம்.
2: அப்படியா?
0: ஆமா ஆமா.
2: ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதையா இவ்வளவு நேரம் சொன்னா?
0: அது வந்து டாக்டர் சொல்லிருக்காராம், திடீர்னு நைட்ல இந்த மாதிரி போன் எல்லாம் வந்துச்சுனாக்க கலைஞ்சிருமா.
2: ஐயோ வேணா வேணா வேணா வேணா, புள்ள பிறக்கிற வரைக்கும் நான் போனே பண்ண மாட்டேன்.
0: ஆமா ஆமா.
3: எப்பா நல்ல செய்தி சொல்லிருக்க குழந்தை, உனக்கு குடுக்கறதுக்கு ஏ சில்லறையா இல்லையா?
0: சரி 100
2: ரூபாய் வச்சுக்க. ஏ சிங்கம்மா, உனக்கு குயிக்கே தெரியுமா?
0: கம்ப்யூட்டர் வாய்ஸ்க்கு இவ்வளவு கரன்சி கிடைக்குதா? ஓகே வரவுதான்.
4: கரெக்டா வரீங்க, எல்லாம் பழக்கம்.
5: அண்ணே மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க.
4: உங்களுக்கு தானே மருந்து? இந்தாங்க எல்லாம் பவராட மாத்திரை.
5: உட்காருங்க
6: உட்காருங்க. அது என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சடைப்பு. மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு கையில காசு இல்லாம.
4: எல்லாம் கேள்விப்பட்டேன், விடுவினா. அவசரத்துக்கு உதவாத காசு ரோட்ல கிடக்குற கல்லுக்கு சமானங்க.
6: நீங்க
4: சின்ன பிரேம்குமார்,
6: என்ன பண்றீங்க?
4: நான் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி எஸ்டிடி போட்டு வச்சு நடத்திட்டு இருக்கேன்.
6: கொடுத்து வச்சவங்க நாலு காசு உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறீங்க, எங்களை பாருங்க. கூத்த நம்பி தான் எல்லாமே.
4: ஐயய்யா, மத்தவங்களை சந்தோஷப்படுத்துற நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல. நீங்க ஓட்டர் சைக்கிளே அப்பளம் பறிப்பீங்கன்னு ஊர் ஊரா சொல்றாங்க. நீங்க நிச்சயம் பெரிய ஆளா வருவீங்க. ஆமா,
6: பேர் எடுக்கணுங்கிற ஆசை எல்லாம் இல்லைங்க. சட்டுப்புட்டு நாலு காசு சம்பாரிச்சு இதுக்கு கண் ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி.
4: உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரேங்க.
6: சரிங்க.
4: நம்ம கோயில் திருவிழா வருது, உடம்பு நல்லா கிண்ணு நேத்திட்டு வாங்க. எல்லாம் செலவு நான் பாத்துக்கிறேன். ஐய, எனக்கு எதுக்கு டானிக்கு? இந்தாங்க வரேங்க.
6: நல்ல தம்பி இல்ல,
4: உன கடையில் தான் உட்கார சொன்னேன். இங்க உட்கார என்ன பண்ணிக்கிறீங்க?
0: நீ போகும்போது அங்க டீ குடிக்க கூட காசு கிடையாது தெரியுமா? அதான் இங்க வந்துட்டேன். அதெல்லாம் என் அசிஸ்டன்ட் பாத்துக்குவான். போ
7: குழந்தை, கடையை அப்படியே விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போனானே, என்ன நினைக்கிறேன்?
0: ஆமா, அது பெரிய ராணுவ ரகசியம், என் மூலமா கேட்கணுமா? நீயே கேட்க வேண்டியதானே. என்னாச்சுடா?
7: ரைனா, கண்ணு தெரியலங்கிற குறை தவிர சின்ன ரொம்ப நல்ல பொண்ணு, அதான் கூட்டி போய் விட்டோம்ல.
0: டேய் சின்ன, இப்படி ஓரம் கேட்டு. டேய், அந்த பார்வை இல்லாத பொண்ணு மேல உனக்கு ஒரு கண்ணாடா. பாத்துடா பாத்து, ரொம்ப குனியாத எறா மாதிரி ஆயிர போறேன். ஆனா ஒண்ணுடா, உனக்கு மட்டும் நான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்க, பெஸ்ட் மேரேஜ் அசம்பிளர் ஜனாதிபதி அவார்டே வாங்கிடுவேன்டா.
4: நான் என்ன இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவன் ஒரு கலை கூத்தாடி, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நைனா கடையும் பாரு, என் கடையும் பாரு. சென்முகம் பூத்துல கால வச்ச நேரம், கூட்டம் களை கட்டு.
0: களை கட்டும்டா, ஆனா கல்லா கட்டுமா தெரியாது.
4: ஏன்?
0: புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கேனே.
4: என்ன ஸ்கீம்?
0: ஒரு லோக்கல் பண்ணா ஒரு எஸ்டிடி ஃப்ரீ.
2: சின்ன உன்ன பாரமாவே நினைக்க மாட்டான், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த பாரு சின்னவே வந்துட்டான். வா வா வா வா வா. என்ன சாப்பிட கூட வரல, எங்க போயிட்டு வர்ற?
4: நேரமா கடையில பூட்டிடுவான்ல, அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வர போனேன்.
2: என்ன அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதான் நிறைய இருக்கு இங்க.
4: இருக்கு. இப்ப புதுசா நம்ம வீட்டுல ஒரு ஆள் சேர்ந்துருக்குல்ல?
2: ஆமா ஆமா ஆமா, அதுக்காக வாங்கிட்டு வந்தியா? என்னப்பா பூ போட்ட புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், வயசான காலத்துல நான் கட்ட முடியும். செல்வதா சின்ன, உனக்கு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு வச்சுக்க, இதெல்லாம் உனக்கு, இந்த புடவை எல்லாம் எனக்கு. இந்த பாடர் போட்ட புடவை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்.
4: துபாயில இருந்து சண்முகம் காசு.
2: சண்முகமா? என் புள்ளம்மா.
4: சண்முகம், நான் ஏத்தாப்ல பங்களாவில தான் இருப்பேன், என்ன பாக்கணும்னு தோணுச்சுனா.
2: என்ன
4: உனக்கு போர் அடிச்சுன்னா சின்னாடு கூப்பிடு, நான் குடுகுடுன்னு ஓடி வந்துருவேன். நம்ம பேசிட்டே இருக்கலாம்.
2: குடுகுடு ஓடியா இருவான். குட்டை அழகே அழகு. ஐயோ பாரு பாரு. என்ன அட உன் நிழலுப்பா, அதை பார்த்து பயப்படுற?
5: என்னென்ன சீர் செய்ய போறீங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
8: நாயர் சார் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தெல்லாம் பாப்பாவுக்கு தான், அதனால கல்யாணத்தை ஜாம் ஜாம்.

0: நடத்திடுவாரு.
1: பிரியா
2: என்ன பாட்டி அந்த சோடா புட்டிக்கு வணக்கம் சொல்லி பூஸ்ட் சுஜி பூஜி குடுக்கணுமா? ஞான் போயலாம்.
1: இதொன்னும் எந்த வேலையில்ல, நின்ற அச்சந்தை வேலையா? ஆமா, எங்க வாழ காணோம், கிளம்பி 15 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னா ஓ ஓட்ட பைக்ல வர்றானா? அந்த
3: என்ன
1: கார்த்தி, தட்டு கை மாற நேரத்துல இப்படி தடால் வந்து நிக்கிற? நீயும் பிரியாவும் ஒத்தர் ஒத்தர் காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா மாப்பிள்ள அவ கழுத்த தாலி கட்டுவானா? இத பாரு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு உனக்கு ஆசை இல்லையா?
3: போடவளியே,
4: இந்த உருட்டுற மிரட்டுற வேலையில உங்க கீழ வேலை செய்யறங்கிட்ட வச்சுக்கங்க.
5: என்னது, இந்த ஆளு உங்க பொண்ணு லவ் பண்றாங்களா?
4: தெரியாது, ஊருக்கே தெரியுமே. இவ நான் கட்டிக்க போற பொண்ணு, இந்த தட்டிடெல்லாம் எடுத்துட்டு வெளில போங்க.
3: என்னங்க இது, யோக்கியமான குடும்பம்னு சொன்னீங்க? ஒரு தரங்கட்ட பொண்ணை என் பையனு கட்டி வைக்க பாத்தீங்க?
4: என்னடா சொன்ன
5: கார்த்திக்?
6: ஓகே, நான் பண்ண விடுங்க
7: சார்.
6: உங்க பையன் நாளைக்கு
7: சார், என் பையனை விட்டுடுங்கன்னு சொல்றதுக்காக நான் வரல, விடாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். உங்க மனசு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க சார்.
5: கார்த்திக் மேல போய் கேஸ் போட்டு அவரை ஜெயில வைக்கணும் நினைக்கிறீங்க? நான் அவரை காதலிக்கிற விஷயத்த கோர்ட்ல சொல்ல வேண்டி வரும். என்ன ஓகேயா?
6: யோ, அவனை கூட்டு போய்.
3: என்ன சின்ன, நாளுக்கு நாள் வளைஞ்சிட்டே போற?
5: எனக்கு தெரியும்.
1: உனக்கு
3: அறுபடை வீடு கொண்ட திருமுருக, முருக இருக்காரு, மயில் இருக்கு, நல்லா கும்பிட்டுக்க, நல்லா
5: கும்பிட்டுக்கிட்டியா?
3: வா உக்கார். இங்க முன்னாடி இருக்கு பாரு, அதான் போனு, தொட்டு பாத்துக்க. இங்க போன் பண்ண வரவங்க சில பேரு அவங்களே போன் பண்ணிப்பாங்க, சில பேருக்கு போன் பண்ணவே தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்?
5: முதல்ல போன் பண்ண கத்துக்கிட்டு அப்புறமா போன் பேசுவாங்கன்னு
3: சொல்ல. நல்லா பொலப்ப கெடுத்த, அவங்களுக்கு நம்ம தான் போன் போட்டு கொடுக்கணும். போன் எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்கட்டுமா?
6: நான் கைய தொடலாமா?
3: ஒரு எஸ்டிடி பூத்த வச்சு நடத்துறதுக்கு மேக்சிமம் குவாலிபிகேஷன் ஒரு ஆள் கட்டி வரல தான் போதும். நம்பர் போட சொல்லி கொடுக்கட்டுமா? இதான் பட்டன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இல்ல 0. இப்போ 5 மேல மச்ச மாதிரி ஒரு புள்ளி இருக்கும், அது சுத்தி தான் எல்லா நம்பரும் இருக்கும். இது ஒன்லி ஃபார் பிளைண்ட்ஸ். போன் பண்ணா முதல்ல ரிசீவர் எடுத்து காதுல வைக்கணும். பண்ணு தலையை சுத்தும் போது டொரர்னு சத்தம் கேக்குமே, அது கேக்குதா? அதான் டயல் டோன். அதுக்கப்புறம் தான் நம்பர் போடணும், குத்து மதிப்பு. அதாவது நம்பர் போடலாம்,
1: 2 1 2 1 2.
3: சினிமா நடிகை ஸ்னேகா, என் கூட பேசாட்டி அதுக்கு தூக்கமே வராது. குத்து மதிப்பா ஒரு நம்பர் போறேன், அதுக்கே போயிடுச்சு.
5: வேற ஏதாவது கத்துக்கிட்டுமா?
3: நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு, நாளை கத்துக்கலாமா?
8: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: டேய் சின்னா,

0: யாரு?
1: குழந்தை என்னன்னா அவ டவுனுக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்?
2: இல்ல, ஈரோட்ல இருந்து ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்திருக்குது, இருந்தானே அவனை கூட்டிட்டு போய் பார்க்கலாம்னு. என்ன சண்பகம், முகம் டல்லாவது?
1: ஒண்ணும் இல்லண்ண.
2: இல்ல, ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கணும்னா உடனே சின்ன குஷியா கிளம்பிடுவான். ஆனா இப்ப ஒரு பத்து நாளா. ஏன் சண்பகம், நீ வந்து ஒரு பத்து நாள் இருக்கும்ல, இப்ப ஒரு பத்து நாளாவே நடவடிக்கை சரியில்லை. வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்.
3: என்னடா ரெண்டுல ஒண்ணு பாத்துறலாம்
1: சின்ன?
3: சண்பகம், நீ சும்மா ஏண்டா, நான் இல்லாத போது ரெண்டா சினிமா திட்ட உளறிட்டு இருக்க.
2: வா சின்ன, ஈரோடுல ஒரு பொண்ணு இருக்கு, போய் பாத்துட்டு வந்துடலாம்.
3: ஈரோடாது தாரோடாது, உன அந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிருக்கல, போடாங்கிறது.
2: நான் போறேன்டா, அதான் என்ன நடக்குதுன்றத பாக்குறேன்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதானே?
3: என்னடா சொன்ன?
2: ஐயோ அம்மா, அங்கே சின்ன
3: சின்ன கல்யாணம் பண்ணிக்க போறமா? இந்த பாறையில உன் வண்டி அடிக்கிறேன்
2: பார். ஐயோ அங்கேயே போட்டாளே.
3: ஐயோ சின்ன இங்க வராத, ஒரே ரத்தாரா ஓடுது. உண்மையை சொன்னா விட்டுறலாம், தப்பு தப்பா பேசுறா.
1: ஐயோ உண்மையை என்ன சொல்றாரு அப்பா?
3: ஒரு வாட்டி எவனையா தூக்கி போட்டு மிதி மிதி மிதி காட்டி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படியே காலத்தை தள்ளிட்ட, நான் என்னத்தை தான் செய்யறது சொல்லு.
4: நான் தூரத்துல வர்றப்ப குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. எங்க
3: அடிச்சடியில தரையோட தரையா போயிருப்பான்.
4: தரையோட போயிட்டானா? என்னமோ நடந்திருக்கு. சரி அதை விட, நாளைக்கு நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில இலவச கண் சிகிச்சை முகாம் நடக்க போகுதான். பிறவிலேயே கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட கண்ணு கொடுத்துருவாங்களா? நம்ம செம்பகத்தை கூட்டிட்டு போய் காமிப்போமா?
3: நாளைக்கு தானே, பின்ன கண்டிப்பா போறோம். என்ன செம்பகம்?
4: ஐயோ சிரிப்ப பத்தியா?
5: He just loved everything about her. அவ மூடி அவனை

0: மாதிரி நிறைய விஷயங்கள் அவளுக்கு பிடிக்கல. நிறைய கிண்டல் பண்ணியிருக்கான், அழு வச்சிருக்கான், அவனை யாருக்கும் பிடிக்கல. ஹி வாஸ் ரியலி பேட் பிரியா. ஆனால் தனியா எப்போ தனியா இருந்தான். அவளுக்கு அவனை பிடிச்சது பிரியா. டோன்ட் நோ வை பிரியா. ஏன் பிரியா எனக்கு கல்யாணம் இல்லை. அவனுக்கு அவனுக்கு எப்பவும் கூடிய இருக்கணும், உன்னை காதலிக்கணும், உன்னை தொல்லை பண்ணணும், உனக்காக வீட்டுக்கு வரணும், உன் மடியில் தூங்கணும். இதே மாதிரி எனக்கு ரெண்டு குட்டி பிரியா வேணும். ஏய், உன்னை பார்த்துக்கிட்டே எனக்கு வயசாயணும், நான் உன்னோடு தான் சாகணும். அப்படி இல்லைன்னா சாகணும் இங்கே இப்போ.
1: அமெரிக்காவில் நான்கு நாட்களாக ரெண்டு காதல் ஜோடிகள் தொடர்ந்து முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, ஏன் பகவான் எப்படி பல் விளக்காம குளிக்காம உடாம முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியும்
2: சார்? இங்க இப்படி அசிங்கமா பேசக்கூடாது.
1: சாரி, கின்ன சாதனைங்கிறாங்க, இந்த அம்மா அசிங்கங்குது.
3: சின்ன டாக்டர் என்ன சொன்னாரு?
1: ஆபரேஷன் பண்ணா செண்பத்துக்கு பார்வை வந்துருமா?
3: கடவுளே, ஆபரேஷனா?
1: பட்டமா ஒண்ணும் இல்ல, இவங்க ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டு இன்னொருத்தரோட கண்ணை வச்சுக்கிட்டா டப்புனு பார்வை வந்துடும்.
3: இப்படித்தானா?
1: அங்க பாரு, பார்வை கிடைக்க தெரிஞ்ச உடனே செண்பகம் பயங்கர சந்தோஷமா
3: இருக்காத பின்ன. ஏன் சின்ன ஆபரேஷன்னா நிறைய செலவாகுமே.
1: இலவச முகாம்னு சொல்றாங்க, ஆபரேஷன் வரும்போது பாதி காசு நம்ம தான் கட்ட வேண்டியதா
3: இருக்கு. சின்ன
1: செலவு பத்தி எல்லாம் யாரும் கவலைப்படக்கூடாது. 24 மணி நேரம் பூத்து திறந்து வச்சு காசு மாதிரி போறேன். இனிமே இன்கமிங் கால் எல்லாம் ஃப்ரீ கிடையாது. ராங் கால், ஜம் கால், பூத்துக்குள்ள கால வச்சாலே காசு தான் வரேன். சிவகம் சும்மா போறச்சா பாட்டு கேளு
3: கேளு கேளு.
1: எப்பம்
3: எப்பம்
1: போறச்சா சும்மா இரு.
4: பாட்டு நல்லா தானே இருந்துச்சு.
3: பாட்டு நல்லதா இருந்துச்சு. அவன் சிம்ம ராசி, ஒட்டகம் பிடிக்காது. சின்ன பிள்ளையில கேமல் ஜாமெட்ரி பாக்ஸ கூட கையில தொடமாட்டான். அது ஒட்டகம் படம் போட்டிருக்குமே.
1: சார் சொல்லுங்க சார், எங்க சார் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? எனக்கு நிறைய சம்பாதிக்க வேண்டியது இருக்கு.
5: ஏய், கடையில விட்டுட்டு எங்க ஆஸ்பத்திரி முன்னாடி கிட்னி ப்ராப்ளம் சுத்திட்டு இருக்கேன்
1: சார். அது என் பர்சனல் மேட்டர் சார். இப்ப எங்கன்னு சொல்ல, அப்படியே டைவ் அடிச்சிருவேன்.
5: நானும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிட்டோம், நாங்க ஊருட்டு போறோம்.

0: என்ன சார் சொல்றீங்க, என்னோட அண்டர்ஸ்டிப் அதிகமாவே இருக்கீங்க, எப்படியோ பிரச்சனை முடிஞ்சது. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கமா லெஃப்ட் ஹேண்ட் சோட்டுங்க சார், இப்படி இறங்கி ஓடிடுறேன்.
1: ஒன்னும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா முடியட்டும். பின்னாடி உனக்கு ஏதாவது போட்டு தரேன்.
0: ஏற்கனவே பின்னாடி இவ்வளவு இருக்கு, இதுக்கு மேல கொடுத்தா தாங்காதுங்க.
1: சாரி சாரி, இதெல்லாம் ஒரு சர்வீஸ் மாதிரி தானே பண்ற. சரி, எங்க அப்பா உன்கிட்ட என்ன பத்தி கேட்டா என்ன சொல்வே?
0: வாய திறக்க மாட்டேன்ல.
1: கரெக்ட். ஆனா அடிச்சறனா?
0: அடிப்பாரா?
1: பின்ன 10 போலீஸ்காரங்களை விட்டு நீ கடையில இருக்கும்போது அடிச்சு நொறுக்கிட்டாரனா?
0: கடையில நொறுக்கிடுவாரா?
1: ஆமா, போலீஸ்கார் இல்ல, உமேல போய் கேஸ் போட்டு உன்னை 100 வருஷம் ஜெயில போட்டாரனா?
0: 100 வருஷமா?
1: ஆமா.
0: இந்தமா இந்த இடத்துக்கு நான் வரல, கார்த்திக் சார் வெயிட் பண்ணிருப்பாரு, நீ போய் லவ் பண்ணு, நான் பின்னாடி
1: பாய்.
2: நாயர் சார் மங்களா, என்னம்மா இந்நேரத்துல இங்க? வாழ்நிக்கு கொடுத்தது இன்னும் வலிக்குது, ஒரு முத்தம் கொடுக்குறியா சரியா போயிரும்.

0: அதாவது எதையாவது உளறி வச்ச உன்னை கொன்னுடுவேன்.
1: ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
2: சொல்லு.
1: நாளைக்கு கண்ணு கட்டாவது உங்க முகத்தை முதல்ல பாக்கணும். கட்டாவுக்கும் போது நீங்க கண்டிப்பா என் பக்கத்துல இருக்கணும். இருப்பீங்கல்ல? எனக்கு எல்லாமே நீங்க தானே.
3: நாளைக்கே ஆபரேஷன் பண்ணி பார்வை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறமா அவனை விரும்புவான்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை சின்னா. சின்னா, அப்புறம் நீ நினைச்சதை முடிச்சிட்ட. நாளைக்கு செண்பகத்துக்கு ஆபரேஷன் முடிஞ்சு பார்வை வரப்போகுது. உனக்கு சந்தோஷம் தானே? சொல்றா, சந்தோஷம் தானே?
2: இல்லை, விளையாட்டை அவகிட்ட சின்னதாக தான் போய் சொல்லிட்டேன். கண் பார்வை தெரிஞ்ச உடனே என்னை தப்பாக நினச்சி போலோன்னு யோசனையாக இருக்கு.
3: அப்படியா? அப்படி என்ன சின்ன
2: போய்? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியா?
3: நீ முதல்ல சொல்கிறா.
2: நான் ஒரு 6-6 அடி உயரம், அமாவாசை இருட்டில் கூட பழியிறேன் தெரிவேன். ஆ, அப்படி ஒரு கலரு. அப்புறம் ரெண்டாளுக்கு ஒரு ரோட்டி யாராவது தூக்கி போட்டு மிதி மிதி மிதி காட்டி எனக்கு தூக்கமே வராது. அப்படி ஒரு பயில்வான் சொல்லி.
3: ஏண்டா ஏண்டா, இதுக்கு பேர் சின்ன பொய்யாடா? உன்னை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க.
2: அது கூட சொல்லியிருக்கேனே, இங்க குதிச்சுன்னா முங்க நீச்சிலேயே போய் அந்த கரையில் தான் எழுந்திருப்பேன்ட்டு சவுடால பேசி.
3: டேய் டேய், என்ன பிலாவுக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய விராலி மலையை வச்சிருக்கிறியே, நீ முங்கு நீச்சல் போடுறவனா? செத்து போன தவளை மாதிரி தண்ணியில மிதப்பேடா. இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒன்னு பண்ணலாம்டா. நீ நாளைக்கு பூத்துலயே இரு, நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். அவளுக்கு பார்வை வந்த உடனே சின்ன நீ கற்பனை பண்ணி வச்சிருக்க அளவுக்கு இருக்க மாட்டான், ஆனா ஓரளவுக்கு சுமாரா இருப்பான்னு சொல்லி கூட்டு வந்துடுறேன்.
2: செண்பகம் கட்டவுத்த உடனே என்னதான் முத முதல்ல பார்க்கணும்ட்டு சொல்லிடுறேன்.
3: இந்த அக்ரிமெண்ட் வேறையா? கன்றாவிடா, விளங்குன மாதிரி தான்.
2: செண்பகம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி அழகில்லன்னு சொல்லிடுவாள்ல.
3: ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன்? அழகு எங்கடா இருக்கு? உருவத்திலையா? இல்லடா, உன் மனசுல இருக்கடா. உன் வாழ்க்கையே போனாலும் செண்பகத்துக்கு பார்வை வரணும்னு நினைச்சே. அதான்டா, நீ அழகண்டா. அழக என்னடா அழகே? நீ பேரழகண்டா, பேரழக. சந்தோஷமா இருக்கணும் என்ன? ஆமா, குளிச்சு ரெடி ஆயிருக்கியா? சோப்புல கொண்டாந்துருக்கியா? 3 எதுடா?
2: 2 பேசு. லக்ஸ்
3: ஏன்? ஒரு சர்ஃப் வாங்குறதானே?
4: நாளைக்கு நீ குடிக்க.
3: என்ன போய் சர்ஃப்? சர்ஃப்

0: போட்டு குடிக்கிறதுக்கு நான் என்ன பழைய கோமணம் இல்லையாடா?
1: ஏங்க இப்படி கண்ட பழக்க வழக்கெல்லாம் வந்திருக்கு. இவன் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.
2: கார்த்திக், ஏ கார்த்திக், எத்தனை நாளைக்குப்பா இப்படியே இருப்பேன்? எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா.
1: அந்த பிரியா பொண்ணை நம்ம பிள்ளைய கட்டி வச்சிருந்தா இப்படி ஆயிருக்குமா? பாவம், நல்ல பொண்ணு.
2: அந்த நாயர் மட்டும் தகராறு பண்ணாம இருந்திருந்தா கட்டிதான் வச்சிருக்கலாம். நல்ல பொண்ணுதான், சாகும்போது கூட தன்னோட கண்ணை தானமா கொடுத்துட்டு போயிருக்கா.
3: என்னங்க சொல்றிய?
2: ஆமாமா, நம்ம ஊர் டாக்டருங்க வந்து அவ கண்ணை எடுத்துட்டு போயிருக்காமா. நேத்து நம்ம டாக்டர் ஹோட்டல்ல பார்த்தல பேசிட்டு இருந்தப்ப சொன்னாரு.
4: எஸ் அது பிரியாவோட கண்ணு தான். எனிதிங் எல்ஸ், வேற என்ன தெரியணும் உங்களுக்கு?
5: என் பிரியாவோட கண்ணை நான் பார்க்கணும்.
0: இத பாரு சின்ன, 8 மணிக்கெல்லாம் கடையை மூடிடுவோம், 5 மணிக்கெல்லாம் நீ வந்துடணும்.
6: ஏன்
0: உன் உடம்புல இருந்து டிரெஸ் கழட்டுறதுக்கே 3 மணி நேரம் ஆகுமே?
6: பிச்சு போடும் பிச்சு.
0: காசு வாங்கி
7: கிட்டு சின்ன இங்க வந்தான்.
0: அந்த கொடுமையை நீயே பாரு.
7: அவரு யாரு?
0: ஒண்ணு
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு

0: முதன்மை அலைவரிசைகள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: கண்ணத்தரங்க பார்க்கலாம், மெதுவா தெரியுதா?
2: மதுமாயி, என் குழந்தைக்கு பார்வை கொடுத்துட்டே தாயி, நான் தப்பட்டுமா, நான் தப்பட்டுமா? செம்பகம்
1: செம்பகம், கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க. இந்த மருந்து கொஞ்சம்
2: வாங்கிட்டு வந்துடுறேன்.
1: வாங்க, நீங்க தானே முதல்ல பார்க்கணும்னு சொன்னீங்க, போய் பாருங்க.
3: சாக்லேட்.
4: தேங்க் யூ, தேங்க் யூ.
3: சின்னத்துக்கு கண்ணு தெரிய போகுது.
4: கலக்கிற சின்ன, புது கோட்டு புது கண்ணாடி. ஆமா, செண்பகத்துக்கு பார் வந்துருச்சு, போய் பாத்தியா நீ?
3: கட்ட வச்சுட்டாங்களா? செண்பகம் பாக்குதா? செண்பகம்
5: பிரியா, பிரியா, ஏய் பிரியா,
2: சின்னால சின்னால
5: பிரியா,
2: நீ சின்னால
5: பிரியா,
2: செல்வரா பட்டா,
6: என்ன செல்வரா, என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட? வாப்பா போயிடு, அய்ய போ
2: சின்ன.
6: ஐயா, இவன சின்ன நினைச்சியா? இவன் சின்ன இல்ல, சின்ன இப்ப வந்துருவான். நீ ஒண்ணும் பயப்படாத, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதம்மா, பயப்படாத, நம்ம சின்ன இப்ப வந்துருவான்.
4: சின்ன, சின்ன,
6: டேய் என்னடா சின்னாவை இங்க வந்து தேடுற?
4: பின்ன இங்க வந்து தேடாம ஆண்டிப்பட்டியில போய் தேடுவேன்.
6: போட்டேன்னா நீ அவனை எங்க சொல்லாம போயிட்டீங்கன்னு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற?
4: அது ரெண்டு பேரும் ஒன்னாதான் கிளம்பணும். ஒரு ஆட்டோல இருந்து ஒரு ஆளாக்கி இறங்கி இவனுக்கு பிரச்சனையாச்சு. நமக்கு இதுக்கடா பிரச்சனை? நான் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன். எப்படி ஆஸ்பத்திரியில சர்ஜரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு?
6: எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. கண்ணெல்லாம் நல்லா தெரியுது, கண்ணு தெரிஞ்சு தெரிஞ்சு சின்ன எங்க சின்ன எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குப்பா. எங்கடா போயிருப்பான்?
2: பட்டமா
6: செண்பகா வா, இந்த பத்தி இவன் தான் குழந்தை.
4: ஆமா குழந்தை, கையில வச்சு புட்டி பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் குழந்தை சாமி மேரேஜ் அசம்பிளருமா?
6: நான் நினைக்கிறேன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், செண்பகத்துக்கு பார்வை கிடைச்ச உடனே கோயில் கோயிலா போகணும்னு. எப்பா எங்கயாவது கோயில்ல தாண்டா இருப்பான், போய் கூட்டிட்டு வந்திருப்பா. செண்பகம் பாக்கணும் பாக்கணுங்குதுப்பா.
4: நீ கவலைப்படாத பட்டமா, சின்ன கூட ஒரே நாள்ல திரும்பி வர்றேன்.
6: இல்லைன்னா
4: ஒரு 10-15 நாள் டைம் எடுத்துக்கிறேன்.
6: செண்பகம் என் தம்பி, ராத்திரி நேரத்துல இப்படி திடுதுப்புன்னு வந்து நின்னா இப்படி, அந்த பொண்ணு பயப்படுதில்ல? இப்படி நடுராத்திரில வந்து நிக்கிறீங்களே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏதா இருந்தாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். போயிடுங்க ஐயா, ஐயா போயிடுங்க ஐயா.

0: அந்த பிரியாங்கிற பொண்ணு என்ன மாதிரியவா இருக்கும்?
1: இருந்திருக்கும். நம்ம சின்ன தம்பி கூட அப்படித்தான் சொன்னுச்சு. காலையில பாத்தியா ஹாஸ்பிட்டல் வந்து அப்படி கலாட்டா பண்ணா, இப்ப நேரம் கட்ட நேரத்துல வந்து இங்க நிக்கிறான்.
2: அப்பா, இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு கலையே வந்திருக்கு. செம்பகம், இதே மாதிரி தினம் நீ இங்க வரணும். இந்த ஸ்தாபனத்தோட நிர்வாகத்தை எல்லாம் நீயே எடுத்து நடத்தணும்னு சின்ன எவ்வளவு ஆசைப்பட்டான் தெரியுமா?
3: பட்டம்மா, இது ஸ்தாபனமா? இந்த பாடி எல்லாம் எழுத்த கடையில இருந்து டீன்னு சொல்லி சுடுதண்ணிய கொண்டாந்து ஊத்தி விட்டு ஓசியிலேயே 9 கால் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் எங்க இருந்து பிசினஸ் விளங்குறது? அதான் சின்ன ஊரை விட்டே ஓடி போயிட்டா போல இருக்குது.
0: எனக்கு கண்ணு வந்ததும் எல்லா கோயிலுக்கும் நடந்து வரதான் வேண்டியிருந்தாரு, அங்கதான் போயிருப்பாருன்னு பட்டமா சொல்லி.
2: ஆமாமா, அங்கதான் போயிருக்கான். இவ கடந்து
1: ராத்திரி வீட்டுக்கு வந்தா இப்ப இங்கேயும் வந்துட்டாண்டா?
3: பயப்படாத பட்டம்மா, அதான் நான் இருக்கேன்ல
4: உங்கூட பேசணும். வா வண்டியில ஏறு.
3: ஏய், என்னங்கடா நீ பாட்டுக்கு வர்ற, பொண்ண பாக்குற, வண்டியில ஏறுங்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க?
5: அதானே நான் இங்க நின்றுட்டு இருக்க போது அங்கே என்னடா பேச்சு? முதல்ல எனக்கு பதில்.
3: ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்கு எங்க ஆளை போட்டு அடிச்ச? உனக்கு இங்க என்னடா பிரச்சனை?
4: அவளை பாப்ப பேசுவா தடுத்தீங்க, கொலைய பண்ணிடுவேன்.
5: தெரிஞ்சு
6: சொல்லுங்கம்மா, நீங்க சொல்ல போற முடிவுலதான் எங்க பையனோட வாழ்க்கைய அடங்கி இருக்கு.
2: இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? இது சண்பகத்தோட வாழ்க்கை, அவதானங்களை முடிவெடுக்கணும்.
4: இத பாருமா, எங்க பையன் இப்ப அப்படி இப்படி இருக்கானுன்னு யோசிக்காத. கல்யாணம் முடியட்டும், மாறிடுவான்.
0: உங்க மகனோட சந்தோஷத்துக்காக நீங்க என்ன கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா யாருமே இல்லாம நான் தெருவில் நின்னப்போ எனக்கு ஆதரவா இருந்து இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் சின்னதான். நான் அவரை கண்ணால பார்த்ததே இல்லை, ஆனா அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நான் உயிரோடு இருக்கிறது அவருக்காக தான். என்ன மன்னிச்சிருக்கு?
4: இது ஏன் பிரியா? இது என்னோட பிரியா?
5: இது என்னோட பிரியா? என் கூட இருப்பா, என் கூட வாழ்வா?
3: என்னடா இது கோலம்? ஏன்டா இப்படி ஆயிட்ட? அங்க எல்லாரும் உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா, வாடா
5: போலாம். வரணும்.
3: ஏன்
5: நீ சொன்ன மாதிரியே கண்ணு தெரிச்சு விட்டு செண்பத்துக்கு என்ன பிடிக்கல? செண்பகம் நல்லா இருக்கட்டும், நான் வரல.
3: செண்பத்துக்கு உன்னை பிடிக்கலையா? யாரா சொன்னாங்க? நீ எப்ப வருவ? எப்ப வருவனா? அவன் உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கானா? வாடா போலாம்.
5: இல்ல குழந்த, கார்த்திக்கு தான் செண்பகத்துக்கு பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க குழந்த.
3: டேய், நீ உடல் ஊனமானவனா இருந்தாலும் புத்திசாலியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு சரியான மடையண்டா.
5: எனக்கு தெரியும் குழந்தை, நான் பார்த்தேன் அன்னைக்கு ஆஸ்பத்திரி.
3: ஆமாடா, ஆஸ்பத்திரிக்கு செண்பகத்தை பார்க்க அவன் வந்தது உண்மைதான். ஆனா எதுக்காக வந்தான்? செத்து போன பிரியாவோட கண்ணை எடுத்து செண்பகத்துக்கு வச்சதுனால அதை பார்க்க வந்திருப்பாண்டா. இத பாரு, செண்பகம் உன்னை பார்த்திருக்காளா? நீ எப்படி இருப்பேன்னு கூட அவளுக்கு தெரியாதுல்ல. கார்த்திக்கே நீ நினைச்சு பேசிட்டு இருந்திருக்கலாம்லடா. நீ ஏன்டா அதை தப்பா நினைச்சிட்டு ஓடி வந்துட்ட?
5: என்ன குழந்தை சொல்ற?
3: சத்தியமா இத பாரு, நீ செண்பகத்தை நேசிச்சது உண்மைனா, அவளுடைய சந்தோஷத்துக்காக இவ்வளவு நாள் வாழ்ந்தது உண்மைனா, கடவுள் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாரு. நான் சொல்றேன், உன்னை ஏத்துக்குவா. வா போலாம்.
5: விட்டுறலாம் குழந்தை, வேண்டாம். நான் ஏற்கனவே அறாததானே.
3: நல்ல உங்களை கடவுள் கைவிட மாட்டாரா? நிச்சய செண்பகம் உன்னை ஏத்துக்குவா. வா போலாமா. நீ வா, நீ வா, எந்திரி வா.
5: இப்போ ஆள் இல்ல. எனக்கு தெரியும்ல நான் எப்படின்னு. அவங்க கேட்கல,

0: ayo ala sih.
1: நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான்.
0: என்ன, நாளைக்கே எனக்கும் சிரமத்துக்கும் கல்யாணம் பண்ணுமா?
1: ஆமாப்பா ஆமா.
0: பத்திரிக்கையில அடிக்க வேண்டாம்.
1: எதுக்கு, மொத்தம் 25 பேர் இருக்காங்க. இந்த ஐஏஎஸ் இந்த ஐபிஎஸ் இவங்களுக்கு பத்திரிக்கை வேற அடிக்கணுமா? வாழை மரத்தை நட்டு வச்சா போதும், பார்த்த உடனே உள்ள வந்து வரிசையா சாப்பிட உட்காந்துரும்.
0: ஒரு 1000 பேருக்கு என் கையில சாப்பாடு பண்ணும்ல.
1: இந்த கைய வச்சுக்கிட்டா எதுக்குடா ரிஸ்க்? இந்த தட்டுல ஊத்தினா சாம்பார் அந்த தட்டுல விழுந்துடும்டா.
2: டேய் சும்மா இருடா, அவன் சொல்லட்டும், நீ சொல்லுக்கண்ணே.
0: பிரேம்குமார் செண்பகம்னு ஆட்டி நாட்டினா வரைஞ்சு முகம் போட்டு போஸ்ட்ல ஒட்டும்.
1: ஆட்டினா
2: என்னப்பா, எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறீங்க.
1: நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
2: சொல்லு.
1: இந்த கல்யாணத்தையே 6 மாசம் நான் தள்ளி போடுறேன்.
0: மாப்பிள்ள முருக்க அப்படிதான் பேசுவேன். நீங்க தானே சமாதானப்படுத்தி ஒத்துக்க வைக்கணும்.
1: நீ ஏற்கனவே நல்லா முறுக்கி தானே இருக்க. அடா விடப்பா, அவன் ஆசைதான் என்னன்னு தெரியுது இல்ல. சரி, எந்த ஹால்ல கல்யாணம்? நான் இப்பவே நண்டு சிண்டு சுள்ளா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேரம் அங்க போறேன். நாளை காலை 6 மணிக்கு ரிட்டர்ன் வருவேன். உன்னை செண்பகத்தையும் பட்டமும் கூட்டு போறக்க ஓகே? வாங்க எல்லாரும் கிளம்ப.
0: முறையா கூப்பிடலன்னா நான் வரமாட்டேன்.
2: பிரேம்குமாரே, பொழுது விழுஞ்சா கல்யாணமா? அப்பா இப்ப தப்பா என் மனசே நிறைஞ்சிருக்கு.
0: செண்பகம் சீக்கிரம் போய் தூங்கு. ஸ்வீட் ட்ரீம்ஸ் நாளைக்கு நம்மளுக்கு.
2: ஐயோ போட சீக்கிரம்.
3: நினைச்சல்ல படிய வர்றதுக்கு 1000 படி இருக்கா.
2: உண்மையாசன் செண்பகத்துக்கு கல்யாணத்தை பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டப்பா.
0: குழந்தை நீ எஸ்வி பத்தி பாத்துக்கோ, நானும் செண்பகமும் இப்பயே காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுறான்.
4: காசி ராமேஸ்வரம் எதுக்குடா?
0: தேனிலோக்குதா?
4: அடா பாவி, அது 60 கல்யாணத்துக்கு அப்புறம் போற ஏரியாடா. நீங்க எல்லாம் ஊட்டி கொடைக்கானல்க்கு போனோம்.
0: சரி, நாங்க தான் ஜோடி சேர்ந்துல்ல, ஏன் கூடயே ஓட்டிட்டு வரீங்க? உங்களை வேற வேலையே கிடையாதா?
4: ஏய் கடைசியில என்னையே பிடிச்சோ, அந்த சாக்கல் நீ கை போடுறியடா. டேய் அசிங்க படிச்சியடா, இந்த மேரேஜ் அசம்பிளர் மாதிரி ஒரு ரிசம்பிளர் காட்டுறா பாக்கலாம்.
1: அப்படி என்னடா உங்ககிட்ட பவர் இருக்கு?
0: கொஞ்சம் சொல்றேன்.
5: நீங்கள் இதுவரை கேட்டது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கிய பேரழகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சூர்யா, ஜோதிகா, விவேக், மனோரமா, தலைவாசல் விஜய், தேவன், மாணிக்க விநாயகம், கலைராணி, சுகுமாரி, மனோபாலா மற்றும் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. திரைக்கதை இயக்கம் சசி சங்கர். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02 8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. பொன்மாலை பொழுது. பொன்மாலை நேரத்தின் இனிமையை உங்கள் இதயங்களில் அலைப்பாய செய்ய இணைகிறது அலை என்ற தலைப்புடன் இன்றைய பொன்மாலை பொழுது. அலை என்றாலே நினைவுக்கு வருவது கடலின் ஓசை மட்டுமல்ல, மனதில் எழும் எண்ண அலைகள், மகிழ்ச்சியின் அலைகள், இசையின் அலைகள். வாழ்க்கையே அலைகளால் நிரம்பிய ஓர் அழகான பயணம். அந்த இனிய அலைகளோடு இணைந்து மனதை வருடும் பாடல்களும் சுவையான பகிர்வுகளும் இதோ உங்களுக்காக. இணைவும் நேர்களே, இந்த பொன்மாலை பொழுதில் இசை அலையோடு ஒன்றாக பயணிப்போம். அலை வந்தாலே உற்சாகம், இசை சேர்ந்தாலே கொண்டாட்டம். அலைகள் கரையை தழுவட்டும், இந்த பாடல் உங்கள் மனதை தழுவட்டும். கடல் பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அலை அடிக்கும் போது கரை விழித்துக் கொள்கிறது. இசை ஒலிக்கும் போது மனம் விழித்துக் கொள்கிறது. அலைகளின் துள்ளலும் இசையின் உற்சாகமும் சேர்ந்தால் கொண்டாட்டம்தான். ஒலிக்கும் பாடல் அலை திரைப்படத்திலிருந்து.
1: மச்சி ரெடியா, மச்சி ரெடியா, மச்சி ரெடியா.

நேரம் 5:12 இணைந்திருக்கிறோம். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய பொன்மாலை பொழுது அலை என்ற தலைப்பில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இசை மனதை தொட்டால் உணர்வுகள் அலைப்பாயத் தொடங்கும். கேட்கவிருக்கும் பாடலின் படம் அலைப்பாயுதே.

அலை மீது படகு தடுமாறலாம், ஆனால் நல்ல இசை மனதை எப்பொழுதும் கரை சேர்க்கும். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது அன்புள்ள மலரே திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒலித்து வந்த பாடலோடு நிறைவு பெற்றது அலை என்ற தலைப்பில் வளம் வந்த இன்றைய பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: 7-2 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:35. திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் ரம்மி திரைப்படத்திற்காக வி.வி. பிரசன்னா மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடியது.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன்.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன்முயற்சிகளை தொடக்கி வைத்துள்ளார். நாட்டின் மின்சார உற்பத்தி திறனை எதிர்கால தேவைகளுக்கும் ஏற்றதாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் புதிய முன்முயற்சி திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிழக்கு ஆப்பிரிக்காவின் செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். பயணத்தின் கடைசி நாளான இன்று விக்டோரியா நகரில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் அவர் வழிபட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் பிரதமர் சந்தித்து பேசினார். பின்னர் விக்டோரியாவின் அமைதி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலரஞ்சலி செலுத்தினார். பிரதமரின் செஷல்ஸ் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்திருந்தது. செஷல்ஸ் அதிபர் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இப்பயணத்தின் போது கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். வேளாண்மை, கப்பல் போக்குவரத்து, மருத்துவம், கடனுதவி மற்றும் UPI தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் மிக உயர் ப்ளூ ஹாரிசன் கார்டியன் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. செஷல்ஸ் பாராளுமன்றத்தில் முதலாவது இந்திய பிரதமராக பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். செஷல்ஸ் பயணத்தின் போது நேற்று மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கூலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது.
0: மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுடெல்லியில் சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன்முயற்சிகளை தொடக்கி வைத்தார். 2ம் கட்ட ஆரோக்கிய சேது மொபைல் செயலி, ஆயுஷ்மான் சாரதி உரையாடல் பொறி, இ-சுஷ்ருத் மருத்துவ ஆலோசனை வசதி, மருத்துவ காப்பீடு கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கான டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் வசதி ஆகியவன இதில் அடங்கும். டிஜிட்டல் அதிகாரத்துடன் கூடிய ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக இப்புதிய வசதிகள் அமையும் என்று அமைச்சர் திரு ஜே பி நட்டா நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டில் மருத்துவ வசதிகள் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதால் தரமான மருத்துவ வசதிகளை பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் எளிதில் பெற இயன்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். யமுனா நதிநீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநில அரசுகள் இன்று புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். யமுனா நதிநீரை பகிர்ந்து கொள்வதில் இரு மாநில மக்களுக்கு இடையே கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் மறுதெரிவு செய்யப்பட்ட 8 உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, கர்நாடகத்தைச் சேர்ந்த BJP உறுப்பினர் திரு எம் நாகராஜா, மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த NCP உறுப்பினர் திரு ராஜேந்திர ஹீராலால் ஜெயில் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பதவியேற்கும்போது மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அவை முன்னவரும் மத்திய சுகாதார அமைச்சருமான திரு JP நட்டா ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு MR விஜயபாஸ்கர் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகரிடம் ராஜினாமா கடிதம் சமர்ப்பித்தார். திரு பிரபாகர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையும் சேர்த்து தமிழகத்தில் ராஜினாமா செய்துள்ள அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. எடை அளவை மற்றும் முகத்தல் அளவை தொடர்பான அளவீட்டியல் சட்ட விதிமுறைகளை முதல் முறையாக மீறும் வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி தவறை சரி செய்து கொள்ள வாய்ப்பு அளிக்கும் வகையில் மத்திய அரசு ஜன் விஸ்வாஸ் திருத்த சட்டத்தின் கீழ் புதிய நடைமுறை ஒன்றை அறிவித்துள்ளது. நோட்டீஸ் மீது உரிய காலக்கெடுவிற்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலம் வியாபாரிகள் விதிமீறல் வழக்குகளை தவிர்த்து கொள்ளலாம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவதே இம்முடிவின் நோக்கம் என்றும் இதனால் நுகர்வோர் பாதுகாப்பு எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தில்

0: பக்கத்தையும் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நிர்வாக நடைமுறைகளின் போது உருவாகும் தரவுகளை ஆதாரங்களின் அடிப்படையிலான கொள்கை உருவாக்க பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பி கே மிஸ்ரா வலியுறுத்தியுள்ளார். 20வது புள்ளியியல் தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: கொள்கை உருவாக்கம் மற்றும் அமலாக்க பணிகளை தரவுகளின் அடிப்படையில் துல்லியமாக மேற்கொள்ளும் நாடாக இந்தியா மேம்பட வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவாகும் என்று திரு மிஸ்ரா கூறினார். இதற்கு ஏதுவாக தரமான தரவுகளை உருவாக்கவும் துறைகளுக்கு இடையிலான தரவுகளை ஒருங்கிணைக்கவும் இந்தியாவில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் புள்ளி விவர கட்டமைப்பு உலக அளவில் சிறந்ததாக திகழ்வதற்கு இதுவே காரணம் என்றும் இது குறித்த இந்தியாவின் தேசிய பெருமிதம் முற்றிலும் நியாயமானதே என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் புள்ளியியல் தின விழாவில் பேசுகையில், பிழையற்ற அசல் புள்ளி விவரங்களின் அடிப்படையில்தான் 2047 ஆண்டிற்குள் இந்தியா முன்னேறிய நாடாக மேம்பட முடியும் என்றார். புள்ளியியல் மற்றும் பொருளாதார திட்டமிடல் துறையில் முன்னோடியாக திகழ்ந்த பேராசிரியர் பி சி மகாலோனோபிஸ் பிறந்த நாளான June 29 ஆண்டுதோறும் புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் தொழில்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநில அரசுடன் இணைந்து டிஎக்ஸ் எட்ஜ் எனும் புதிய முன்முயற்சியை தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், தொழில்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா, சிஐஐ தென்மண்டல தலைவர் திரு ரவிச்சந்திரன் புருஷோத்தமன், சிஐஐ புதுச்சேரி மாநில கவுன்சில் தலைவர் திரு நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தற்போது வளர்ச்சியின் முக்கிய கட்டத்தில் இருப்பதாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சியில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமை படைப்புகளுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில் கூறினார். இதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், கொள்கை மாற்றங்கள் மற்றும் வர்த்தகம் புரிவதை எளிதாக்கும் வகையிலான நடைமுறைகளை அரசு கொண்டு வரும் என்று அவர் தெரிவித்தார். தொழில்துறையில் உற்பத்தி திறன் மற்றும் தரத்தை அதிகரித்து உற்பத்தி செலவை குறைக்கவும் விதிமுறைகளில் இணக்கச் சூழலை மேம்படுத்தவும் டிஜிட்டல் மாற்றங்கள் அவசியம் என்று முதலமைச்சர் மேலும் கூறினார். காரைக்காலில் இன்று நடைபெற்ற புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டு பிச்சாண்டவர் கோலத்தில் பவழக்கால் சப்பரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானை மாங்கனி இறைத்து வழிபட்டனர். புதுச்சேரி அமைச்சர் திரு GNS ராஜசேகரன், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா மற்றும் கோவில் அதிகாரிகளும் விழாவில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் கோவிலில் அமுது படையல் நிகழ்வு இன்று மாலை நடைபெறுகிறது. விளியனூரில் இன்று நடைபெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். 4 மாட வீதிகள் வழியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. July 5 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று 12:30 ஹூஸ்டனில் நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பான் அணிகள் மோதவுள்ளன. முன்னதாக கனடா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் நாட்டிற்கான 3 பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன் முயற்சிகளை தொடக்கி வைத்துள்ளார். நாட்டின் மின்சார உற்பத்தி திறனை எதிர்கால தேவைகளுக்கும் ஏற்றதாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் புதிய முன்முயற்சி திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
4: ஆஹா, வாழ்த்துக்கள்.
3: இப்ப நிறைய ஷாப்பிங்.

0: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
0: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் சௌமியா பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:33. முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் நம்மை இணைத்திருப்பது மனோரஞ்சிதம். ஒளிப்பது பிரியா சகோதரிகள் பாடிய பாடல்.

நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நேர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 to 7:15 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கறவை மாடுகளின் ஆரோக்கியம் மேம்பாடு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் MS கண்ணதாசன் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 to 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசரிய அகில பாரதிய சங்கீத சபாவின் பண்டிட் சுதிர் பாண்டே அவர்களின் தபேலா இசை. NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். லைவின் யாசம்.

11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகிறது. இதனிடையே இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். இரவு 7:00 முதல் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் காய்கறி பயிர்களில் நோர்ப்புழு மேலாண்மை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், புவியை காப்போம் தொடர்ச்சி வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சியில் மனவாழ்க்கை இன்பமாய் இருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே. மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நலமாய் வாழ குழந்தைகளுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, இதில் டி. பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி. கே. பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு வினை திட்பம், நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். பகல் 12:00 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோவில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர். வி. விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், சட்டம் அறிவோம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 ஏன்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள். மூன்று 3:30 சங்கீத சாரல், டி. வி. சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம். எஸ். விஸ்வநாதன், கதை திரைக்கதை இயக்கம் கே. சங்கர். 5:00 பொன்மாலை பொழுது, குழந்தை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். 6:30 முதல் ஆட்டநேர இறுதி வரை மகளிர் டி. டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்தி தீவுகள் அணிகளுக்கு இடையே லண்டனில் உள்ள த. ஓவல் மைதானத்தில் நாளை நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஸ்பாட்லைட், 10:45 திரை இசை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10

கருத்துக்கு நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05 மற்றும் இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி FM ரெயின்போ 102.8. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்வின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம். புதின தொடர் வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். ஒன்று 2 ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்று கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஊட்டச்சத்துடன் தொடர்புடைய முதுகெலும்பு சிதைவு நோய் பற்றி நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் எலும்பியல் துறை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மூத்த மருத்துவர் டாக்டர் எஸ் சஞ்சய் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 திரை இசை. ஆறு 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே லண்டனில் உள்ள த ஓவல் மைதானத்தில் நாளை நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரமும் கேட்கலாம். 10:45 திரை இசை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 மதியம் 2 மணி, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

ആകാശവാണി പുതുച്ചേരി, നേരം 7 മണി. തിരയിസൈ. திரையிசையின் தொடக்கமாக பாடல் ஒலிக்கிறது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் மற்றும் பூஜா வைத்தியநாத் பாடியது.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-4558. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிகள் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: தெரிவித்துள்ள அவர், அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சிசல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சிசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மா

0: மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி விஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ள செய்தி. ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனிடியு, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப் இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளி பால் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பலவகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது. எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி

பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது உகந்தது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45

அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். நாற்றங்கால் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பென்சை நேர்த்தி செடிகள் பூக்க தொடங்கும் பொழுது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு 1 ஆண் செடியை விட வேண்டும். 1 குழியில் செழித்து வளரும் 1 பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற 2 வால் ரகங்களில் 2 வால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இடவும். செடி 1 க்கு 50 கிராம் தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை, நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி 1 க்கு 20 கிராம் அசோஸ்பைரில்லம் அல்லது பாஸ்போபாக்டீரியா நடவு செய்யும் போதும் மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். பப்பாளியில் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லிலிட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீளவாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கீறிவிடுவதற்கு கூரிய பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீறல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்கறிகளிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பாலெடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 தடவைகள் வரை பால் சேகரிக்கலாம். இவ்வாறு எடுத்த பாலை சூரிய ஒளியிலோ அல்லது 40 டிகிரி சென்டிகிரேடு வெப்பத்தில் செயற்கையான உலர் கருவிகளிலோ உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவம், மரங்களின் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்து இருக்கும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளின் ஆரோக்கியம் மேம்பட குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் கறவை மாடுகளின் ஆரோக்கியம் மேம்பட குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து மாடு வளர்ப்போம், குறிப்பா கறவை மாடுகள் வளர்க்கும் பொழுது அந்த மாடை வந்து நல்லா பராமரிக்கணும், அது வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா பால் தரணும், நல்லா கண்ணு போடணும், நமக்கு வந்து நிறைய ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்ற குறிக்கோளோட லட்சியத்தோட இருப்போம். பெரியவங்க ஒரு விஷயம்

சொல்லுவாங்க. மாடு வளர்க்கும்போது வந்து பார்த்தோம்னா மாட்டுடைய மேய்ச்சல் பாதி தேய்ச்சல் பாதி அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாடுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்குறீங்களோ மேய்ச்சல், அதே மாதிரி மாடை வந்து நல்லா தடவி கொடுக்கணும், அதுதான் தேய்ப்பு. அதனால தான் மேய்ச்சல் பாதி தேய்ச்சல் பாதி. இது வந்து ஆங்கிலத்தில் வந்து க்ரூமிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது தடவி கொடுத்தல். அறிவியல் ரீதியாக வந்து பார்க்கும்போது ஒரு மாடை வந்து நம்ம தடவி கொடுக்கறது, அந்த க்ரூமிங் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். மாடை தடவி கொடுக்கறதுனா மாட்டை தடவி கொடுக்கறது, நீவி கொடுக்கறது மட்டுமே வந்து கிடையாது. உடலை தடவுதல், கறவை மாடுடைய வால் சுகாதாரமாக பேணுதல், அடுத்தது கறவை மாடுகளுடைய கால் குழம்புகளை வந்து சுகாதாரமாக பேணுதல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரூமிங்கில் வந்து வரும். தடவி கொடுக்கறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். தடவி கொடுக்கறதுன்ற வந்து அன்பா வாஞ்சையா தடவி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல பலனை வந்து தரும். அப்பா வந்து தன்னுடைய மகனை கொஞ்சும் போது தடவி கொடுப்பாங்க, வாஞ்சையா அன்பா தடவி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை பகிர்தல். அந்த வகையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கறவை மாடு எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் அதற்கு வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு 5 சுதந்திரங்களை வந்து நம்ம தரணும். ஒரு கறவை மாடோ இல்லை கால்நடையோ பசி மற்றும் தாகத்தில் வந்து இருக்கக்கூடாது, அதற்கு வந்து தேவையான தண்ணீரும் தீவனமும் வந்து கொடுத்துடணும். அதே மாதிரி அசௌகரியத்திலிருந்து சுதந்திரம், அதுக்கு எந்த அசௌகரியமும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மாடு பால் கறக்கும்போது, அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க மாடு பால் கறக்கும்போது சத்தம் போடக்கூடாது, குறிப்பாக நாட்டு மாடெல்லாம் பால் கறக்கும்போது சத்தம் போட்டதுன்னா மாடு அசௌகரியமாக பயந்து போய் பால் கறவை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வலி காயம் நோயிலிருந்து சுதந்திரம் வேணும். ஸோ மாட்டுக்கு வந்து வலி இருக்கக்கூடாது, காயம் இருக்கக்கூடாது, அடுத்தது வந்து நோய் இருக்கக்கூடாது, இதிலிருந்து சுதந்திரம் வேணும். அடுத்தது இயல்பான நடத்தையை வந்து வெளிப்படுத்தணும். ஒரு மாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அது என்ன நினைக்குதோ நடக்கணும்னா நடக்கணும், தண்ணி குடிக்கணும்னா குடிக்கணும், தீவனம் சாப்பிடணும்னா சாப்பிடணும், மாடு வந்து அசைப்போடனா அசைப்படணும். இந்த மாதிரியான எல்லா இயல்பான நடத்தையும் வந்து மாடு செய்யறதுக்கான ஒரு சுதந்திரம் வேணும். அதே மாதிரி பயம் எதுவும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது, மன அழுத்தமும் ஏற்படுத்தக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு எல்லா விலங்குகளுக்கும் வந்து நம்ம தர வேண்டிய அடிப்படையான 5 சுதந்திரம். இந்த 5 சுதந்திரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியமாக வரும்னா தடவி கொடுத்தல் வந்து முக்கியமாக வந்து இருக்கும். ஸோ மாடு எந்த அளவுக்கு உடல் சுத்தமாக இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாட்டுடைய உற்பத்தி திறன் இருக்கும், உடல் நலன் இருக்கும், பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயம் வந்து இருக்கும். அந்த வகையில் இந்த மாடை வந்து தடவி கொடுக்கறது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மாட்டுடைய உடலை வந்து நம்ம தடவி கொடுக்கணும். மாட்டு மேலே ஏன் தடவி கொடுக்கணும்னா மாட்டுடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா மண், சாணி இல்லாட்டி உதிர்ந்த முடி, ஏதாவது குப்பை, காற்றுல அடிச்சுட்டு வந்து ஏதாவது தூசி இதெல்லாம் வந்து மாட்டுடைய மேலே வந்து இருக்கலாம். ஸோ இது நீவி கொடுக்கறதால என்ன ஆகும் அப்படின்னா மாட்டுடைய மேற்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாயிடும். மாட்டுடைய மேற்புறம் சுத்தம் ஆகிறதுனால என்ன நன்மைன்னு வந்து பார்த்தோம்னா ஸோ மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தபடியாக மாடு சுத்தமாக இருக்கிறதோடு இல்லாமல் வெப்பத்தினால் ஏற்படுற தாக்கத்தை வந்து நம்ம தடவி கொடுக்கறது வந்து குறையும். ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வெப்ப அயற்சிக்கு ஆளாகக்கூடியது, அதுவும் குறிப்பாக இப்போல்லாம் வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து அதிகமாயிட்டே போகுது, அதனால் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த அயற்சியை போக்குறதுக்கும் நம்ம நீவி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல பலனை வந்து தரும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் நீவி கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், சாக்குப்பை இல்லாட்டி தேங்காயினார் பிரி இல்லாட்டி தேங்காய் மட்டையை வந்து நசுக்கி நம்ம நீவி விடலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம இலைகளை கொண்டு வேப்ப இலை அரச இலை இந்த மாதிரி இலைகளை வந்து கொண்டு மேலே வந்து நீவி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இதமாகவே இருக்கும். ஏன்னா நாரெல்லாம் பயன்படுத்தும் பொழுது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சொரசொரன்னு வந்து இருக்கும், அதை வந்து வெயில் காலத்தில் பயன்படுத்தினா மாடுகளுக்கு வந்து சிரமம் இருக்கும். வெயில் நேரத்தில் வந்து நீங்கள் இலைகளை கொண்டு இல்லை பஞ்சு போன்ற துணிகள், அதாவது பார்த்திங்கன்னா சுத்தமான கதர் துணி இல்லாட்டி பருத்தி துணியை கொண்டு நீங்கள் வந்து மாட்டை வந்து நீவி விடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த துணியில் வந்து பட்டன்னு இல்லாட்டி ஏதாவது ஹூக்கு கொக்கின்னு வாங்கலைங்களா அதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது வந்து நலம். இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா க்ரூமிங்கில் உடல் சுத்தமாக இருக்கும், வெப்ப அழுத்தத்தை குறைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்ணி பேன் ஈ போன்ற ஒட்டுண்ணி வந்து மாட்டின் மேலே வந்து ஒர்க்காராது. ஏன் அப்படின்னா நீங்கள் மாடை வந்து தடவி கொடுக்கும் பொழுது சுத்தமாக இருந்ததுன்னா உண்ணி பேன் இருந்தது வந்து நமக்கு தெரியும். ஒன்று உண்ணி பேன் ஈலாம் வராது, இன்னொன்று வந்து உண்ணி பேன் இருந்ததுன்னா தெரியும். உடனடியாக நம்ம வந்து என்ன மருத்துவ சிகிச்சை தரணுன்றதை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் குறிப்பாக காளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிட்டு வருது. ஸோ காளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கோம், முதுகில் ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிடுக்குன்னு ஆடும், அந்த தோல் துடிக்கும். குறிப்பாக இந்த நாட்டு மாடுகளில் வந்து இந்த பண்பு வந்து ரொம்ப இயல்பாக வந்து இருக்கும். அப்படி துடிக்கிறதுனால மேலே வந்து ஈ உட்கார்றது இல்லை உண்ணி ஏறுறது இதெல்லாம் வந்து தடுக்கப்படும். இது வந்து கறவை மாடுகளில் கலப்பின மாடுகளில் இந்த இயல்பெல்லாம் வந்து குறைவு. அதற்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வந்து நல்லா தடவி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4வதாக மடிநோய் தடுப்பு.
நீங்கள் மாடை நல்லா நீவு.

கொடுத்தீங்கன்னா மடிநோய் வந்து வராது. என்ன சார், மாடு வந்து நீவி கொடுத்தா மடிநோய் வராதா? எப்படி சார் அப்படின்னுவோம். என்னன்னா மாட்டு மேலே இருக்கிற அழுக்கு தூசி இல்லாட்டி ஏதாவது உதிர்ந்த முடி வேற ஏதாவது சருகுகள் அதாவது ஏதாவது குப்பையிலேருந்து அடிச்சுட்டு வர்றது இல்லை காற்றுக்கு ஏதாவது அடிச்சுட்டு வர்றது, ஸோ இது போன்ற விஷயங்கள் மாட்டு மேலே இருக்கும் பொழுது நீங்கள் பால் கறந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா பால் கறந்ததுக்கப்புறம் அந்த பால் காம்பில் இருக்கிற துவாரம் வந்து ஒரு அரை மணி நேரம் திறந்திருக்கும். அதன் வழியாக வந்து கிருமிகள் வந்து உள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். இதே நீங்கள் வந்து மாடை வந்து நல்லபடியாக க்ரூம் பண்ணிட்டீங்க, நல்லா தடவி கொடுத்து நீவி கொடுத்து மேலே வந்து தூசு துரும்பு உதிர்ந்த முடி இதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா அசுத்தம் குறைவு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடினுடைய காம்பு துவாரம் வழியாக கிருமிகள் உள்ளே போகிறதும் குறையும். இதனால் மடிநோய் வர்றதையும் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியும். மடிநோய் வந்து தடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மடி சுகாதாரம் வந்து மேம்படும். மடி சுகாதாரம் மேம்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா பாலுடைய தரம் வந்து உயர்ந்து போயிடும். ஸோ இதனால் என்ன ஆகும், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மாட்டுடைய நலன் மேம்படும், மாட்டிலேருந்து கிடைக்கிற உற்பத்தி ஆதாயம் வந்து மேம்படும். ஸோ இதனால் விவசாயிகள் வந்து நல்ல பலனை அடைவாங்க. அதனால் நிச்சயமாக நம்ம வந்து மாடை அந்த தடவி கொடுத்தல் அல்லது நீவி கொடுத்தலை வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து செய்யணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் எப்படியெல்லாம் வந்து க்ரூமிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெரும்பாலும் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் வந்து மக்கள் வந்து தடவி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தடவி கொடுக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் நார் தூரிகை இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு ஏதாவது நம்ம பயன்படுத்தி வீணாக போன ப்ரஷ்ஷு அதெல்லாம் கூட வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். நீவி கொடுக்கும் பொழுது மாட்டுடைய உடம்பை மட்டும் இல்லாமல் கழுத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டுவடத்தோட உச்சி பகுதி வயிறு வால் பகுதி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லபடியாக சுத்தம் செய்யணும். இதில் கண்கள் அருகிலும் வாய் அருகிலும் நாசித்துவாரம் அருகிலும் நீங்கள் செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தோல் வந்து மிகவும் மெல்லியதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நீவி கொடுக்கும் பொழுது தடவி கொடுக்கும் பொழுது மாடு வந்து திமிருச்சு இல்லை ஏதாவது தலைகளே ஆட்டுச்சுன்னா நீங்கள் அழுத்துற அந்த நாரோ இல்லை ப்ரஷ்ஷோ என்ன பண்ணணுன்னா மூக்கு இல்லை கண்களை வந்து பாதிப்படைய செய்யக்கூடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பண்ணணும். அதே மாதிரி மாடை நீங்கள் தடவி கொடுக்கும்போது மாட்டுடைய வந்து நல்லா பேசணும், மாட்டுடைய நல்லா வந்து பழகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரூமிங் பண்ணுறதும் வந்து நல்லபடியாக செய்ய முடியும். உடம்பு வந்து தடவி கொடுக்கறது சொன்னீங்க, இப்போ வாலை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வாளுடைய நுனி இருக்கு இல்லைங்களா, வால் நுனியை பொறுத்து தான் வந்து உங்களுடைய மாட்டுடைய மடி சுகாதாரம் வந்து இருக்கும். மாட்டுடைய வால் நுனிக்கும் மடி சுகாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். மாட்டுடைய வால் நுனி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு கூதல் ஜடை மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பராமரிக்கலனா அழுக்கு பேனு தெல்லுப்பூச்சி ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மாடு மேலே உண்ணி ஈ இதெல்லாம் வந்து சாதாரணமாக வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா மாடு தன்னுடைய வாழை வந்து சுழட்டி அடிக்கும். ஸோ அப்படி அடிக்கும் பொழுது இந்த பெரும்பாலும் அந்த உண்ணி இது ஈ எல்லாம் வந்து எங்கே வந்து போகும்னா அதனுடைய இலக்கே வந்து முடி வந்து கம்மியாக இருக்கிற இடம், உதாரணத்துக்கு மடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாணி வர்ற வழி கன்றுக்குட்டி வர்ற வழி இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணி அதெல்லாம் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னாகும், வால் வந்து அடிக்கும் பொழுது இந்த இடத்த உதாரணத்துக்கு மடியை வந்து தொடர்ச்சியாக வால் அடிக்குதுன் போது காம்பு துவாரம் ஒரு வேளை திறந்துருந்ததுன்னா குறிப்பாக பால் கறந்து அரை மணி நேரம் வரைக்கும் பால் துவாரம் திறந்துருக்கும், திறந்ததுன்னா வாலில் இருக்கிற அழுக்கு வந்து உள்ளே போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா வாளை வந்து சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும். வாலில் வந்து அதிகப்படியான முடி இருந்தால் அதை வெட்டி விடணும். அறிவியல் பூர்வமாக மாட்டை வந்து தடவி கொடுத்தல் நீவி கொடுத்தல் இந்த பழக்கத்தில் எது வருது, வாழை தூய்மையாக பராமரிக்கிறதும் சேர்ந்து வருது, அதே மாதிரி கால் குழம்புகளை முறையாக பராமரிக்கிறதும் சேர்ந்து வருது. அதனால் விவசாய பெருமக்கள் வந்து அதனுடைய வாழை வந்து வாழாக நினைக்காம தலைமுடியாக அதாவது சிகையாக நினச்சி அதை எப்படி நம்ம வந்து அலங்காரம் பண்ணி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி வாழை வந்து சுத்தமாக பராமரித்து வாழில் இருக்கிற அந்த முடியை வந்து வெட்டி பராமரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உடலை தேய்ச்சிட்டு வரீங்கன்னா ரத்த ஓட்டம் மேம்பரும், அடுத்தது வால் பகுதி வந்து தூய்மையாக பராமரிச்சிங்க அப்படின்னா மடிநோய் வரத்துக்கான சாத்தியக்கூறு வந்து குறைஞ்சிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டுறது, உடல் வெப்பநிலையை வந்து சீர் செய்யறதுக்காக குளிப்பாட்டுதலையும் வந்து சொல்லலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு குளிப்பாட்டுறது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3 முறை அல்லது 4 முறை குளிப்பாட்டலாம், இல்லை தினமும் குளிப்பாட்டுறதுக்கு வசதி இருந்தாலையும் அதாவது குளிப்பாட்டினா அதை வந்து முறையாக பராமரிக்கணும். குளிப்பாட்டியதுக்கப்புறம் மாடு வந்து அந்த மேலே சொட்டுற தண்ணியெல்லாம் வந்து உலரணும். குளிப்பாட்டுற இடம் வந்து தனியாக இருக்கணும். நீங்கள் கொட்டையிலே வச்சு மாடை குளிப்பாட்டக்கூடாது. கொட்டையில் அதாவது மாட்டு கட்டுற அந்த கொட்டையிலையோ இல்லை கட்டுத்தறியிலையோ நீங்கள் குளிப்பாட்டும் பட்சத்தில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா அந்த தண்ணீர்லாம் கீழே சொட்டி கீழே சேராகும். அதனால் மாடை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு தனியான இடத்த வந்து பயன்படுத்துறது நல்லது. அந்த மாதிரி பண்ணும்பொழுது மாடை நல்லா தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டுறது நல்லது.
ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கிற பைப்பில் வந்து குளிப்பாட்டுறது வந்து மாடுகளுக்கு வந்து சௌகரியத்தை வந்து

தரும். குறிப்பாக கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிய வெப்பத்தை வந்து தாக்கு பிடிக்காது. அதாவது உச்சி வெயில் நேரம் இல்லாட்டி காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாட்டை வந்து உலர அனுமதிக்கணும். அடுத்தது வந்து உடம்பு தேய்க்கிறது குளிப்பாட்டுறதோட மட்டும் இல்லாமல் மடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி தடவி கொடுக்கறது, மடிக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் சிறப்பான முறையில் வந்து பண்ணணும். அதாவது கவனமாக பண்ணணும். என்னென்னா மாட்டுடைய மடியை நல்ல ஒரு பருத்தி துணியோ இல்லாட்டி பஞ்சு போன்ற மென்மையான துணியோ கொண்டு மாட்டுடைய மடியை வந்து நீவி விடணும். ஒருவேளை மாட்டுடைய மடிப்பகுதியில் வந்து முடி ஏதாவது அதிகமாக இருக்குன்னா அந்த முடியை வெட்டி விடுறது வந்து நல்லது. ஏன்னா முடி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து அதிகமாக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாட்டுடைய மடியையும் நம்ம வந்து சுகாதாரமாக பராமரிக்கணும். அடுத்ததாக நம்ம சொன்னது என்ன அப்படின்னா குழம்பு. ஸோ மாட்டுடைய கால் குழம்பை வந்து எப்படி பராமரிக்கிறோன்றதை பொறுத்து மாட்டுடைய ஆரோக்கியம் வந்து அமையும். கால் குழம்பு தானே, அதில் போய் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். என்னென்னா மாட்டுடைய கால் குழம்புகளை வந்து சரியாக பராமரிக்கலை அப்படின்னா என்னாகும்னா மாடுகள் வந்து நொண்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான குழம்புகளில் ஏற்படுற பிரச்சனைகளால் மாடுகள் நொண்ட ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து மாடை பராமரிக்கிற செலவு அதிகமாகும், பால் உற்பத்தி குறையும், மாடு நடக்கிறப்போ ஒரு அசௌகரியத்தை உணரும். சௌகரியமாக இல்லாத நிலையில் மாடு வந்து நிச்சயமாக பால் கொடுக்குற தன்மை குறையும். குழம்புகளை பராமரிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த லேம்னஸ் வந்தது இல்லை குழம்புகள் வந்து சரியாக பராமரிக்கப்படாது, அதாவது அதிகப்படியான குழம்பு வளர்ச்சி, குழம்பு வந்து பெருசாக வளர்ந்துருக்கு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய காலில் வந்து ஒவ்வொரு காலையும் 2 குழம்பு இருக்கும், உள்பக்கம் ஒன்று வெளிப்பக்கம் ஒன்று, அந்த உள்புற வெளிப்புற குழம்புகள் வந்து சரியாக இல்லை, ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்துட்டுனா என்ன பிரச்சனையாகனா மாட்டுக்கு வலி உணரப்படும், பராமரிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். அதே மாதிரி மாட்டுடைய நடவடிக்கையிலையும் வந்து மாற்றம் இருக்கும், மாடு வந்து இயல்பாக இருக்காது. ஸோ ஏதாவது எதிர்வினை ஆட்டம், நீங்கள் ஏதாவது பால் கறக்க போகிறீங்கன்னா காலை உயர்த்துறது இல்லை தலையை திருப்புறது, புசு புசுன்னு சவுண்டு விடுறது இல்லை மிரள்றது, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால் குழம்புகள் தானே அப்படின்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. குழம்புகளையும் நம்ம வந்து முறையாக பராமரிக்கணும். கறவை மாடுகளின் கால் குழம்புகளில் காயம், விரிசல், புண்ணு, அல்சர் மாதிரியான புண்ணு, ஈரமாக நொச நொசன் இருக்கும், இந்த கோமாரி நோயெல்லாம் வந்தால் நொச நொசன் அந்த மாதிரி ஈரத்தன்மை, அப்புறம் உள்ளேருந்து ஏதாவது நச்சு வடிகிறது இல்லை நீர் வடிகிறது, அடுத்து துர்நாற்றம் இது மாதிரிலாம் வருதுன்னா குழம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். கால் குழம்புகளில் பிரச்சனைனா உடனே வைத்தியம் செய்ய வேண்டும், தாமதம் செய்யக்கூடாது. ஏன் தாமதம் செய்யக்கூடாதுன்னா கால் குழம்புகளில் ஒரு பிரச்சனைனா மாடு நடக்கும் பொழுது இல்லை நிற்கும் பொழுது அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக தீவிரமடையும், அப்புறம் சரி செய்ய முடியாமல் போகும், செஞ்சால் இப்பயே செய்யணும் அப்படின்ற மாதிரி கால் குழம்புகளில் பிரச்சனைனா உடனடியாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவர் வந்து குழம்புகளை வெட்ட சொல்வார். ஒன்று ஏற்ற குறைச்சலாக இருக்குது இல்லை கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்குது இல்லை கட்டி மாதிரி வீங்கி இருக்குது அப்படின்னா கால்நடை மருத்துவர் வந்து வெட்ட சொல்வார். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் வந்து வெட்டணும். அடுத்தது இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப வலியை தரக்கூடியதுன்றதுனால கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மரத்து போகிற ஊசி போடணும். கால் குழம்பு வெட்டுற சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் வலி நிவாரணி மருந்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி நம்ம வந்து கொடுக்கணும். குழம்பு வெட்டுறது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா கறவை மாடுகள் வந்து கலப்பின மாடுகளாக வர்றதால குழம்பு வெட்டுற பழக்கம் வந்து குறைஞ்சிட்டு வருது. தேவையின் அடிப்படையில் தான் வந்து இப்போ வந்து குழம்புகளை வந்து வெட்டுறாங்க. ஆனால் அதை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையில் அதை வந்து நம்ம வந்து செய்யணும். அதே மாதிரி மாட்டுடைய கால் குழம்புகள் வழியாக வந்து எந்த நோயோ இல்லை கிருமிகளோ போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ அக்ரிஃப்ளேவின் கலந்த கிருமிநாசினிகளை கொண்டு காலை வந்து கழுவி விடலாம். அதே மாதிரி பண்ணைக்கு உள்ளே நுழையும் பொழுது யார் உள்ளே வந்தாலையும் பண்ணைக்கு முன்னாடி ஈர சாக்கு இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் வந்து அந்த கிருமிநாசினியை வந்து ஊற்றி வச்சோம்னா அதில் கால் நனைச்சிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும். கிருமிநாசினி கலந்த நீரில் வந்து கால்களை நனைத்து விட்டு உள்ளே போகும் பொழுது உங்களுக்கு வந்து சுகாதாரம் வந்து பேணப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணி கட்டுப்பாடு. ஸோ தமிழ்நாட்டில் கோடை காலத்துலேயும் மழைக்காலங்களையும் உண்ணி தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து மருந்து போடுவாங்க, ஸ்ப்ரே அடிப்பாங்க, நம்ம தண்டுவடத்தோட உச்சியில் கழுத்தில் ஆரம்பித்து வால் பகுதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து மாதிரி விடுவாங்க. இது மாதிரி பல முறைகளில் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா உண்ணிகளை வந்து கட்டுப்படுத்த செய்வாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அந்த தடவி கொடுக்கறது, அந்த குரூமிங் என்று சொல்லப்படும் அந்த தடவி கொடுத்தல் அல்லது நீவி கொடுத்தல் வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும். உண்ணி தொற்றை வந்து இதை வந்து நிச்சயமாக வந்து தடுக்கும். இது எல்லாமே பண்ணாலையும் அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம்னா தொழுவம், கொட்டகையுடைய சுத்தம். இப்போ கொட்டகையில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து
குறைந்தபட்சம் 2 அல்லது 3 முறை வந்து நீங்கள் சாணத்தை வந்து அள்ளி போட்டுருங்க.

0: அதே மாதிரி எப்பவும் கொஞ்சம் உலர்ந்த நிலையில இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். சேறு சகதி வந்து நிச்சயமா வந்து இருக்கக்கூடாது. உங்களுடைய கொட்டகை வந்து மாட்டுடைய பின்பகுதி வால் பகுதியை நோக்கி வந்து கொட்டகை வந்து சாய்வா இருக்கணும். அப்பதான் மாடு வந்து கோமியமோ இல்லை சாணியோ போட்டால் அது வந்து சேகரித்து வெளியே கொண்டு செல்லப்படும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். முடிந்த வரைக்கும் மாட்டுக்கு வந்து படுக்கை பொருட்கள் அதாவது பெட்டிங்கை வந்து கொடுக்கறது வந்து நல்லது. அதுவும் குறிப்பாக பால் வந்து அதிகமாக கறக்கிற கறவை மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரப்பர் ஷீட்டு படுக்கை அதை வந்து பயன்படுத்தும் பொழுது அது வந்து சௌகரியமாக வந்து மாடு இருக்கும். முட்டி தோல் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படாது. உதாரணமாக சொரசொரப்பாக இருக்கிற தரையில் வந்து மாடு பழுத்து எழுந்திருச்சுன்னா தொடர்ந்து படுத்து எந்திரிக்கும் பொழுது என்ன ஆகும், முட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் ஏற்படலாம், அது வந்து சிராய்ப்பு ஏற்படலாம். ஆனால் ரப்பர் படுக்கையில் படுக்கும் பொழுது இந்த காயமோ சிராய்ப்போ வந்து ஏற்படாது. அதனால் விவசாயிகள் அனைவரும் இதை வந்து செய்ய வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்றதான் வந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். தடவி கொடுத்தல், வாழை சுத்தமாக பராமரிக்கிறது, கால் குழம்புகளை வந்து முறையாக பராமரிக்கிறது, இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா பால் உற்பத்தி அதிகரிக்கும், வெப்ப அயற்சினால் ஏற்படும் அழுத்தம் குறையும், மாடு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், நோய் தாக்கம் இருக்காது, தோல் மற்றும் முடி வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்கும், பாலுடைய தரம் வந்து மேம்படும், மடி சுகாதாரம் மேம்படும், அதனால் மாட்டுடைய நலன் மேம்படும், ஆதாயம் நிறைய கிடைக்கும், லாபம் வந்து நிறைய கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடை வளர்க்கும் பொழுது விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டை போய் தினமும் தடவி பார்ப்பாங்க. அந்த தடவி பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு அன்பு செலுத்துறது மட்டும் கிடையாது, மாட்டுடைய தோல் மாடனுடைய நலனை வெளிப்படுத்துகிற ஒரு கண்காட்டி இல்லாட்டி வடிகாட்டின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் வந்து தடவி கொடுப்பாங்க. இப்போ தடவி கொடுக்கல இன்னும் கூட நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சார் என் மாடு கிடேரி மாடு கண்ணு போட்டுச்சு சார், பால் கறக்குதுன்னு போனால் பால் கறக்கவே உடமாட்டேருந்து உதைக்குது சார் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா மாடை நீங்கள் தடவி கொடுக்கணும். ஸோ மாடு கண்ணுக்குட்டியிலேருந்தே தடவி கொடுக்கணும், கிடேரி ஆனதுக்கப்புறம் தடவி கொடுக்கணும். ஸோ தொடர்ச்சியாக தடவி கொடுக்கும் பொழுது இப்போ மாடு வந்து சென ஆயிடுச்சு அப்படின்னா தடவி கொடுக்கும்போது மாட்டுடைய வயிறு கழுத்து மடி இதெல்லாம் வந்து தடவி கொடுத்தீங்கன்னா மாடு வந்து என்ன நினைக்கும், ஸோ மடியை வந்து தொடலாம் அப்படின்ற ஒரு அனுமதியை வந்து கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பால் கறக்கும் பொழுது மாடு வந்து சௌகரியமாக வந்து உணரும். திடீர்னு பால் கறக்கிற அன்னைக்கு போய் மாட்டை தொடர்றது, பால் கறக்கிற அன்னைக்கு போய் மாட்டுடைய மடியை தொடர்றதுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயமாக தெரியும், அதுக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயமா தெரியும் போது சில மாடுகள் வந்து பால் கறக்கிறதுக்கு வந்து ஒத்துழைக்காது. ஸோ பால் கறக்க ஒத்துழைக்கலாம் என்ன பிரச்சனை ஆகுனா பாலில் வர்ற உற்பத்தி வந்து குறையும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆதாயம் குறையும், பால் வந்து முழுமையாக கறக்கப்படாவிடில் மடி நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உண்டு. அதனால் விவசாயிகள் அனைவரும் மாடை வந்து நிச்சயமாக அந்த தேய்த்து விடுதல் இல்லாட்டி தடவி கொடுத்தல் மேலாண்மை பணியை வந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் அனைவரும் இந்த க்ரூமிங்கில் அதாவது இந்த தடவி கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்மளே தான் தடவி கொடுக்கணுமா சார், எவ்வளோ நாளைக்கு சார் தடவி கொடுக்குறது, மாட்டை போய் அதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு மாடை வளர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மாடை என்ன பண்ணுன்னா பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்குது இல்லாட்டி கொட்டகையில் வந்து ஏதாவது கழி கம்பு வந்து நட்டுருப்பீங்க, அதை போய் மாடு தேய்ச்சிட்ருக்கோம், கொட்டையாக ஆடும். அப்போ என்ன பண்ணணும்னா மாடுக்கு வந்து அந்த க்ரூமிங் அந்த தடவி கொடுக்குற அந்த எண்ணம் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மாடு வந்து மேயிற இடத்துல உங்களுக்கு வந்து மாடை வந்து மரத்தில் வந்து தேய்ச்சிக்கலாம், இல்லாத பட்சத்தில் நீங்களே வந்து அது மாதிரி ஒரு கழி ஒரு கம்பை வந்து நட்டு விடுறது வந்து நல்லது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கு இந்த க்ரூமிங் ப்ரஷ்ஷே வந்து வர்த்தக ரீதியில் வந்து கிடைக்குது. ஸோ அந்த க்ரூமிங் ப்ரஷ்ஷையும் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து கொட்டகையில் வந்து கட்டி விடலாம். கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் வந்து மாட்டை தடவுறது வந்து சும்மா அப்படின்னு நினைக்காம கறவை மாடுகளை தடவி கொடுப்பதற்கு பின்னால் இருக்கும் அத்தனை நன்மைகளையும் மனதில் கொண்டு செய்ய வேண்டும். ஆகவே விவசாயிகளே, கறவை மாடுகளின் நலன் மேம்பட நம்ம பெரியவங்க சொன்னதுதான் மேய்ப்பு பாதி தேய்ப்பு பாதி. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கறவை மாடுகளின் ஆரோக்கியம் மேம்பட குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் நூற்புழு நிர்வாகம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நமது அன்றாட வாழ்வில் உணவில் முக்கிய பங்கு வகிக்கும் காய்கறி பயிர்களை பல வகையான நூற்புழுக்கள் தாக்குகின்றன. வேர்முடிச்சி நூற்புழுக்கள், மொச்சை வடிவ நூற்புழுக்கள் என பல வகையான நூற்புழுக்கள் காய்கறி பயிர்களை தாக்கினாலும் வேர்முடிச்சி நூற்புழுக்கள் பெரும் மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. அறிகுறிகள்: நூற்புழுக்களினால் ஏற்படக்கூடிய சேதாரமானது வளர்ச்சி குன்றியிருத்தல், இலைகள் வெளர் மஞ்சள் நிறமடைதல், இலைப்பூக்களின் வாடிய தோற்றம் ஆகியவை பெரும்பாலும் மண்ணில் சத்து குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை ஒத்திருக்கும். எனினும் தாக்கும் நூற்புழுக்களை பொறுத்து வேர்முடிச்சிகள், வேர்தண்டின் உருமாற்றம் அடைந்திருத்தல், சல்லிவேர் இல்லாதிருத்தல், வேர்களில் ஏற்படக்கூடிய புள்ளிகள், கீறல்கள் அல்லது கோடுகள் போன்ற அறிகுறிகள் மூலம் தாக்குதலை அறியலாம். நூற்புழுக்கள் பயிர்களை பாதிப்பதோடு பூஞ்சான நோய்க்கிருமிகளுடன் சேர்ந்து கூட்டு நோயையும் ஏற்படுத்தும். இத்தகைய நிலையில் வேரழுகல் நோய் மற்றும் வாடல் நோய்களின் தாக்குதல் அதிகமாகி விரைவில் பட்டுப்போய்விடுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்:

0: காய்கறி பயிர்களில் பொதுவாக நடுவதற்கு உபயோகப்படுத்தப்படும் நாற்றுகள் மூலம் நூற்புழுக்கள் நடவு வயலுக்கு பரவ வாய்ப்புள்ளது. எனவே நாற்றங்காலில் தேவையான பாதுகாப்பு முறைகளை கையாளுவது அவசியமாகும். விதைப்பதற்கு முன்பு நாற்றங்கால் பாத்திகளை பாலித்தீன் விரிப்பானை கொண்டு சுமார் 30 நாட்கள் கோடை காலத்தில் மூடி வைத்தல். நாற்றங்காலில் ஃபியூரான் 3% குருணை மருந்தை சதுர அடிக்கு 10 கிராம் வீதம் இடுதல். சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் உயிரின கலவையை சதுர மீட்டருக்கு 10 கிராம் வீதம் இடுதல். விதை நேர்த்தி செய்தல். தக்காளி விதைகளை பாஸ்போமிட்டான் 0.1% கரைசலில் 1 மணி நேரம் ஊற வைத்த பின் விதைத்தல். நோர்ப்புழுகளினால் பாதிக்கப்பட்ட நாற்றுகளை தவிர்த்தல். நடவு விதைப்பிற்கு முன் வயலை ஆழ உழவு செய்து பின் சுமார் 30 நாட்கள் வெயில் படுமாறு தரிசாக வைத்திருத்தல். பாதிக்கப்பட்ட பயிர்களையும் உடனடியாக அப்புறப்படுத்துதல். நோர்ப்புழுக்களுக்கு எதிர்ப்பு அல்லது தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்ட ரகங்களை தேர்ந்தெடுத்தல். தானிய பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்தல். நடவு விதைப்பிற்கு முன் கார்போஃபியூரான் குருணை மருந்து ஏக்கருக்கு 33 கிலோ அல்லது வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டேருக்கு 500 கிலோ இட வேண்டும். இவ்வாறு காய்கறி பயிர்களில் நூற்புழு நிர்வாகம் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
3: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 8 മണി. തിരയിസൈ. தொடக்கமாக என்.ஆர். மச்சான் திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா பாடிய பாடல்.

நேரம் 8:15. இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது திரையிசை. திரையிசையில் இது மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலின் படம் மகராசன்.

அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ

நேரம் 8:33. புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. நாம் கேட்டு ரசித்த ஏஜமான் பட பாடலை தொடர்வது அம்மன் கோவில் கிழக்கலை திரைப்படத்திற்காக. இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: இருக்கிறது.
1: நேரம் 8:45. திரை இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இதோ மணிரத்தினம் திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் ஆந்திர பிரதேசத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். நாளை விஜயநகரத்தில் மத்திய பழங்குடி பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். 3 நாள் செஷேல்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயங்கம் திரும்பும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இப்பயணத்தினால் 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதில் முக்கிய பலன்கள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அடுத்த 50 ஆண்டுகளில் புதுமையாக்கம் மற்றும் வளங்குன்றா வளர்ச்சி அடிப்படையில் இருதரப்பு உறவுகள் அமையும் என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் 2 நாள் மாஹி பயணத்தின் முதல் நாளான இன்று மாஹியில் அரசு மருத்துவமனை கட்டடம் உள்ளிட்ட கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முக்கிய திட்டங்களின் அமலாக்க நிலவரங்கள் குறித்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். மாஹியில் ஆஷா பணியாளர்கள் மற்றும் தேசிய சுகாதார திட்ட ஊழியர்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஊதிய உயர்வு முடிவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் மிசோரம் ஆளுநரும் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான லெப்டினன்ட் ஜெனரல் M.M. லக்கேரா மறைவு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி துயரம் வெளியிட்டுள்ளார். 2004 சுனாமி தாக்குதலின் போது புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் தாமதமின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் லக்கேரா ஆற்றிய பணிகள் மகத்தானவை என்றும் அவரது மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு என்றும் இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநில அரசுடன் இணைந்து DXEDGE எனும் புதிய முன்முயற்சியை தொடக்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

நேரம் 9:48 இணைந்திருக்கிறோம். புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இது சங்கீத வானிலை நிகழ்ச்சியினை கே ஜே யேசுதாஸ் குரலில் இது அகல் விளக்கு.

0: உழைத்து அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத வானிலை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி ஹே, ஆஜ் கி ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத சபா மே பிரஸ்துத் ஹே பண்டித் சுதீர் பாண்டே கா ஏகல் தபலா வாதன். பண்டித் சுதீர் பாண்டே கா நாம் தேஷ் கே அக்ரிம் பங்க்தி கே சர்வஸ்ரேஷ்ட தபலா வாதகோ மே லியா ஜாதா ஹே. ஆப்னே தபலே கி சிக்ஷா அப்னே பிதா சஹகுரு ஸ்வர்கிய பண்டித் அர்ஜுன் பாண்டே ஔர் தாதா குரு பண்டித் பாகவத் சிங் ஜி சே பனாரஸ் தில்லி ஔர் அஜராடா கரானோ மே பிராப்த் கி. தீனோ கரானோ கா ஹூப்சூரத் குல்தஸ்தா சஜா கர் ஏக் நயி ஷைலி குரு துவாரா பிரதான் கி கயி ஜிசே லடந்த் கா பாஜ் நாம் தியா கயா. ஆப் இஸ் ஷைலி கே பிரமுக் பிரதிநிதி வாதக் ஹே. தாயே பாயே கி சகன் பூமிகா, போலோ கி சுத்தா, ரச்சனாவோ மே லய கா சுந்தர் விநியாஸ், பிரயோக் தர்மிதா ஔர் விராசத் மே மிலே புரானே துர்லப் போலோ கி பாண்டித்யபூர்ண பிரஸ்துதி ஆப்கே வாதன் மே சஹஜ ரூப் சே மில்தி ஹே.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி இன்டர்நைட்ஸ் ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத சபா. வி பிரிங் யூ அ தபலா ரிசைட்டல் பை பண்டித் சுதீர் பாண்டே. பண்டித் சுதீர் பாண்டே இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஃபோர்மோஸ்ட் தபலா வர்ச்சுஸோ. ஹி ரிசீவ்ட் ஹிஸ் ரிகரஸ் ட்ரெயினிங் ஃப்ரம் ஹிஸ் ரெவர்ட் ஃபாதர் அண்ட் குரு லேட் பண்டித் அர்ஜுன் பாண்டே அண்ட் ஹிஸ் தாதா குரு பண்டித் பாகவத் சிங், இன்ஹெரிட்டிங் த ரிச் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த பனாரஸ், டெல்லி அண்ட் அஜராடா கரானாஸ். Drawing upon the finest elements of these three illustrious traditions, his gurus evolved a unique style of tabla playing known as Ladant Ka Baj, of which Panditji is among the leading exponents today. His artistry is characterized by the balanced and powerful use of both hands, crystal clear articulation of bowls, intricate rhythmic architecture, innovative presentation, and the scholarly rendering of rare traditional compositions preserved through the sacred Guru Shishya Parampara. Through his performances at prestigious festivals and concerts, he has earned immense admiration from musicians, connoisseurs, and music lovers alike.
1: Aapke saath sarangi par sangat kar rahe hain Ghanshyam Sisodia, Pandit Sudhir Pandey. Apne karyakram ka aarambh 3 taal se kar rahe hain.
2: In tonight's program, he is accompanied on sarangi by Ghanshyam Sisodia. He is presenting tabla recital.

0: பரவி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: சென்னை விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் காய்கறி பயிர்களில் நூற்புழு மேலாண்மை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், புவியை காப்போம் தொடர்ச்சி வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சியில் மனவாழ்க்கை இன்பமாய் இருக்க குறித்து புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே. மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். ஏழு நலமாய் வாழ, குழந்தைகளுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்குச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, இதில் டி. பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி. கே. பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்ட இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு வினை திட்பம். நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோவில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர். வி. விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 ஏன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி வி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 வேலுண்டு வினையில்லை திரைப்பட ஒளி சித்திரம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் கதை திரைக்கதை இயக்கம் கே சங்கர். 5 பொன்மாலை பொழுது குழந்தை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். 6:30 முதல்

ஆட்ட நேர இறுதி வரை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே லண்டனில் உள்ள த ஓவல் மைதானத்தில் நாளை நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஒன்பது பதினைந்துக்கு ஸ்பாட்லைட், 10:45 திரை இசை, 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 3:05 மற்றும் இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.